இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்த மாதம் 18 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 25 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 8 நாள் திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. மங்கள இசை.

0: தம்முடைய தகுதிக்கு ஏற்ப அளவோடும் அறிவோடும் வாழ்க்கை நடத்தும் மன வலிமை உள்ளவர்களிடத்தில் திருட்டு என்னும் இருட்டு குணம் சேராது. குறள் எண் 287, அதிகாரம் கல்லாமை.
1: களவு என்னும் கால் அறிவு ஆண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கள்.
0: தம்முடைய தகுதிக்கு ஏற்ப அளவோடும் அறிவோடும் வாழ்க்கை நடத்தும் மன வலிமை உள்ளவர்களிடத்தில் திருட்டு என்னும் இருட்டு குணம் சேராது. குறள் எண் 287, அதிகாரம் கல்லாமை.
2: நேரம் காலை 5:55. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். உடலினை உறுதி செய் என்ற தலைப்பில். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர். இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7 மணிக்கு அறிவோம் 1000, 70 மதுரத்தின்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ்க காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்காக விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள். இதன் பகுதி 8 என்று ஒலிக்கும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கசி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தின்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 மதுரத்தின்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக, 8:30 மதுரத்தின்றல் தொடரும். 8:45 வானொலிக்கு 90 தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல், 9 மணிக்கு அரங்கிசை சென்னை அஞ்சல், ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாட்டு வி வி ஸ்ரீனிவாசரா வயலின் கே வி பிரசாத் மிருதங்கம், 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 எனக்கு பிடித்த பாடல் தொலைபேசி வழி நேர்விருப்ப நிகழ்ச்சியாக, 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 மதுரத்தின்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல், 12:10 இசை மேடை டி பிருந்தா மற்றும் டி முக்தா இணைப்பாட்டு, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக ஒலிக்கும், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல், 1:10 என்னுயிர் தோழி சென்னையஞ்சலாக. இதில் கிரிஜா சேஷாத்ரி அவர்களுடன் நேர்காணல் இடம்பெறும். நேர்முகம் காண்பவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 1:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல், 2:15 மதுரத்தென்றல், 2:45 ஹிந்தி மொழி பாடப்பயிற்சி சென்னையஞ்சலாக. ஆசிரியர் லட்சுமி சம்பத், மாணவர் சௌமியா ராமகாந்த் வர்மா. 2:55 மாநில அறிக்கை சென்னையஞ்சல், 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு 5:27 துவங்கும். முதல் பகுதியாக குரல் அமுதம் கேட்கலாம். 5:30 மதுரத்தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல், 6:10 தூரல் நின்று போச்சு ஒரு பட பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சல், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் சென்னையஞ்சலாக. இதனை எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக ஒலிக்கும். 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் எலுமிச்சையை தாக்கக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மையும் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பழவியல் துறை பயிர் நோயியல் இணை பேராசிரியர் ஏ சாமுண்டேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்களின் பகுதி 1 இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் தகவல்கள் இவற்றுடன் விடைபெறும் முன் ஆகியன ஒலிக்கும். 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சல், 8:05 மதுரத்தென்றல், 8:30 அச்சாணி. பெண்களுக்கான பிரத்யேக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்குபெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 நேயர் திருச்சிராப்பள்ளி ஆர் முத்துநாராயணன் அவர்களுடன் சந்திப்பு. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் இளையஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னையஞ்சல், 9:30 இசை பேருரை சென்னையஞ்சலாக. இதில் நீடாமங்கலம் வி அலமேலு பிராண உபதேசம் என்ற தலைப்பில் டாக்டர் எம் நர்மதா வயலின் எம் குருராஜ் மிருதங்கம். 10:30 நட்சத்திர கீதங்கள் பழைய பாடல்களின் தொகுப்பாக. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல், 11:10 ஒலிபரப்பு நிறைவு பெறும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமான டோக்கன் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு

0: செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செர்வ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:02.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சரம்மா.
2: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒன்னு பாட்டி.
4: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
3: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
2: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
5: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
4: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
8: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
7: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
8: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
7: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
8: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். டெலியஞ்சலாக
9: நியூஸ் ரெட் பை ரேணுகட்டாரியா. West Bengal is set to become the 36th state to implement Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana ABPMJ, which is the world's largest publicly funded health assurance scheme. National Health Authority and Government of West Bengal will sign a memorandum of understanding today for the implementation of ABPMJ in the state. The MOU will be signed in New Delhi in presence of Union Minister for Health and Family Welfare JP Nadda and West Bengal Chief Minister Suvendu Adhikari. The development marks a major milestone in the journey towards achieving equitable and accessible healthcare for all citizens across the nation. The implementation

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உடலினை உறுதி செய் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
2: உடல் இயக்கம் ஐம்புலன்களை சார்ந்ததே. உடம்பில் உள்ள ஐம்பொறிகள் என்பன மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன. இவற்றின் மூலம் பெறப்படும் உணர்வுகள் ஊறு, சுவை, ஒளி, மனம், ஒளி என்பன. இவற்றை மெய்ப்பாட்டியலில் தொல்காப்பியர் அறிவு நிலைக்கு உட்படுத்தி ஓரறி உயிர், இரண்டறி உயிர், மூன்றறி உயிர், நாலறி உயிர், ஐந்தறி உயிர் என்று வகைப்படுத்தி கூறுகின்றார். 6வதாக

0: மனதையும் கூறியுள்ளார். ஐம்பொறிகளையும் ஆட்சி செய்வதே மனமாகும். ஐம்பொறிகள் மூலம் வெளிப்படும் உணர்வுகள் சமூகத்தில் ஒரு மனிதனை எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. புலநடக்கத்தோடு வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. சென்ற வளர்த்தால் செலவிடாது தீது ஒறி நன்றின்பால் உயிப்பது அறிவு. உடம்பை வளர்க்கும் உபாயம் என்பது உடம்பை பேணி வளர்த்தலாகும். உடம்பை பேணுவதற்கு தினமும் காலையில் நடைப்பயிற்சி, யோகாசனம் முதலியவற்றை செய்கின்றோம். நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவை உண்கின்றோம். இவற்றை தொடர்ச்சியாக பின்பற்றி வருவது நம்முடைய உடலை மேம்படுத்துவதற்கு உகந்தது. உடல் உறுப்புகளில் சிறந்ததும் உன்னதமானதும் கண். கண்ணில் சிறந்த உறுப்பில்லை. உலகை பார்ப்பதற்கும் கல்வி கற்பதற்கும் நமக்கு முதன்மையான கருவியாக விளங்குவது கண்கள் தான். அத்தகைய கண்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் நமது கடமையாகும். கண்களின் ஆரோக்கியத்திற்கு என்று பலவித பயிற்சிகள் இன்றைய மருத்துவத்துறையில் வந்துவிட்டன. கண்ணுக்கு அணிகளின் கண்ணோட்டம் என்பார் வள்ளுவர். வெறுமனே பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் மட்டுமல்ல, உயிர்களெடுத்து கருணை செய்வதற்கும் கண்களே முதற்காரணியாக அமைந்து விடுகின்றது. அகத்தே தோன்றும் அத்தனை உணர்வுகளையும் மூடி மறைக்காமல் புறத்தை வெளிப்படுத்தும் கருவியாக விளங்கும் கண்களை கைபேசி, கணினி, சினிமா, தொலைக்காட்சி ஆகியவற்றுக்கு அடிமையாகாமல் பராமரிப்பது நமது கடமை. மானிட பிறப்பில் கேட்பு உறுப்பு செவியாகும். செவி செல்வமே உலக செல்வங்கள் அனைத்திற்கும் முதன்மையானது. செவிக்கு உள்ள தனிச்சிறப்பு என்னவென்றால், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எவ்வளவு செய்திகளையும் கருத்துக்களையும் அது கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால்தான் வள்ளுவர் செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்றார். இசை கேட்பதற்கும் அறிவு செல்வத்தை பெறுவதற்கும் ஆதாரமாக விளங்கும் செவிகளை மிகு ஒலிகளை புறக்கணித்து பராமரித்தல் நமது அறிவு செல்வத்தை பாதுகாப்பதற்கு சமமாகும். நல்லனவற்றை பார்க்க வேண்டும், நல்லனவற்றை கேட்க வேண்டும், நல்லனவற்றை பேச வேண்டும் என்னும் காந்தியடிகளின் கருத்துக்கள் ஐம்பொறி ஆட்சிக்கு சிறந்த சான்றாகும். மூக்கு என்பது சுவாசத்திற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் நுகர்ச்சிக்கும் பயன்படுகிறது. காற்றில் நறுமணம் கெட்ட மனம் இரண்டுமே கலந்துள்ளன. காற்றில் கலந்துள்ள கெட்ட மனம் நம்மை அணுகும் போது நாம் விலகிச் செல்கின்றோம். சுற்றுச்சூழலை பராமரித்தல் மூலமும் பிராணாயாமம் முதலான சுவாச பயிற்சியின் மூலமும் நாம் மூக்குறுப்பை தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக முக்கியமானது வாய். வாய் என்பது உதடுகள், நாக்கு, பல், அன்னம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல உறுப்புகளின் கூட்டமைப்பு. வாய் உணவு உண்பதற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. வாய் உறுப்புகளில் நாக்கே பிரதானம். அதனால்தான் வள்ளுவர் யாகாவராயினம் நாகாக்க என்கின்றார். நாவடக்கம் என்பது உடலை நோக்கியும் அறிவை நோக்கியும் ஆரோக்கியத்தை நோக்கியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எண்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் என்பர். எதனால் இப்பழமொழி எழுந்தது என கவனித்தால், கண், மூக்கு, வாய், செவி என்னும் நான்கு உறுப்புகளும் தலையில் அமைந்ததாலேயே. மெய் என்பது கழுத்துக்கு கீழ் உள்ள உடம்பை குறித்தாலும் தலை முதல் கால் வரை உள்ள முழு உடம்பையும் குறிப்பதுதான் மெய் என்பதன் பொருள். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், உடம்பினர் உத்தமன் கோயில் கொண்டிருந்தான் என்பது அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். ஒழுக்கங்களில் புலனொழுக்கம் மேன்மை தரும். எனவே அவ்வொழுக்கமே உயிரை விட சிறந்தது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உடலினை உறுதி செய் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் காலை 6:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ.

நேரம் காலை 6:19 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:24 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

நேரம் காலை 6:30 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ் வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். இதோ

மேகம் கூட பொழுகின்ற மழையும் சிவனேதான். மழை பெய்த பின்பு மண் மீது வந்து நெழுகின்ற புழுவும் அவனேதான். விளைகின்ற பயிரும் சிவனேதான், அதை உண்ணும் உயிரும் அவனேதான். விளைகின்ற பயிரும் சிவனேதான், அதை உண்ணும் உயிரும்

அன்போடு தினம் துதிமானமே, அன்பே சிவம் என்ற அறிமானமே. அன்போடு தினம் துதிமானமே, சிவனை என்று ஏதுமில்லை, அனுதினம் சிவனை பாட வறுமையில்லை எங்கும் சிவமயமே.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பக்தி மாலை. நேரம் காலை 6:36.

0: பராபவ வருடம் வைகாசி மாதம் 25 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் மற்றும் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த தென்னை விவசாயிகளே, தென்னை சாகுபடியில் ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த தென்னை இலவச பயிற்சி இம்மாதம் 8/6/26 இன்று திங்கட்கிழமை மாலை 4:30 போடி நாயக்கனூர் மேலச்சொக்கநாதபுரம் அள்ளி கம்பள அனுப்ப கவுண்டர் சமுதாய கட்டிடத்தில் நடைபெற உள்ளது. இங்கு தென்னை சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள், ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை மற்றும் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு நேரடி விளக்கங்கள் வழங்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 6383346765. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 6383346765. அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஜூன் மாதம், அதாவது இம்மாதம் 11/6/2026 லேபிளிங் மற்றும் பேக்கேஜிங் பற்றிய பயிற்சியும், 12/6/2026 வெள்ளி அன்று லாபகரமான முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பும், 16/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காளான் வளர்ப்பு பற்றிய பயிற்சியும், 2 பயிற்சியாக 17/6/2026 மற்றும் 18/6/2026 ஆகிய 2 ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பயிற்சியும், 1 பயிற்சியாக 22/6/2026 முதல் 30/6/2026 வரை பட்டை வயர் கூடை பின்னுதல் பற்றிய பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகள் அனைத்தும் குறிப்பிட்ட தேதியில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். இப்பயிற்சிகளுக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. மீண்டும் ஒருமுறை 9488575716. இப்பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தமிழகத்தில் பரவலாக காணப்படும் மக்காச்சோள படைப்புழுவிற்கு ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நடைமுறையில் உள்ளன. கோடை உழவு செய்வதன் மூலம் படைப்புழுவின் கூட்டுப்புழு பருவங்கள் வெளிக்கொணரப்பட்டு பறவைகளுக்கு இரையாகின்றன. கடைசி உழவின் போது ஏக்கருக்கு 100 வேப்பம் புண்ணாக்கு இட வேண்டும். அவ்வாறு இடுவதால் கூட்டுப்புழுக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி அந்தி பூச்சிகளாக வெளிவருவது தடுக்கப்படுகிறது. ஒட்டுரக விதைகள் பூஞ்சான கொல்லிகளோடு ஏற்கனவே விதை நேர்த்தி செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது செய்யப்படாமல் இருந்தாலும், பிவேரியா பேசியானா பூஞ்சான கொல்லி அல்லது தையாமிதாக்சம் 30FS பூச்சிக்கொல்லியினை 1 விதைக்கு 10 என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யவும். இவ்வாறு செய்வதால் விதைத்த 25 மக்காச்சோள பயிருக்கு ஆரம்ப நிலை பாதுகாப்பு படைப்புழுக்களிடமிருந்து கிடைக்கிறது. வரப்பு பயிராக குறைந்த வயதுடைய தட்டைப்பயிர், சூரியகாந்தி மற்றும் எல் போன்ற பயிர்களை வளர்ப்பதன் மூலம் நன்மை தரும் பூச்சிகளான ஒட்டுண்ணிகள் மற்றும் இறை விழுங்கிகள் பல்கி பெருகுகின்றன. மக்காச்சோள படைப்புழுக்குரிய இனக்கவர்ச்சி பொறி மற்றும் இனக்கவர்ச்சி குப்பி ஏக்கருக்கு 20 என்ற அளவில் பரவலாக அமைத்து மக்காச்சோள படைப்புழுக்களின் ஆண் அந்தி பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். இவ்வாறு செய்வதால் பெண் அந்தி பூச்சிகள் ஆண் அந்தி பூச்சிகளுடன் இனச்சேர்க்கை செய்வது தடுக்கப்பட்டு பெண் அந்தி பூச்சிகள் கருவுற்ற முட்டைகளை இடுவது தவிர்க்கப்படுகிறது. இவ்வாறு வேளாண் தகவல் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில், கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் டி அனிஷா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: பூஞ்சை நோய் மற்றும் பாக்டீரியா நோய் அதிகம் காய்கறி பயிர்களை தாக்கும். இதை தடுக்கும் வழி

0: வழிமுறைகளை இனி காணலாம். காய்கறி பயிர்களை பாதுகாப்பதற்கான பொதுவான வழிமுறைகள். ஃபிசேரியம் வாடல், அதாவது ஃபிசேரியம் வில்ட், இதோட அறிகுறிகள்: இளம் இலையில் கருகி சில நாட்களில் இறந்து விடுகிறது. இலைக்காம்பு மற்றும் எல்லா இலைகளும் வாட ஆரம்பிக்கும். விளை நிலங்களில் கீழ் இலைகள் முதலில் மஞ்சள் நிறமாக மாறும், மற்ற சிற்றிலைகள் கருகி இறந்து விடுகிறது. இதன் வழிமுறைகள்: பாதுகாக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழித்துவிட வேண்டும். கார்பன்டசம் 0.1% கொடுத்து பாதிக்கப்பட்ட பகுதியில் மூழ்க செய்ய வேண்டும். பயிர் சுழற்சி முறையில் பயிர்களை பயிரிட வேண்டும். அடுத்து தேம்பல் நோய், இது அதிகம் தக்காளியில் வரும். இதன் அறிகுறிகள்: தாவரத்தில் வெளிர் பச்சை புள்ளியுடன் மேலும் இளம் இலைகளில் வெயில் நாட்களில் வாடத் தொடங்கும். இவை நோயின் ஆரம்ப தோற்றாகும். பாதிக்கப்பட்ட இலைகள் உதிர்ந்து சுருங்கி அவை அளவை விட சிறியதாக இருக்கும். சில நேரங்களில் இலைகள் பன்னம் இலை, அதாவது ஸ்பிளிட் லீஃப் அறிகுறியை காட்டும். பாதிக்கப்பட்ட தாவரம் வளர்ச்சி குன்றி வெளிர் பச்சை நிறமாகுகிறது. அடுத்து இதை தடுக்கும் வழிமுறைகள்: விதைப்பதற்கு நோயற்ற ஆரோக்கியமான செடிகளின் விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். விதைகளை விதைப்பதற்கு ஒரு நாள் முன்பு ட்ரைசோடியம் பாஸ்பேட், அதாவது 90 கிராம் 1 லிட்டரில் கலந்து கரைசலில் ஊற வைப்பதன் மூலம் நோயை குறைக்கலாம். விதைகளை நன்கு அலசி நிழலில் உலர வைக்க வேண்டும். பண்ணையில் பாதிக்கப்பட்ட தாவரங்களை கவனமாக அகற்றி அழித்துவிட வேண்டும். வைரஸ் நோய் தொற்று கொண்ட நாற்றுகளை நடவிற்கு பயன்படுத்தக்கூடாது. உருளைக்கிழங்கு, மிளகாய், குடமிளகாய், கத்திரி போன்றவற்றை தவிர மற்ற பயிர்களை பயிர் சுழற்சிக்கு பயன்படுத்தலாம். 6வது, நாற்றழுக்கள், அதாவது டேம்பிங் ஆஃப். இதோடைய அறிகுறிகள்: நாற்றழுக்கள் தக்காளியில் 2 நிலைகளில் ஏற்படுகிறது, அதாவது முளைக்கு முன் மற்றும் முளைக்கு பின் ஏற்படுகிறது. முளைக்கு முன் நிலையில் மண் மேற்பரப்பை அடைவதற்கு முன்பே நாற்று இறந்து விடுகிறது. முளை குறுத்து முற்றிலுமாக அழிந்து விடுகிறது. 2வது, முளைத்த பின் நிலையில் இளம் திசுக்கள் நில மட்டத்திலேயே நோய் தொற்று ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட திசுக்கள் மேன்மையாகவும் நீர் தேய்ந்தும் காணப்படுகிறது. நாற்று தலைகீழாக வீழ்ந்து அல்லது உடைந்த நிலையில் காணப்படும். இதற்கான வழிமுறைகள்: உயர்தட்ட நாற்றுங்கால் மேடைகளை உருவாக்க வேண்டும். தொடர்ச்சியாக நீர்ப்பாசனம் வசதி அமைக்க வேண்டும். காப்பராக்சிக்ளோரைட் 0.2% அல்லது போடியாக்ஸ் கலவை கொண்டு நனைக்க வேண்டும். ட்ரைகோடர்மா விருடி 4 கிராம் அளவில் 1 கிலோ விதைக்கு கலந்து அல்லது திரம் 3 கிராம் அளவில் 1 கிலோ விதையில் கலந்து விதை சிகிச்சை செய்ய வேண்டும். இதன் மூலமாக நாற்றழுகல் நோயை நாம் தடுக்கலாம்.
1: இதுவரை இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் டி அனிஷா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள்.

வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார்.

0: நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தார்வாடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளை விட இந்தியாவில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார்.
1: ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு வந்து செய்தி வந்திருக்கு. அது சம்பந்தமா நம்ம இது எந்த முடிவும் எடுக்கப்படலை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அந்த டெக்னாலஜிலயும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி. ஏன்னா அது வந்து மோடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது. நிறைய இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கும். அது எல்லாத்துலயும் சாத்தியமானு ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா முதல்ல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கெடுப்பு பணிகள்ல பண்ணிட்டு வரோம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு எரர் பர்சன்டேஜ் வரும். ஏன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் செலவு நீங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பாக்கணும். அதுலயும் வந்து இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம்க்கு இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 வருஷம்ல மாறுற மாதிரி இருந்துச்சா இந்த சிம் கார்டு எப்படி இந்த சிம் கார்டோ இந்த மோடமோ எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறுச்சுதான் எப்படி இருக்கும். ஸோ அதனால ஃபுல் அசஸ்மெண்ட் வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க மற்ற மாநிலங்கள் எப்படி பண்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு செலவினங்களும் செய்து இந்த டெக்னாலஜி வந்து ஒரு இதாயிடக்கூடாது.
0: கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே வந்து ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாறு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோவிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோவிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறதுன்னு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குறதுக்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மனமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டி டி வி தினகரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: இலங்கை அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2 இடத்திலும், 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3 இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் காலை 6:55.
3: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
4: கிரீன் லிட்ரேச்சர் ஃபார் சில்ட்ரன், குழந்தைகளுக்கான பசுமை இலக்கியம். நம்ம சின்ன வயசுல கேட்ட கதைகள் நமக்கு ஞாபகத்தில் இருக்கா? முன்னொரு காலத்துல ஆரம்பிக்கும், காட்டுக்கு ராஜா சிங்கம், நரினா தந்திரம், காக்கைனா திருடன், இப்படித்தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப பிள்ளைகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, காட்டில் ஜனநாயகம் இல்லையா, சிங்கம் ஏன் ராஜான்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே பார்த்தா அதிகாரமும் அடக்குமுறையும் இல்லாத காட்டுக்கு ராஜா தேவையா? அதே மாதிரி நரியெல்லாம் எப்போதும் ஏமாத்திட்டே தான் வாழுதா? இந்த மாதிரி பழைய சித்திரங்களை குழந்தைகள் இப்போ சுலபமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது ஒரு நல்ல மாற்றம்தான். காலம் மாறும்போது கலை மாறுது, இலக்கியமும் மாறுது. இப்போ எல்லா இடத்துலையும் சூழலியல்னு ஒரு வார்த்தை அதிகமாக பேசப்படுது. அந்த சூழலியல் விஷயங்களை குழந்தைகளுக்கான கதைகளில் எப்படி கொண்டு வரலாம்னு எழுத்தாளர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சூழலியல் அப்படின்னா இயற்கையும் அறிவியலும் சேர்ந்த ஒரு விஷயம். ஒரு மரத்தில் இருந்து 2 பறவைகள் பறந்துச்சுன்னு சொன்னால் போதாது. இப்போ கதைகள் ஒரு புன்னை மர கிளையிலிருந்து 2 புள்ளி சில்லைகள் பறந்துச்சுன்னு ஆரம்பிக்குது. ஏன் தெரியுமா? குழந்தைகளுக்கு புன்னை மரமும் தெரிஞ்சிருக்கணும், புள்ளி சில்லைன்னு ஒரு பறவை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கும் செடிகள், மரங்கள், பறவைகள், பூச்சிகள் பற்றி அறிவியல் ரீதியாக தெரிஞ்சுக்கணும். அதான் அவங்களோட தேடல்களை உருவாக்கும். சூழலியல் கதைகளோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பூமியில் இருக்க எல்லா உயிர்களும் முக்கியம் என்பதை குழந்தைகளுக்கு உணர வைக்கணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி மரங்களே பேசுகிற மாதிரி கதைகள் கூட உருவாக்கலாம். உதாரணத்துக்கு

0: வேப்பமரமும் ஒரு குழந்தையும் பேசுகிற கதையாக வச்சுக்கோங்க. வெறும் நான் தான் வேப்பமரம்னு பேசிட்டு போயிடக்கூடாது, அதோட அறிவியல் கதைகளும் சேர்ந்து வரணும். நம்ம பட்டுக்கோட்டையார் பாட்டு தெரியும்ல, வேப்பமர உச்சியில் நின்று பேயுன்னு ஆடுதுன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகள் மனசில் மூட நம்பிக்கையை விதைக்காதீங்கன்னு. அதுக்கு பதிலாக குழந்தைகள் கேள்வி கேட்கணும், பனிக்காலத்தில் வேப்பமர இலைகள் ஏன் உதிருது, வேப்பம்பூ கசப்பாக இருந்தாலும் அதுக்குள்ளே கொஞ்சம் இனிப்பு ஏன் இருக்குது, வேப்பங்காய் கசப்பு பழம் இனிப்பு ஆனால் விதை மீண்டும் கசப்பு, இது என்ன கதை, மரம் ஏன் பிசினை கசிய விடுது. இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஒரு குழந்தை ஏன்னு கேட்டால் அங்கேயே ஒரு புதிய கதை பிறக்குது. இயற்கையின் வரலாறும் அறிவியலும் கதைகளாக சேர்ந்தால் குழந்தைகள் இயற்கையை புரிஞ்சுக்குவாங்க, அதை காப்பாற்றணும்னு அக்கறை வரும். இப்போ நடக்கிற விஷயங்களையும் கதையாக சொல்லணும். பருவநிலை மாற்றம், பூமி வெப்பமாதல், இதை பற்றி குழந்தைகளுக்கு தெரியணும். ஏன்னா நாளைக்கு வெயில் அதிகமாக இருந்தால் ஏசி ரிமோட் எங்கன்னு மட்டும் தேடாமல் ஏன் இப்படி ஆகுதுன்னு யோசிக்கணும். இயற்கை உருவாக்கியதில் எல்லாமே நல்லது தான், எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நாம் கண்டுபிடிச்ச சில விஷயங்களால் தான் நல்லதும் கெட்டதும் உருவாகுது. ஆனால் சூழலியல் சொல்கிறது என்னென்னா, பட்டாம்பூச்சியையும் நேசிக்கிற மனசு கரப்பாம்பூச்சியையும் அருவறுக்காத மனநிலையை உருவாக்கணும். அதான் சூழலியல் அதுதான் சிறார் இலக்கியம் சூழலியலுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பு. இப்போ நல்ல செய்தியும் இருக்குது, குழந்தைகளுக்கு சூழலியல் புத்தகங்கள் தமிழில் மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடந்த சில வருஷங்களாக சில முக்கியமான புத்தகங்கள் வந்திருக்குது. உதாரணத்துக்கு விஷ்ணுபுரம் சரவணன் எழுதிய ஒற்றை சிறகு ஓவியா, எஸ் பாலபாரதி எழுதிய ஆமை காட்டி அற்புத உலகம், கோ மா கோ இளங்கோ எழுதிய மந்திர கைக்குட்டை சிறுகதை தொகுப்பில் கூட சில கதைகள் சூழலியல் சார்ந்து இருக்குது. அதே மாதிரி சரவணன் பார்த்தசாரதி எழுதிய காட்டிலிருந்து வீட்டுக்கு, விஞ்ஞானி வீரசாமி எழுதிய கதைகள், இதில் இயற்கை சூழலியல் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய உலகின் மிகச்சிறிய தவளைன்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஒரு ஏரியை காப்பாற்ற ஒரு சின்ன தவளை போராடுது, கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்குல்ல. அதே போல் வண்ணத்து பூச்சியும் பச்சைக்கிளியும் பேசிக்கொண்டது என்னன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. பேரை கேட்கும் போதே என்ன பேசியிருக்கும், வாட்ஸ்அப் ஷேட்டா இல்லை பறவைகளோட கான்ஃபரன்ஸ் காலான்னு தோணுதா. ஆனால் இதெல்லாம் வெறும் கதைகள் மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு இயற்கையை புரிய வைக்கிற அழகான முயற்சிகள். குழந்தைகளுக்கு கதைனா வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது உலகத்தை அறிமுகப்படுத்துகிற ஒரு ஜன்னல். அந்த ஜன்னல் வழியாக பறவைகளும் வரணும், மரங்களும் வரணும், பட்டாம்பூச்சிகளும் வரணும், அறிவியலும் வரணும், இயற்கையை நேசிக்கிற மனசும் வரணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் பகுதியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய நாள் குறித்த சிறப்புகள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து உலக பெருங்கடல் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். எதுக்காக இந்த உலக பெருங்கடல் தினம் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் இருக்கக்கூடிய வளங்கள் பாதுகாக்கிறதுக்காகவும் பிளாஸ்டிக் கழிவுகளால் பெருங்கடல்கள் மாசுபடுறதை தடுக்கிறதுக்காகவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த பெருங்கடல் தினத்தை நம்ம கொண்டாடுறோம். இனி கேட்கலாம் ஒரு திரை இசைப்பாடல்.

உலக பெருங்கடல் தினம் குறித்த தகவல் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 2018 இந்த ஆண்டுடைய கருத்துரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் மாசுபாட்டை தடுப்பது மற்றும் தூய்மையான கடல்களுக்கான தீர்வுகளை ஊக்குவிப்பது தான் இந்த ஆண்டுடைய கருத்துரு. உலக பெருங்கடல் தினம் மட்டும் இன்றைக்கி நம்ம கொண்டாடல, கூடவே இன்றைக்கி நம்ம உலக மூளைக்கட்டி தினமும் இன்றைக்கி தான் கொண்டாடுறோம். மூளைக்கட்டி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும், இந்த வகையான புற்றுநோய் வந்து பொதுவாக ஏற்படக்கூடியது அல்ல அப்படின்றத சமூகத்தில் உள்ள எல்லார்ட்டையும் சொல்கிறதுக்காகவும் இந்த உலக மூளைக்கட்டி தினம் வந்து கொண்டாடப்படுது.

இன்றைய அறிவோம் ஆயிரம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உலக பெருங்கடல் தினம் மற்றும் உலக மூளைக்கட்டி தினம் குறித்த பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இத்துடன் நிறைவு பெற்றது வந்து அறிவியல் ஆயிரம் பகுதி.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 7:10. இனி ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்கிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்கிறது கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் ஜபீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் வங்கிகளுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என்று அவர் கூறினார். இங்கிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் செயல்திறன்மிக்க நிர்வாகம், வலுவான பொருளாதார

0: வேலைத்தளம், பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள நிலையான வளர்ச்சி ஆகியவற்றால் அதிக வாய்ப்புகளை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று கையெழுத்தாக உள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீண்ட காலத்திற்கு பிறகு நாட்டின் கடைசி மாநிலமாக மேற்கு வங்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரியா பட்டேல், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் இத்திட்டத்தால் நாடு முழுவதும் நோயாளிகள் தங்களது சொந்த பணத்தை செலவழிக்கும் நிலை குறைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்திலும் இத்திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுவதால் அம்மாநிலத்தில் தகுதியான 500,000 பேர் பயனடைவார்கள் என்றும், அவர்களுக்கு சுகாதார செலவினங்களில் நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பகுதிக்கான வடக்கு மண்டல மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்க உள்ளார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தில்லி சட்டப்பேரவைத் தலைவர்களும் அதன் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, சிக்கிம், கோவா ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்களும் இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அமர்நாத் யாத்திரை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பல்வேறு அரசுத்துறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி தேசிய வன உயிரியல் பூங்காவில் இணையதள அடிப்படையிலான டிக்கெட் முன்பதிவுக்கான செயலியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த வன உயிரியல் பூங்கா தொடர்பான டிஜிட்டல் வழிகாட்டியையும் அவர் தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயலியின் மூலம் மக்கள் எளிதில் நுழைவுச் சீட்டுகளை பெற்று இந்த பூங்காவை பார்வையிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் இந்த உயிரியல் பூங்கா ஊழியர்களின் செயல்பாட்டுக்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் பாராட்டு தெரிவித்தார். பறவைகள் கூடு மற்றும் சிங்கங்களின் வாழ்விட பகுதிக்கும் அவர் சென்று கோடைக்கால பராமரிப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலில் இருந்து ஜம்மு காஷ்மீரை விடுவிக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர், காஷ்மீரின் 20 மாவட்டங்களிலும் போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான நடைப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். ஊராட்சி மற்றும் வார்டு நிலையில் இது தொடர்பான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் இப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காகவும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். மகாராஷ்டிராவில் பட்டாசு ஆலைகள் தொடர்பான சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் கூறியுள்ளார். மும்பையில் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், வெடிப்பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களில்

0: பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். கடந்த சில வாரங்களில் நாக்பூர் மாவட்டத்தின் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட வெடி விபத்துகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகளின் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷஷாத் பூனாவாலா, இந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாத சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நிலவியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 15 ஆண்டுகளில் மாநிலத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவித்தார். மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் லக்ஷ்மீர் பந்தர் திட்டத்தில் 27 லட்சம் போலி பயனாளிகள் இருந்ததாக அவர் கூறினார். இத்திட்டத்திற்கு மாற்றாக தற்போது அன்னபூர்ணா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதி அனைத்தையும் பிஜேபி அரசு நிறைவேற்றும் என்று திரு சுவேந்து அதிகாரி உறுதியளித்தார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. April 8 பின்னர் ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தாக்குதலை நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என்றும், ஒப்பந்தம் முடிவான பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அந்நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளை முடக்கும் பணியை அமெரிக்கா நேரடியாக மேற்பார்வையிடும் என்று திரு டொனால்டு ட்ரம்ப் கூறினார். தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, அசாம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பருவமழை நேற்று தொடங்கியதாக அந்த மையம் கூறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் இது மேலும் தீவிரமடையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் ஃப்ளாவ்லோ கோபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். இதன் மூலம் 1937 பின்னர் இப்பட்டத்தை வெல்லும் ஜெர்மனியைச் சேர்ந்த வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள்.
3: காது மூக்கு தொண்டை இவை மூன்றும் நமக்கு மிக முக்கியமான உறுப்புகளாகும். ஆனால் நாம் இவை மூன்றையும் பேணி பாதுகாக்கின்றோமா என்றால் விளையாட்டு வினையானது என்பது போன்ற அவற்றை நாம் பேணி காப்பதில்லை. காதை எப்படி பேணி காக்க வேண்டும் என்று நாம் ஒரு சோதனை செய்தால் அடிக்கடி காதுகளை நோண்டி கொண்டிருப்போம். குளித்து விட்டு வெளியே வந்தவுடன் காதை தான் நோண்டுவோம். அது போன்ற செயல்களை தவிர்த்து காதின் பயன்பாடுகளை நாம் மேம்படுத்த இசை கேட்பது, இறைச்சலை தவிர்ப்பது போன்ற ஒரு நற்பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நமது நாட்டில் பட்டாசு வெடித்தல் என்பது சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வு. ஒலி வாங்கிகளில் வைத்து காதை பிளக்கும் அளவு இசையோ அல்லது இறைச்சலை உண்டாக்குவது, ஊர் முழுக்க

0: திருவிழாக்களில் அலறவிடுகின்ற ஒலிபெருக்கிகளை நாம் அன்றாடம் வாழ்வில் கண்டு வருகிறோம். இதற்கு பெயர் நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் என்பது இறைச்சல். இறைச்சலை நாம் அன்றாட நிகழ்வாக காற்றில் பரவிவிட்டு ஒவ்வொருவருடைய காதுகளிலும் அவற்றை பரவி விடுகிறோம். இவை நாளடைவில் நமக்கு இரத்த அழுத்தம் அதிகப்படுத்தும், படபடப்பை அதிகப்படுத்தும், நமது உடல் நலத்திற்கு கேடு, பிறர் என்ன சொல்கிறார் என்பதை கூட நாம் காதுகளிலே வாங்கிக் கொள்ள முடியாமல் தவறான வழியில் போவதற்கோ தவறான செயல்களை செய்வதற்கோ ஏதுவாகும். நாய்ஸ் பொல்யூஷன் என்கின்ற இறைச்சலை விடுக்க வேண்டும். ஒரு சண்டையில் எடுத்தவுடனே கையிலே காதுகளில் தான் அரைகிறார்கள். இந்த காதில் அரைவதனால் காதில் உள்ள சவ்வு கிழிந்துவிடும். கிழிந்துவிட்டால் கேட்கும் திறன் பாதிக்கு மேல் குறைந்துவிடும். காதில் அரைவது, சண்டையிடுவது, மேலும் யுத்தங்களிலே அவர்கள் பயன்படுத்துகின்ற மிகு ஒலிகளை உண்டாக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள், அவற்றினாலும் காதுகள் பாதிக்கப்படுகின்றன. தொழிற்சாலை இடைவிடாத இறைச்சல் அவர்கள் என்னதான் காதுக்கு பாதுகாப்பாக மஃப்ளர் என்கின்ற சாதனங்களை பொருத்தினாலும் ஒலி இறைச்சல் நாளடைவில் அவர்களுடைய காது கேட்கும் திறனை குறைத்துவிடும் என்கின்ற எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். மூக்குக்கு நாம் கொரோனா காலத்தில் முகமூடி அணிந்தோம். ஒரு மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது, சிறு குழந்தைகளை அழைத்து செல்லும் பொழுது, ஒரு துர்நாற்றம் வீசுகின்ற இடத்துக்கு போகும் பொழுது நாம் முகக்கவசம் அணிய வேண்டும். வீட்டிற்குள் நறுமணமாக வைத்துக் கொள்கிறோம். தெருவில் இறங்கினால் அழுகிய பழங்கள், குப்பை கூளங்கள், சாக்கடை நாற்றம் என்று மூக்கை பொத்தி கொண்டுதான் செல்ல வேண்டி இருக்கின்றது. விவசாய கழிவுகள், மனித கழிவுகள், அவற்றை அகற்றுகின்ற முறைகள், நாம் உண்கின்ற உணவுகளை எவ்வாறு நாம் அவைகளை கழிவாக மாற்றி எப்படி வேறு இடங்களுக்கு அனுப்புகின்றோம் என்பதையெல்லாம் நாம் கவனம் செய்து கொள்வதே இல்லை. வீட்டிற்குள் மட்டும் இருந்தால் போதாது. தெருக்களிலும், ஊர்களிலும், நாட்டுப்புறங்களிலும், கிராமங்களிலும் மூக்கு ஏற்புடையதாக பயன்படுத்தக்கூடிய மனத்தை மட்டுமே கொடுத்து துர்நாற்றம் என்கிற அந்த ஃபவுல் ஸ்மெல் எங்குமே இல்லாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அன்றாடம் சுத்தம் செய்தாலே போதும். துர்நாற்றம் அடிக்காத சூழ்நிலையையும் ஒரு சுற்றுப்புறத்தையும் நாம் செய்ய வேண்டும். விலங்குகள் இறப்பின் அல்லது பறவைகள் இறப்பின் அவற்றை உடனே அப்புறப்படுத்துதல் அரசு கடமை என்று மட்டும் நாம் நினைக்காமல் உடனடியாக ஆக வேண்டிய செயல்பாடை செய்து அந்த இடத்தில் இருக்கின்ற துர்நாற்றத்தை நாம் போக்க வேண்டும். தொண்டையில் சிறு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகளை தான் கொடுக்க வேண்டும். வயதுக்கு மீறிய ஒரு சிறு குழந்தைக்கு கருவாட்டை கொடுக்கிறார்கள், மீனை கொடுக்கிறார்கள், மீன் முள் சென்று சிக்கிக் கொள்கிறது. சப்போட்டா விதை, அவை சென்று மூச்சுக்குழலுக்குள் சிக்கிக் கொள்கின்றன. ஊதுகின்ற ஊதல், அவற்றை கொடுத்து அவை நேராக மூச்சுக்குழலிலே போய் சிக்கிக் கொள்கிறது. ஒரு குழந்தை இடைவிடாது இருமி மூச்சுவிட சிரமப்பட்டால் மூச்சுக்குழலில் ஏதோ அடைத்துக் கொண்டிருக்கிறது என்று பொருள். உடனடியாக அவர்களுக்கு சரியான முதலுதவியும் சரியான மருத்துவ சிகிச்சையும் செய்ய வேண்டும்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளித்தார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி. ராஜசேகரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் காலை 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ராஜா ஒரு நாள் ஒரு வேட்டைக்கு போனார். அப்படி போற வழியில ஒரு இடத்துல தங்கினார். அது ஒரு சின்ன கிராமம். அரண்மனையிலிருந்து எடுத்துக்கிட்டு வந்திருந்த சாப்பாட்டை பரிமாறினாங்க. சாப்பிட ஆரம்பிச்சார். அப்போதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதாவது சாப்பாட்டில் உப்பு பத்தல, உப்பு கொஞ்சம் குறைச்சலா தெரிஞ்சுது. உடனே இந்த ராஜா என்ன பண்ணார், ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, இந்த குதிரையில் ஏறிக்கோ, நேராக அரண்மனைக்கு போ, அங்கே போய் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டு வா, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னார். பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அமைச்சர் இதை கவனித்தார். உடனே மெதுவாக குனிஞ்சு ராஜா கிட்ட ஒரு யோசனை சொன்னாராம். அரசே, கொஞ்சோண்டு உப்புக்காக இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு போகணுமா? இப்போ நாம் தங்கி இருக்கிற இந்த கிராமமும் நம்ம ஆட்சிக்கு உட்பட்டது தானே. இங்கேயே ஏதாவது ஒரு வீட்டில் கொஞ்சம் உப்பு வாங்கிக்க வேண்டியது தானே. ராஜாவுக்கு கொஞ்சம் உப்பு தேவைன்னா போதாதா? உப்பு மூட்டை மூட்டையாக வந்து குவிஞ்சுராதா? இந்த சின்ன விஷயத்துக்காக ஒருத்தனை அனுப்பி, அதுவும் அரண்மனை வரைக்கும் அனுப்பி உப்பு எடுத்துகிட்டு வர சொல்லணுமா அப்படின்னார் அந்த அமைச்சர். ராஜா நிமிந்து பார்த்தார். அமைச்சரே, நீங்கள் சொல்கிறது மாதிரி இங்கேயே வாங்கிக்கலாம் தான். இருந்தாலும் சாப்பாட்டுக்காக நான் இங்கே கொஞ்சோண்டு உப்பு வாங்கினேன்னு

தெரிஞ்சால் போதும், நம்ம கூட வந்திருக்கிற ஊழியர்கள் இந்த ஊரையே வந்து விலைக்கு வாங்கி விடுவாங்க அப்படின்னாராம். பார்த்தீங்களா, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ராஜாவாக இருக்கிறவர் அல்லது ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறவர் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அவர் லேசாக ஒரு தப்பு பண்ணாலும் அதையே ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவருக்கு கீழே இருக்கிறவங்க ஏகப்பட்ட தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மன்னருக்கு இருக்க வேண்டிய தகுதியில் இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக இருக்க வேண்டிய தகுதி வந்து வாக்கு தவறாமை. சொன்ன சொல்ல காப்பாற்றணும், சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. இதுக்கும் ஒரு கதை உண்டு. ஒரு ராஜா, அவருக்கு ஒரு நண்பர். அந்த நண்பர் வந்து ராஜாவை பார்க்குறதுக்காக வந்தார். அரசே, என்னுடைய பிள்ளைகளுக்கு தின்பண்டம் வாங்கணும், 1 ரூபா இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னார். சரி, நீ கேட்டபடி உனக்கு பணம் தர்றேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் ரெண்டு பேரும் போய் ஒரு வில்வித்த போட்டியை பார்த்துட்டு வருவோம் வா அப்படின்னு கூப்பிட்டார். சரின்னு ரெண்டு பேரும் கிளம்புனாங்க. ரெண்டு பேரும் புறப்பட்டு போனாங்க. போட்டி நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அம்பு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த அம்புமே சரியான இடத்துக்கு போய் சேரலை. எல்லாம் குறி தவறியே போய்கிட்டு இருந்தது. மன்னர் பார்த்தார், அவருக்கு கோபம் வந்துட்டது. என்ன இது, யாருக்குமே சரியாக அம்பு விட தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு அம்பையும் வில்லையும் வாங்கினார். தன் கூட வந்திருந்த நண்பர்கிட்ட கொடுத்தார். நீ இந்த அம்பை விடு பார்க்கலாம் அப்படின்னார். இவர் அந்த அம்பை வாங்கி விட்டார். குறி தவறாமல் போய் அந்த புள்ளியில் குத்திக்கிட்டது. மன்னருக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே 100 ரூபாய் எடுத்து அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் தன்னுடைய நண்பருக்கு. அதுக்கப்புறம் அந்த போட்டியெல்லாம் முடிஞ்சது. மன்னரும் அவருடைய நண்பரும் அரண்மனைக்கு திரும்பினாங்க. அங்கே வந்ததும் இந்த நண்பர் கேட்டார், மன்னா, கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டீங்களேன்னார். என்ன வாக்குறுதினார் மன்னர் ஆச்சரியத்தோடு. 1 ரூபா கேட்டிருந்தேன், தர்றதா சொன்னீங்களே அப்படின்னார். அதுதான், 100 ரூபா கொடுத்தனே அப்படின்னார் மன்னர். இப்போ அந்த நண்பர் வந்து ராஜாவை பார்த்து சொல்கிறார், கொடுக்கறதாக வாக்களிக்காத 100 ரூபாய் கொடுக்கறதாக வாக்களித்த 1 ரூபாய்க்கு ஈடாகாது. மன்னராக இருக்கிறவர் சொன்ன சொல்ல காப்பாற்றணும், அதுதான் முறையினார். மன்னராக இருக்கிறவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இதுதான் விளக்கம். மன்னர்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் மக்களை வந்து கஷ்டப்படுத்தாதவங்களாக இருக்கணும். ஒரு அரண்மனையில் விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது தான். அந்த ஊர் பழக்கப்படி ஒரு எலுமிச்சம் பழத்துண்டை எடுத்து எல்லாரும் அவங்கவுங்க உணவில் புழிஞ்சிக்கிட்டாங்க. அடுத்தபடியாக ஒருத்தர் எடுத்தார், புழிஞ்சார், சாறு வரல. உடனே அங்கேருந்து ஒரு பெரிய பயில்வான் வந்து அதை புழிஞ்சார். அதில் 1 சொட்டு தான் வந்தது, சக்கையாக போயிட்டுது அந்த எலுமிச்சம் பழம். அதுக்கப்புறம் கடைசியாக இருந்த ஒருத்தர் அதை எடுத்தார். அவர் பார்க்குறதுக்கு நோஞ்சா மாதிரி எலும்பும் தோலுமாக இருந்தார். இருந்தாலும் அவர் அந்த சக்கையை எடுத்து புழிகிறார், ஏகப்பட்ட சாறு வந்துட்டுது அதிலிருந்து. எல்லாருக்கும் ஆச்சரியம், கசக்கி புழிகிறதுல இவ்வளவு கெட்டிக்காரராக இருக்காரு, இவர் யார் அப்படின்னு விசாரித்தார் மன்னர். அப்போ சொன்னாங்களாம், இவர் தான் நம்ம ஊர் ஜனங்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணுறவர் அப்படின்னாங்களாம்.

0: நேரம் காலை 7:35. இனி தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி நமது பெருங்கடல் நமது எதிர்காலம் உலக பெருங்கடல்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் பரமசிவம் அவர்கள்.
2: இன்று June 8 உலக பெருங்கடல் தினமாகும். பூமியில் உயிரினங்கள் நிலைத்து நீடித்து வாழ பெருங்கடல் பாதுகாப்பு மிகவும் முக்கியம். 1992 பிரேசிலின் ரியோடிஜெனிரோ என்னுமிடத்தில் நடைபெற்ற ஐநா சபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி என்ற தலைப்பில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் June 8 உலக பெருங்கடல் தினமாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் 2008 கனடாவின் முன்முயற்சியால் ஐநாவின் பொது சபையில் பெருங்கடல் தினமாக அங்கீகரிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் ஐநா சர்வதேச கடல் சட்டம், கடற்பரப்பு, சர்வதேச கப்பல் போக்குவரத்து, கடல்சார் பாதுகாப்பு, கடல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், பல வகையான கடல் உயிரினங்கள், கடல் சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்த வளர்ச்சி, காலநிலை மாற்றம் மற்றும் பிராந்திய சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவை அடங்கும். பெருங்கடல்கள் என்பது பொதுவாக கண்டங்களுக்கு இடையே பரந்து விரிந்த கடல் நீர்பரப்பை குறிப்பதாகும். 2026 உலக பெருங்கடல் தினத்தின்

கருப்பொருள் மறுபார்வை, நாம் அறிந்த உலகத்தை தாண்டி நமது கடலுடன் புதிய உறவு என்பதாகும். பெருங்கடல்கள் என்பது பொதுவாக கண்டங்களுக்கு இடையே பரந்து விரிந்த கடல் நீர்பரப்பை குறிப்பதாகும். 5 பெருங்கடல்கள் உள்ளன. அவைகள் பசிபிக் பெருங்கடல் சுமார் 16,87,23,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளன. இதன் சராசரி ஆழம் 3,970 மீட்டர் ஆகும். அடுத்தபடியாக அட்லாண்டிக் பெருங்கடல், இது 8,51,33,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இதனுடைய சராசரி ஆழம் 3,646 மீட்டர் ஆகும். இந்திய பெருங்கடல் 70,05,60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும். இது 3,741 மீட்டர் சராசரி ஆழத்தை கொண்டுள்ளது. அடுத்ததாக தென்கடல் அல்லது அண்டார்டிக் பெருங்கடல் எனப்படும் கடல், இது 2,19,60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இதன் சராசரி ஆழம் 3,270 மீட்டர் ஆகும். அதற்கு அடுத்தபடியாக ஆர்டிக் பெருங்கடல் 18,07,50,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இதனுடைய சராசரி ஆழம் 1,205 மீட்டர் ஆகும். உலகத்திலேயே மிகப்பெரிய ஆழமான கடற்பகுதி பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள சேலஞ்சர் டீப் எனப்படும் பகுதியாகும். இது மரியானா ட்ரெஞ்ச் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது. இதனுடைய ஆழம் 11,034 மீட்டர் ஆகும். ஏறக்குறைய 11 கிலோமீட்டர் ஆழம். அடுத்தபடியாக இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள சுந்தா ட்ரெஞ்ச் அல்லது ஜாவா ட்ரெஞ்ச் எனப்படும் பகுதி, இது 7,290 மீட்டர் ஆழத்தை கொண்டுள்ளது. இந்த இரண்டு கடல் பகுதிகளும் இதுவரையில் கண்டறியப்பட்ட கடற்பரப்பில் ஆழமான பகுதிகளாகும். நமது பெருங்கடல்களை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தேசிய அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்ட பகுதிகளின் கடல்சார் உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கும் நீடித்த முறையில் பயன்படுத்துவதற்கும் உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கும் இது தொடர்பான சட்டம் ஐநா சபையால் ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் கடல்சார் மரபணு வளங்கள், பகுதி சார்ந்த மேலாண்மை கருவிகள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடுகள், திறன் மேம்பாடு மற்றும் கடல்சார் தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவை அனைத்து நாடுகளும் பகிர்ந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது 1/3 பெருங்கடல் பகுதிகளை கட்டுப்படுத்துகிறது. இந்த தேசிய அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்ட பகுதிகளை கட்டுப்படுத்தும் சட்டமானது ஜனவரி 17, 2026 முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. ஐநா சபை மட்டுமின்றி மற்ற சர்வதேச கடல்சார் அமைப்புகளும் பெருங்கடல் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளன. அவை மாசுபாடு, அதிக மீன்பிடிப்பு மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக உலக அளவில் குரல் எழுப்பி வருகின்றன. இதனுடைய நோக்கம் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை உருவாக்கி பெருங்கடல் மற்றும் கடலோர பாதுகாப்பிற்காக உலக அளவில் குரல் எழுப்புவது. இதற்காக சமீபத்தில் பல்லாண்டு செயல்பாட்டு கருப்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன்படி பெருங்கடல் பருவநிலை செயல்பாட்டை தூண்டி 30% நிலம், நீர் மற்றும் பெருங்கடல் பகுதிகளை 2030 பாதுகாப்பது இதனுடைய நோக்கமாகும். உலக தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து 30% பகுதிகளை 2030 பாதுகாப்பது என்பது 30x30 ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய தாரக மந்திரமே 30x30 ஆகும். நாம் பாதுகாப்பான கடல் பகுதிகளை பெற வேண்டுமானால் பாதுகாக்கப்பட்ட கடல் பகுதிகளை வலுப்படுத்த வேண்டும். பாதுகாப்பான கடற்பகுதி என்பது மாசுபாடுகளை கட்டுப்படுத்தி, அதிக மீன்பிடிப்புகளை கட்டுப்படுத்தி, பருவநிலை மாற்றத்தை அதனுடைய வேகத்தை குறைத்து, மனிதர்களுக்கும் மற்ற கடலில் வாழும் உயிரினங்களுக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதாகும். இதன்படி கடலில் கலக்கின்ற மாசுகள், முக்கியமாக எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள், மீன் மற்றும் சரக்கு கப்பல்களிலிருந்து வெளியேற்றப்படும் எண்ணெய் மற்றும் இதர மாசு பொருட்கள், பிளாஸ்டிக்குகள், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி கடல் வளத்தை பாதுகாக்கலாம். ஏனென்றால் தற்காலத்தில் பெருங்கடல்கள் உலகத்தின் குப்பை தொட்டியாக மாறி வருகின்றன. இது மறுக்க முடியாத உண்மையாகும். அதிக மீன்பிடிப்பு என்பது அதிகப்படியான மீன்களை ஒரு இடத்தில் அதிக எண்ணிக்கையிலான படகுகளையோ மீன்பிடி கப்பல்களையோ வலைகளையோ பயன்படுத்தி பிடித்து அதனுடைய வளத்தை குறைப்பதாகும். இது அதிக நாட்கள் நீடித்தால் மீன் வளம் முழுமையாக முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு அதனுடைய இனங்களே அழிந்து போகும் அளவிற்கு சென்றுவிடும். அதனால் மீன்பிடிப்பு முறையில் ஒழுங்கை ஏற்படுத்தி கண்காணிப்பு அமைப்புகள் அதிகப்படியான மீன்பிடிப்பு முறைகளை குறைத்து எதிர்கால சந்ததியினருக்கு இளம் மீன் குஞ்சுகளை விட்டு செல்ல வேண்டும். அடுத்தபடியாக பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றம் மிகவும் முக்கியமான பிரச்சனையாகும். பருவநிலை மாற்றத்திற்கு நாம் வெளியிடும் கரியமில வாயுதான் முக்கியமான காரணம். அதனால்தான் உலகத்தின் வெப்பநிலை அதிகரித்து பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய சுற்றுச்சூழலில் ஏற்படுகின்றன. மழை பொழியும் காலத்தில் மழை பொழியாமல் வறட்சி நிலவுகிறது. வறட்சி நிலவும் காலத்தில் மழை பொழிகிறது. புயல்கள் காலம் தவறி உற்பத்தியாகின்றன. கோடை காலத்தில் வறட்சி மேலும் அதிகரிக்கின்றன. குளிர்

காலங்கள் குறைந்து கொண்டு வருகின்றன. அதனால் பருவநிலை மாற்றத்துக்கு எதிராக நாம் போராட வேண்டும். சமீபத்தில் உலகையே யோசிக்க வைக்கும் ஒரு செய்தி வந்துள்ளது, சூப்பர் எல்னினோ நிகழ்வு என்பதாகும். இந்த சூப்பர் எல்னினோ நிகழ்வானது 2026 ஜூலை மாதத்திற்குள் தொடங்கிவிடும் என்று அமெரிக்காவின் கடல்சார் வளிமண்டல அமைப்பு நோவா எனப்படும் அமைப்பு கணித்துள்ளது. இதன்படி புவி நிலநடுக்கோட்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் சராசரிக்கும் அதிகமான வெப்பம் நிலவுகிறது. இதனால் எல்னினோ எனப்படும் கடலின் வெப்பநிலை மாற்றம் ஏற்படும். இந்த வெப்பநிலை மாற்றத்தினால் உலகின் பல நாடுகள் கடுமையாக வறட்சியினால் பாதிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன. முக்கியமாக விவசாயத்தை முழுமையாக நம்பியிருக்கும் இந்தியா போன்ற நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஏனென்றால் இந்தியாவின் பிரதான தொழிலாக விவசாயம் விளங்குகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தால், நாம் பொறுப்பில்லாமல் வெளியிடும் கரியமில வாயு எனப்படும் கார்பன் டை ஆக்சைடு முக்கிய காரணியாக விளங்குகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக பூமியில் வெப்பநிலை அதிகரிப்பதற்கு கரியமில வாயு உமிழ்வு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இதனால் பூமியின் சராசரி வெப்பநிலை அதிகரித்து கடலில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன. கடலில் ஏற்படும் பெரிய மாற்றங்கள் நம்முடைய மீன் வளத்தை பாதிக்கின்றன, புயல்களை உருவாக்குகின்றன, மழையை காலந்தவறி பெய்ய வைக்கின்றன. இதற்கெல்லாம் பருவநிலை மாற்றம் முக்கிய காரணமாகும். இதையெல்லாம் செயல்படுத்த பருவநிலை மாற்றம் முக்கிய காரணியாக விளங்குகின்றது. நாம் எவ்வாறு கடல் வளத்தை பாதுகாக்கலாம்? கடல் வளத்தை பாதுகாப்பதன் மூலம் மனித குலத்துக்கு நாம் பெரிய அளவில் நன்மை செய்ய முடியும். கடல் வளத்தை பாதுகாக்க பாதுகாக்கப்பட்ட கடல் பகுதிகளை வலுப்படுத்த வேண்டும். உலக அளவில் 16,608 பாதுகாக்கப்பட்ட கடல் மற்றும் கடல் சார்ந்த பகுதிகள் உள்ளன. இவைகள் 35 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் 31 இடங்கள் பாதுகாக்கப்பட்ட கடல் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இவை 6,271.2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன. இவற்றில் கடலோர ஓர்நீர் ஏரிகள் லகூன்ஸ், அலையாத்தி காடுகள் மேங்க்ரூவ்ஸ், பவழப்பாறைகள் கோரல்ஸ் போன்றவைகளும் அடங்கும். பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் என்றால் என்ன? பெருங்கடல் அல்லது கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் மனித செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி அங்கு வாழும் உயிரினங்களை தேசிய, மாநில மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் உதவியுடன் கண்காணித்து பாதுகாத்தல், மேலும் வளர்ச்சி பணிகள், மீன்பிடித்தல் காலம், அதிக மீன்பிடித்தலை கட்டுப்படுத்துதல் மற்றும் படகுகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துதல். பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் ஏன் தேவை? பல்லுயிர் பாதுகாப்பு, நிலைத்த கடல் மற்றும் பெருங்கடல் பாதுகாப்பு, உயிரினங்களின் எண்ணிக்கையை பெருக்குதல், இதற்கு பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் முக்கிய தேவையாக உள்ளது. இந்தியா 8,118 கிலோமீட்டர் கடற்கரையை கொண்டுள்ளது. இங்கு முக்கியமாக பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் IUCN அறிவிப்பின்படி சிவப்பு பட்டியலில் உள்ள விலங்குகள் உட்பட முக்கியமான உயிரினங்கள் வாழ்கின்றன. அவைகள் டால்பின்கள், கடல் பசு, திமிங்கலங்கள், ஆமைகள், திமிங்கல சுறா, பிற வகை சுறாக்கள், குரூப்பர் எனப்படும் மீன்கள், கடல் அட்டைகள், கடல் குதிரைகள், குதிரை குழம்பு வடிவ நண்டுகள் மற்றும் அரிய வகை பவழப்பாறைகள் ஆகியவையும் அடங்கும். தமிழ்நாட்டில் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம், கோடியக்கரை சரணாலயம், பழவேற்காடு ஏரி ஆகியவை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கடல் மீன் வளத்தை பாதுகாக்க தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 1983 மீன்கள் இனப்பெருக்க காலத்தில் April 15 முதல் கடல் மீன் வளத்தை பாதுகாக்க தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 1983 மீன்கள் இனப்பெருக்க காலத்தில் April 15 முதல் June 14 வரை மீன்பிடி தடைக்காலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மோட்டார் படகுகள் மற்றும் இழுவலைகள் பயன்பாடு இந்த காலத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. பாக் வளைகுடாவில் அதிராம்பட்டினத்தில் இருந்து அம்மாபட்டினம் வரை தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் கடல் பசு பாதுகாப்பு மண்டலம் 2022 இந்தியாவிலேயே முதன்முறையாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது IUCN என்ற உலக உயிரின பாதுகாப்பு அமைப்பால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட பகுதியாகும். யாரெல்லாம் பெருங்கடல் பாதுகாப்பிற்கு உதவ முடியும்? இளைஞர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், அரசு தலைவர்கள், தொழிலதிபர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் அரசு சாரா அமைப்பாளர்கள், சினிமா கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், நாடக கலைஞர்கள் போன்ற சமூகத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த செய்தியை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு சேர்க்க முடியும். பெருங்கடல் செயல்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த சர்வதேச பெருங்கடல் தினத்தை பெருங்கடல்களின் பாதுகாப்பு, மீன்வள பாதுகாப்பு போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். செய்திகளை பலதரப்பு மக்களுக்கும் எடுத்துச் சென்று பெருங்கடல்களுக்கு அருகாமையில் வாழும் மக்கள் மட்டுமன்றி பெருங்கடலிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் மக்களும் இந்த பெருங்கடல் தினத்தில் பெருங்கடலுக்கு மனதளவில் நெருக்கமாக, பெருங்கடல்களை நேசித்து, பெருங்கடலுக்கு ஆதரவாக, பெருங்கடல் உயிரினங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தும் வகையில், அந்த உயிரினங்களை நேசிக்கும் வகையில் தகவல்களை பரப்பி பெருங்கடல் பாதுகாப்பில் பெரும் பங்கு வகிக்க
வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.

0: கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நமது பெருங்கடல் நமது எதிர்காலம், உலக பெருங்கடல்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கியவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் பரமசிவம் அவர்கள்.
0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?

0: செய்யுங்கள் வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேரம் காலை 7:48. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி தொடர்கிறது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்கிறது ஜெயம் கொண்டான் திரைப்படத்திற்காக.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
3: மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. சம்திங் சம்திங் திரைப்படத்திலிருந்து.

0: நிறைவு பெற்றது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. மீண்டும் மதுரை தென்றல் கேட்கலாம் காலை 8:02. இன்று காலை 10:02 எனக்கு பிடித்த பாடல். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா 25 310 27 மற்றும் 25 310 28 என்ற எண்ணில் அழைக்கலாம். மதுரையின் முன்னிணைப்பான 04 52 என்ற முன்னிணைப்போடு. இனி தொடர்கிறது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் காலை 8:02. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கிறது பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து.

அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஜோனிட்டா காந்தி அவர்களின் குரலில்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 10:02 எனக்கு பிடித்த பாடல். உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 25:310:27 மற்றும் 25:310:28 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பாடலை கேட்கலாம். மதுரையின் முன்னிணைப்பான 04:52 என்ற முன்னிணைப்போடு. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. தாராள பிரபு திரைப்படத்திலிருந்து.
1: தாத்தா

0: மீண்டும் துள்ளலான பாடல்களோடு மதுரத்தென்றல் கேட்கலாம் காலை 11:02.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90.
3: நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
4: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
5: இருபத்திரண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனி நண்பன் எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
6: வானொலிக்கு 90, காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
7: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
8: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்து,
7: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
9: மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வழிந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வ

மனம் பரப்பி இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல தமிழ்துறை பேராசிரியர்களின் ஒளி நுகர் பதிவுகளோடு நம்

பயனடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல தமிழ்துறை பேராசிரியர்களின் ஒளி நுகர் பதிவுகளோடு நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு 90.

0: அனைவருக்கும் அன்பு வணக்கம். முனைவர் ரேவதி, வானொலிக்கு 90.
1: காற்றலையாய் வந்து காலந்தோறும் கண்ணியத்தோடு கடமையாற்றிய வானொலிக்கு வாழ்த்து. பல்லாண்டு வாழ பாவை இவள் வாழ்த்துகிறேன். நன்றி.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி.
3: வானொலிக்கு வயது 90. வாழ்த்துக்களுடன் தி சொர்ணமாலா. அந்த ஆகாசம் உள்ளவரை ஆகாஷ்வாணியின் புகழும் நிலைத்திருக்கும். வாழ்த்துக்களுடன் சி சொர்ணமாலா.
4: இது ஆகாசவாணிக்கு நேஹாவின் நேசமிகு வாழ்த்துக்கள். 9-10 பெருகிட, 100 நோக்கி விரைந்து ஓடிட, 90 என்னும் அகவையை எட்டி பிடித்தது ஆகாசவாணி. இணையத்தில் உன் பெயரின் பொருள் தேடினேன். ஆகாயத்தின் குரலாம் ஆகாசவாணி. பின் சிரிப்பு ஒன்றை சிதறி அக்கணமே உணர்ந்தேன், என் வாழ்வின் குரலும் ஆ

0: தாயே.
1: முனைவர் ரா ஏஞ்சல் அவர்கள்.
2: வானொலி வயது 90. சீரழமை தமிழ் போல் முதிர்பருவம் அடையா தாய்த்தமிழ் போல். 9 பெருக்கத்து 10 90 ஆண்டுகள். நான் உனக்கு வாழ்த்தொலி கூறுகின்றேன். 90 இன்னுமாய் பெருகட்டும் 100 என்று. நன்றி, வணக்கம்.

மனச்சிறையில் கவிச்சரம் தொடுத்து செவிப்பறையில் இசை மழை தூவி இந்த நாள் இனிய நாள் என்று ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கி தேன் கிண்ணத்தில் திரை இசையை பருக வைத்து புதுமை பொலிவுடன் செவியை வருடி செல்லும் ஆகாசவாணிக்கு அன்பு வாழ்த்துக்கள். அன்பு ராணியின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.

0: இசையோடும் இலக்கிய தமிழோடும் இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி வானொலிக்கு 90
1: முனைவர் சி அன்புராணி அவர்கள்.
2: காற்றின் வழி கதை பேசிய வானொலிக்கு அகவை 90, அகிலத்தை ஆண்ட அழகியலுக்கு அகவை 90.

0: முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் கனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி. நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை. ஏற்றம் காணும் வானொலிக்கு 90. தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பல நூறு.
1: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷவாணி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி.வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே.வி. பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நீ இறங்காயெனில் புகலேது, அட்டானாராகம் ஆதிதாளத்தில் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:31. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து அம்ப காமாட்சி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பைரவீராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தி உள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்புக்கு 118 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கார் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் காலை 10:02.

ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 25 310 27 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பாடலை கேட்கலாம். மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்போடு. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் முதலாவது பாடல் ஒலிக்கிறது புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக சித்ரா அவர்கள் குரலில். யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் அவர்களுக்காக.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 10:07. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கின்றது, தாய் மூகாம்பிகை திரைப்படத்திற்காக. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றத்திலிருந்து தியாகராஜன் அவர்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: நேரம் 10:17. இணைந்திருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கின்றது. ஆண் பாவம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் அவர்கள் குரலில். இந்த பாடல் யாருக்காக அப்படின்னா, தேனியிலிருந்து ஸ்வரலதாமாக்காக.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 10:22. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில். எனக்கு பிடித்த பாடல், உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 25-310-27 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்போடு. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கின்றது. பள்ளிக்கூடம் திரைப்படத்திற்காக. யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கோவன் அவர்களுக்காக.
4: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்,
3: நம்மளும் மீண்டும் பள்ளிக்கு போயிட்டு வரலாம்.

நேரம் 10:28. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு பெற வேண்டிய தொலைபேசி எண்கள் 25

310-27. அழைக்கலாம் மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்போடு. இனி எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்கிறது. கருத்தம்மா திரைப்படத்திற்காக. யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனி மாவட்டம் பெரிய குளத்திலிருந்து நாகலட்சுமி இளங்கோவன் அவர்களுக்காக. நிச்சயமாக தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் போகும் அப்படின்னு நம்பிட்டு இந்த பாடலையும் கேட்கலாம்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு பெற வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 310 27. மதுரையின் முன் இணைப்பான 0452 என்ற எண்ணை தொட்டு வரலாம். பிடித்த பாடலையும் கேட்கலாம்.

நேரம் 10:39. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மெக்கானிக் சங்கர் அவர்களின் விருப்பமாக பாடல் வருகிறது, எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திற்காக.

நேரம் 10:44. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 310 27 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு அழைக்கலாம். மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற எண்களோடு.

நேரம் 10:55. நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 மதுர தென்றல் துள்ளலான பாடல்களோடு வளம் வர காத்திருக்கிறது மதுர தென்றல். கேட்க தவறாதீர்கள். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி நிறைவான பாடல் ஒழிக்கின்றது எதிரொலி திரைப்படத்திற்காக. யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒத்த கடையிலேருந்து புஷ்பலதா அவர்களுக்காக.

0: பாட்டு கொடுப்பது என்ன என்ன குங்குமச்சிமிழில்.
1: இதுவரை எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். பாண்டியலட்சுமி பிரியா.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு விழாவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 112,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி காத்திருக்கின்றது மதுர தென்றல் நிகழ்ச்சி.

மதுர தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கின்றது நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து.

0: 11:11 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த அதிரடியான பாடல் ஒலிக்கின்றது. TN07AL4777 படத்திலிருந்து.
1: We gonna blow the speakers, baby. Once again, Vijay Anthony.
0: Vijay Anthony இசையமைப்பில் விஜய் ஆண்டனி மற்றும் தினேஷ் கனகரத்தினம் அவர்களின் குரலில்.

வணக்கம் விஜயாண்டி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

Pichu, Pichu, in the new age, Pichu.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 11:17 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். மனமகிழும் துள்ளலான பாடல்களோடு ஒளிக்க காத்திருக்கிறது அடுத்த பாடல். ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரர் அவர்கள் குரலில்

0: வந்து சொல்றேன் தமிழையா.
1: துள்ளலான பாடல்களோட வளம் வந்துகிட்டு இருக்கு மதுரத்தென்றல். அடுத்த பாடல் ஒலிக்கிறது சார்லி சாப்ளின் 2 திரைப்படத்திற்காக செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி அவர்களின் குரலில்.

இணைந்திருக்கிறோம் மனமகிழும் துள்ளலான பாடல்களுடன் மாதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்கிறது. குலே பகாவளி திரைப்படத்திற்காக மெர்வின் சாலமன் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரர் அவர்களின் குரலில்

அதிரடியான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களுடன் வளம் வருகிறது மாதுரத்தென்றல். இனி பாடல் ஒலிக்கிறது. 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திற்காக ஆனந்த், அரவிந்த் காஷன், மதன் கார்கி மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. பழனி திரைப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் தேவா, உதித் நாராயணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில்.

11:45 இனி மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கின்றது. படிக்காதவன் திரைப்படத்திற்காக மாலதி லக்ஷ்மண், மணி சர்மா மற்றும் உதித் நாராயணன் அவர்களின் குரலில்.

11:50 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். இனி பாடல் ஒலிக்கிறது பீமா திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ், கைலாஷ்கர் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில்.

நிகழ்ச்சியில் இனி நிறைவான பாடல் ஒலிக்கிறது. டிக்கி லோனா திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 12 மணி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். பகல் 12:10 இசை மேடை, இதில் டி பிருந்தா மற்றும் டி முக்தா அவர்களின் இணைப்பாட்டை கேட்கலாம்.

ஒன்று பத்துக்கு என் உயிர் தோழி. இதில் மூத்த கல்வியாளர் கிரிஜா சேசாத்ரியுடனான நேர்காணல் பகுதி 1 கேட்கலாம்.

பிற்பகல் 2:40 ஹிந்தி பாடம். இதில் ஆசிரியராக லக்ஷ்மி சம்பத், மாணவராக சௌமியா ராமகாந்த் வர்மா அவர்கள் பங்கு பெறுகிறார்கள்.

காலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், பத்துக்கு ஒரு பட பாடல்களாக தூரல் நின்னு போச்சு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். ஆறு 6:55 செய்திகள்.

இரவு 7:10 அரசாங்கத்தின் 12 ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் கேட்கலாம். இரவு 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். இரவு 7:25 பண்ணை செய்தி, அதைத் தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும். இதில் எலுமிச்சையை தாக்கக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மையும் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பழவியல் துறை பயிர் நோயியல் இணை பேராசிரியர் ஏ விஜயசாமுண்டீஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 1 கேட்கலாம். இரவு 8:30 அச்சாணி. இரவு 9:30 இசை பேருரை. இரவு 10:30 நட்சத்திர கீதங்கள், அதைத் தொடர்ந்து 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: நேரம் 12:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெட்ஸ். இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் டி பிருந்தா மற்றும் டி முக்தா அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக அபராதமுலன் என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம் லதாங்கி ராகம் ஆதிதாளம்.

ಶ್ರೀರಮ ಗರಿ ಗಮ ಪದ ನಿಧರಿ ಗರಿ ಸಣಿರ ಗರಿ ರಮ ಅಪ್ಪ ರಾಧಾ.

Mm-hmm.

0: செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும், இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நார்வேயில் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரக்ஞானந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பிரக்ஞானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்ஞானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 மணி வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11ஆம் தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும். நீட் மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச்சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானதை ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதையொட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்குவங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான இராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த இராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா சென்றடைந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோ தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும், இதில் 15 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைகால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார்.

0: ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் பலத்த காற்று, மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பு, தென் தமிழக கடலோரப் பகுதிகள், வட தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டியுள்ள இடம்

மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்றும் நாளையும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தெற்கு வங்க கடற்பரப்பு, மத்திய வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் பூவை செங்குட்டுவன் இயற்றிய பாடல், பாடியவர் ஆர். கிருஷ்ணராஜ், இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: நேரம் 1 மணி. ஆகாஷவாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்கிறது விளம்பரம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சின்ன வயசுல நம்ம கத்துக்கிற விஷயங்கள் நம்ம மனசுல பசுமரத்தாணி போல ஆழமா பதிஞ்சு நம்ம வாழ்க்கை முழுக்க நமக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம மனசுல பதிய வைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு நம்முடைய ஆசிரியர்களுக்கு இருக்குன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். அதுவும் சாதாரண ஆசிரியர் இல்லைங்க, நம்முடைய பாரத பிரதமர் அவர்களே பாராட்டிய ஒரு ஆசிரியை நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுது இல்லையா? கிரிஜம்மா நம்ம கூட பேச வந்திருக்காங்க. வணக்கம்மா.
1: வணக்கம்
0: மா. முதல்ல நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும், பிரதமர் உங்களை கூப்பிட்டு பாராட்டினப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: ரொம்ப அருமையான கேள்வி. எல்லையில்லாத ஆனந்தமும் அதே சமயம் என்ன பேச போகிறோம், எப்படி கையாள போகிறோம். என்னுடன் வந்து 5 குழந்தைகளை அழைத்து சென்றிருந்தேன். அவர்கள் வந்து சரியாக பேசுவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஒரு மனதில் எழுந்த ஒரு எழுச்சின்னு என்று சொல்லலாம். அப்படி இருந்தது.
0: அவர் உங்களை பார்த்த உடனே கேட்ட அந்த முதல் வார்த்தை என்ன? என்ன கேட்டார் உங்ககிட்ட?
1: நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் ஜெயகோபால்கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நாங்கள் கொண்டாட போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்தில் அவர் சொல்ற பாயிண்ட்ல என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்தில் இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதியே எழுதி ஒரு 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு.
0: அப்படி அவர் சந்திச்சு கேட்கும் போது அந்த தருணம் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு.
1: அந்த மொமெண்ட்ல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. சரி நீங்க சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடம் வந்து ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா, எல்லா பள்ளிக்கூடமும் அதே பேரா இல்ல வேற பேரா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களும் இந்து வித்யாலயங்கள் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. ஆனால் டோனர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கு அவங்களோட பெயரை நாங்க கொடுப்போம். கணிசமான தொகை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பெயரை கொடுப்போம் என்றேன். ஓ அச்சா, சரி நீங்க எவ்வளவு டொனேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். உடனே அடுத்த கேள்வியை கேட்டாரு. கேட்ட உடனே நான் சொன்னேன், குஜராத் எர்த்க்கு வைக்கும், அஸ்ஸாம் ஃப்ளட்டுக்கு, லேயோட ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஓராசிரியர் பள்ளிக்கூடங்களில் இருக்கிற குழந்தைகள் வீட்டில எல்லாம் வந்து டாய்லெட் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், அங்கெல்லாம் வந்து டாய்லெட்டே கிடையாது. வீட்டில் அந்த 20 வரைக்கும் அந்த குழந்தைகள் வெயிட் பண்ணி போவாங்க. இந்த 1000 வீடுகள்லையும் இப்போ கட்டி கொடுத்துட்டோம். அதில் 50 கழிவறை கட்டி கொடுத்தது எங்கள் குழந்தைகள். அதை வந்து சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவரே 3 பாராட்டு கடிதம் எங்களுக்கு கொடுத்துருக்கார். இந்த கழிவறைகளை பற்றி நாங்கள் கட்டியிருக்கோம்னு சொன்ன போதெல்லாம் கொடுத்துருக்கார். அதனால இதெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தேன். நான் சொன்னோடனே சரி அடுத்தது வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அப்புறம் நான் சொன்னேன் ட்ரெக்கிங் போயிருக்கேன் என் குழந்தைகளுக்கு. ட்ரெக்கிங்கில் வந்து கிட்டத்தட்டையும் எங்கெல்லாம் போயிருக்கீங்க ட்ரெக்கிங் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் குலு மணாலி, சந்தக்கிணி பாஸு, சார் பாஸு, ஹர்கிதூன் அந்த இது, ஏலகிரி மலையில் இங்கே இருக்க, சென்னையில் அங்கே போயிருக்கோம், பக்கத்தில் இருக்க அருகில் இருக்கிற குட்டி குட்டி மலை, திருநீர் மலை, அந்த மாதிரி மலைகள் ஏறும்படியாக இருக்கிற இடத்தெல்லாம் பற்றி சொல்லியிருந்தேன். அவர் வந்து அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுகிட்டே வந்திருந்தார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் என் பள்ளிக்கூடத்தில் ஃபைன் ஆர்ட்ஸ், அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு, விஸ்வ கலா கேந்திரான்னு சொல்லிட்டு 10 ஆக்டிவிட்டி சொல்லித்தரோம், அதை பற்றி சொன்னேன். அடுத்தது வந்து எங்கள் ஸ்கூலில் ஏடிஎல் லேப் இருக்குது. 9 ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 6 ஸ்கூலுக்கு ஏடிஎல் லேப். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அட்டல் டிங்கரிங் லேப்னு பேர். குழந்தைகள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் பைத்தன் லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணணும், அதில் வந்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை அவர்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மூலம் தீர்க்க முடியுமா என்று நினைக்கிறார்கள். அது வந்து குழந்தைகள் பண்ணும்பொழுது ரொம்ப இதுவாக இருக்குது. எங்கள் குழந்தைகள் பண்ணியிருக்காங்க, ஒரு 6 ப்ராஜெக்ட் பேட்டண்ட்டுக்கு சிபாரிசு பண்ணியிருக்காங்க அப்படின்னும். அதில் ஒரு ப்ராஜெக்டை பற்றி சொன்னேன், இந்த மேன் ஹோல் இருக்கு இல்லையா, அதில் குழந்தைகள் விழுந்துடும் இல்லையா, அது எப்படி இது பண்ணாமல் எடுக்கிறதுக்கு எங்கள் ஸ்கூலில் பசங்க வந்து தே ப்ரிப்பேர்டு ஒரு கருவியை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கருவி வந்து பார்த்துட்டு இப்போ ஒரு 2 கம்பெனிஸ் கம் ஃபார்வர்டு. ஸோ அந்த சஜஷன் ஓ ஐசி எப்படின்னாரு. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா, பிரைம் மினிஸ்டர் யசஸ்வி ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது, அது எல்லா ஸ்கூலும் கொடுக்குறாங்க. நாங்கள் போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போய் பார்த்து அதை கண்டுபிடிச்சி இன்னும் எந்தெந்த ஸ்கூல்லாம் இருக்குதுன்னு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இது 9th டென்த்துக்கு, 11th 12th போகிற குழந்தைக்கு அந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீ கமிட்டி இருக்கு இல்லையா, அது மூலமாக என்ன வச்சிருக்கோ அந்த அமௌண்ட் அப்படியே கொடுத்துட்றாங்க. ஆனால் தகப்பனாருக்கு வந்து 2.5 லேக்ஸ் தான் ஆனுவல் இன்கம், வருடாந்திர வந்து அவரோட வருமானம்

0: இது வந்து 2.5 லட்சம் தான் இருக்கணும். அப்படி இருக்கிற குடும்பத்தோட குழந்தைகளுக்கு இவரோட ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது. கிட்டத்தட்ட என்னுடைய 15 பள்ளிக்கூடங்களிலிருந்து 113 குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு மாணவன் சொன்னா, ஐயா நான் வந்து த ரிசீவர் ஆஃப் யுவர் ஸ்காலர்ஷிப், ஐ எம் தேங்க்ஃபுல் டு யூனு அந்த பையன் கையை கூப்பி சொன்னோன்னு, ஓ யூ ஆர் த பெனிஃபேக்டர் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப இதுவாக இருந்தது.
1: அதாவது மக்களுக்காக ஒரு திட்டம் நம்ம செயல்படுத்தும் போது அதனுடைய பயனாளி நேரில் போய் பிரதமர்கிட்டே சொல்லும் போது எவ்வளோ மகிழ்ச்சியாக
0: அவருக்கும் மகிழ்ச்சியா இருந்தது, ரொம்ப ஆனந்தத்தோட இது பண்ணார். அப்ப சொன்னார் வந்து, வாங்க வந்து பக்கத்துல உட்காருங்கன்னு சொல்லி குழந்தை இருக்கேன், ஒரு யூகேஜி குழந்தை ஆக்சன் போயிருந்தேன். அது உடனே நான் உங்களோட கொஞ்சம் நாய் பேசிட்டு பான்னு கேட்டது ஒரு அழகா சொல்லு, என்ன சொல்ல போற நீ உடனே சரஸ்வதி ஸ்துதி அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லிட்டு தன்யான்னு சொல்லிட்டு அழகா சரஸ்வதி ஸ்துதியை சொல்லிட்டு அடுத்தது காயத்ரி மந்திரம்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருந்தேன். அவரே அந்த குழந்தையோட சேர்ந்து அந்த காயத்ரி மந்திரத்தெல்லாம் சொன்னார். அப்புறம் எல்லா குழந்தைகளுக்கும் சாக்லேட் கொடுத்தார். எனக்கு வந்து முதல்ல வந்து அவரை சந்திப்பதற்கு முன்னாடி அங்கே இருந்தவங்கலாம் சொன்னாங்க, ஒரு நிமிஷம் தான் ஒன்று பார்க்க முடியாது அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு 25 ஒரு நிமிஷம் சொல்லியது ரொம்ப இன்பமாக இருந்தது. 25 எங்களோட இருந்தார்.
1: நீங்கள் சொல்லும் போதே நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது ட்ரெக்கிங் பற்றி பேசியிருக்காரு, ஸ்கூல் பற்றி பேசியிருக்காரு, ஸ்காலர்ஷிப் பற்றி பேசியிருக்காரு. உண்மையிலேயே குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும் அவருக்கு, அவருடைய டைம் ஷெடியூல் அப்படி இருக்கும். ஆனால் அதுலேயுமே குழந்தைங்களுக்காக ஒரு ஆசிரியருக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கியிருக்காங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான்.
0: ஆமாம்.

0: இப்போ மன் கி பாத்ல நீங்க கேட்டிருப்பீங்க, அவர் உங்களை பத்தி சொல்லும் போது உங்களுடைய பள்ளி இருந்த ஆசிரியர்கள் உங்களுடைய மாணவர்கள் என்ன சொன்னாங்க அதை பத்தி?
1: லீவுங்கிறதுனால போன் மேல போன் வந்தது, எல்லாருமே உட்கார்ந்து எல்லாரும் கேட்டிருந்தோம். உடனே போன் நிறைய வந்தது. குழந்தைகள் நாளைக்கு தான் வந்து ஸ்கூல் திறக்க போறது, அப்ப தெரியும் எப்படின்னு. ஆனா என்னோட அலுமினி இருக்காங்க இல்லையா, என்னோட பழைய மாணவர்கள், அவங்கெல்லாம் உடனே வந்து டப்பு டப்பு டப்பு டப்புன்னு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க, மேம் வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ டு பி யுவர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எல்லாம் ரொம்ப இது. என்னோட டீச்சருக்கு 92 வயசா இருந்து அலுவலு டீச்சர்னு லேடிஸ் ஆஃப் சாமி ஸ்கூல்ல நான் படிச்ச போது அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து கிரிஜா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு இப்ப 92 வயசுக்கு மேலே இருந்து எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பெருமை. என்னோட ஆசிரியர் என்னை வந்து பாராட்டும் பொழுது எனக்கு அது பெரிய பாக்கியமாக கருதுகிறேன்.
0: உண்மைதாம்மா, நீங்க சொல்லிக் கொடுத்த பசங்களை தாண்டி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பாராட்டும் போது கண்டிப்பா அது நிகழ்ச்சியான தருணமா தான் இருக்கும். இப்ப உங்களுடைய பள்ளி பருவம் பத்தி எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படி இந்த ஆசிரிய துறைக்குள்ள வரணும்னு நினைச்சீங்க?
1: நான் இந்த துறைக்கு வரணும்னு நினைக்கவே இல்லை. என்னோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். எனக்கு வந்து 6 அண்ணாக்கள், 2 தம்பி, 1 அக்கா, 2 தக்கை, 12 பேருமே நல்ல ஒரு குடும்பம், நல்ல அப்பா அம்மா. அதனால அந்த அருள்னால எங்களுக்கு வந்து 12 பேருமே நிறைய படிச்சிருக்கோம். இன்னொன்று வந்து என்னன்னாக்கா, அந்த 8 ஆண் பிள்ளைகளுக்கு நடுவில் எனக்கு 6 அண்ணா 2 தம்பி சகோதரிகள் இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் ரொம்ப பழகிறதெல்லாம் ஆம்பளை பசங்களோட வளர்ந்த விதம் தான். அதனால பயம்ங்கிறது சாதாரணமா எனக்கு கிடையாது. எதிர்நோக்கி எதை வேணாலும் பண்ணணான்ற ஒரு எண்ணங்கள் வரும். திங்க் பண்றதெல்லாம் கூட அப்படிதான் இருக்கும். எனக்கு எனக்கு டேஸ்ட்டும் அப்படிதான் இருக்கும். 9வது படிக்கிற வரைக்கும் நான் வந்து ஒரு ட்ராயர் சட்டை போட்டுட்டு அவங்களோடய போயிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நாமம் உண்டு. அதை வச்சு கீமு கீமு கீமு கீமு பிறப்பதுக்கு கீமு அப்படின்னு வீட்டில் ரொம்ப கலட்டாலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் கலாட்டா அதில் வளர்ந்ததுனால ஒரு தைரியம் நிறைய இருந்தது. ஸ்கூட்டர் ஓட்டுவேன், பயங்கரமாக ஓட்டுவேன், எல்லா வண்டியும் ஓட்டுவேன், லாரியும் ஓட்டுவேன். ஒன்றே ஒன்று தான் ஓட்டலை, பிளேனு, மிச்சம் எல்லா வண்டிகளையும் ஓட்டியிருக்கேன் நான். நான் இன்னொரு ட்ரக்கர் நான், அதனால் கொஞ்சம் மலையேற்றம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் போவேன். கைலாச மலைக்கே 2 வாட்டி போயிருக்கேன். ஒரு வாட்டி இந்தியன் சைடு ஃபுல்லாகவே நடந்து போய் 1 மாதம் போயிட்டு வந்தேன். ஒரு வாட்டி ஹெலிகாப்டரில் போயிட்டு வந்தேன். அதனால் ஒரு நல்ல அனுபவங்கள்.

0: நிறைய டிராவல் பண்ணுவேன்.
1: ஸ்கூல் முடித்த உடனே நீங்கள் ஆசிரியர் ஆகணும்னு முடிவு பண்ணீங்களா?
0: இல்லை இல்லை, நான் வந்து அன்ரைஸில் பாஸ் பண்ணேன் பிஏ. ஸோ மேலே படிக்கிறதுக்கு கிடைக்கல. எங்கள் வீடு ஃபுல்லாக சயின்ஸ் அண்ட் கணக்கு தான். நான் ஊற்றியே ஊற்றி தான் பிளாக் ஷிப் ஆஃப் த ஹவுஸ் எதாவது சரித்திரத்துக்கு போயிட்டேன்.
1: யூனிக் பர்சன் ஆஃப் த ஹவுஸ்
0: இல்லை மேபி. ஆனால் பசங்க எங்கள் அண்ணன் மாதிரிலாம் அதான் சொல்லுவாங்க. அப்புறம் அப்பா சொன்னாங்க, அவள் என்ன விருப்பப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிறாளோ நீங்கள் ஏன் அவளை போட்டு படுத்துறீங்க, நீ படிமா என்ன வேணுமோ படி என்று கூறினார். நான் சரித்திரம் எடுத்து பண்ணேன், எனக்கு சரித்திரம் ரொம்ப பிடிக்கும்.
1: ஒரு ஆசிரியரா இப்ப இருக்கீங்க, ஆனா பள்ளி பருவத்துல ஒரு மாணவியா நீங்க இருக்கும் போது உங்க மனசை கவர்ந்த பாடங்கள் அதை பத்தி சொல்லுங்க.
0: சரித்திரம் ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துல தமிழ் புத்தகங்கள்லாம் அருமையான புத்தகம், பாடநூலே அப்படி இருக்கும். அதுல என் மனதை கவர்ந்த பாடங்கள்லாம் என்னன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த நாட்டுக்காக வந்து தியாகம் செய்த வீரர்கள், வீரமண்டைய கட்டபொம்மன், பாரதியார், திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா, இவாளெல்லாம் படிக்கிறச்சே எனக்கு வந்து ரொம்ப உணர்வுகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால எங்கள் அம்மா கிட்ட எப்போ பார்த்தாலும் கேட்பேன், அம்மா 8 பிள்ளைகள் இருக்கு நம்ம வீட்டில், ஏன் நீ ஒருத்தர கூட ஆர்மிக்கு அனுப்பலை அப்படின்னு சண்டை போடுவேன். ரொம்ப சண்டை போடுவேன். நான் போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கலடா பண்ணுவேன். 19 வயசில் வந்து கல்யாணம் பண்ணுற பொழுது நான் வந்து என்ன பண்ணேன், பிஏ முடிச்சிருந்தேன். 1 இயர் அண்ட்ரேஜ்ன்றதுனால எங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் NKT காலேஜில் தான் பிஎட் பண்ணுறதுக்கு போனேன். பிஎட் பண்ணி முடிச்சுட்டு வந்த வருடம் என் கணவர் சேஷாதிரி அவர்கள் என்னை வந்து பார்த்தாங்க. ஆனா அவர் என்னோட 10 வயசு பெரியவர். அதனால நான் என்ன சொன்ன, கொஞ்சம் உங்களோட தனியா பேசணும் அப்படி. அதுக்கு 2 அடி கிடைச்சது எங்க வீட்டுல. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு தேசத்துக்காக இதான நல்லதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, வேண்டான்னு சொல்லுங்கன்னு. அவர் தானே ரொம்ப ஓப்பனாக நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரியான குடும்பம் தான் எங்களுதுன்னு, நீ என்ன விருப்பப்படுறியோ அது பண்ணலாம், நான் தடைய இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அது கடைசி வரைக்கும் இருந்தார். இன்னைக்கு
1: நிறைய மாவட்டங்களில் உங்களுடைய குழுமத்துடைய பள்ளிகள் இருக்குது. முதன் முதலாக இந்த பள்ளி வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சது எப்போ, அதை எப்படி ஆரம்பிச்சிங்க?
0: அவர் தான் என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணார் இந்த விஸ்வ இந்து வித்யா கேந்திராவுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, 1974 என்னை வந்து மீட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. 75 ஜான்வரி என்னோடய பொண்ணு பிறந்தா, 2வது குழந்தை. அவள் 3 மாதம் குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்க வந்து கேட்டபோது சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புத்தினேன். என்ன உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டேன் நான். எங்கள்கிட்ட பணமே கிடையாது அப்படின்னாங்க ஆர்கனைசேஷனில். அப்போது வந்து நான் தானே இதானே கன்வீனியன்ஸுக்கு மாத்திரம் கொடுங்க அப்படின்னு. சரி எவ்வளோன்னாங்க, 150 ரூபா கொடுங்க. இல்லை ஏன்னா எனக்கு அவ்வளோ தெரியாது. 150 ரூபா கொடுங்க. அவங்க சொன்னாங்க முடியாது, அது கூட எங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டேன். 100 ரூபா அப்படின்னா. ஓகே அப்படின்னு நான் உடனே எங்கள் அம்மா உள்ளே இருந்து, உள்ளே கிரிஜா உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட உடனே என்னென்னு டிஃபன் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கூடுன்னு சொல்லிட்டு உள்ளே நல்லா ரெண்டு திட்டு திட்டினாங்க. எதாவது உனக்கு அறிவு இருக்கா, அவள்கிட்ட ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை, நீ தான் மூலதனம்னு சொல்கிறாங்க. 100 ரூபா என்ன வச்சு நீ பண்ணுவேன், என்ன செய்வேன், அப்புறம் குடும்பமெல்லாம் வந்து இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியில் வந்து அவங்கக்கிட்ட பேசினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை என்னோடய குருநாதர் அவர் சொன்னார், எனக்கு இப்போவே 50 வயசு ஆச்சுமா, நான் வந்து எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை இருந்தால் எப்படி வளர்த்து பெருமையாக நாளைக்கு வந்து உங்கள் பொண்ணுன்னு நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் அவளை வளர்ப்பேன், அவங்க ரொம்ப போல்டாக இருக்காங்க அதனால் அனுப்புங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறங்க ஒரு மாதிரியா எங்கள் அம்மா கன்வின்ஸ் ஆகி சரி அனுப்புகிறேன், ஆனால் குடும்ப நலன் ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கு இவ்வளோ பேரும் இதுவும் சேர்ந்தது என்னோட குருநாதர் திரு வேதாந்தம்ஜி அவர்களுக்கு தான். அவருக்கு இன்றைக்கி 94 வயசு ஆகிறது. அவர் வந்து என்னை திருப்பி சிலையை வடிக்கிற மாதிரி தான் என்னை வடித்து ஒவ்வொரு இதுவும் சொல்லி கொடுத்து கட்டுப்பாடெல்லாம் விதிப்பார். நடா இவர் இப்படிலாம் சொல்கிறாரேன்னு நினச்சிப்பேன், ஆனால் அது எல்லாமே என்னுடைய நலனுக்காக இருந்தது. ஸோ இன்றைக்கு இவ்வளவு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு காரணம்
1: மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்வாங்க. உண்மையிலேயே ஒரு குரு நமக்கு சரியா அமைஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையில எந்த நிலைக்கும் போயிட முடியும், எந்த கஷ்டங்களையும் சமாளிச்சிடவும் முடியும்.
0: ரொம்ப நிச்சயம், அது உண்மையான வார்த்தை நீங்க சொல்றது.
1: 3 மாச கை குழந்தைன்னு சொல்றீங்க, அப்படி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையிலயும் துணிச்சலா ஒரு போல்டான டிசிஷன் எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா? அந்த முடிவை நீங்க அதுவும் அந்த காலத்துல எடுத்ததுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு இப்ப நெகிழ்ச்சியா இருக்கு அதை கேட்கும் போது.
0: ஆமா, அப்ப எல்லாருமே என்ன திட்டினாங்க, நிறைய பேர் அம்மாட்ட குழந்தைய குழந்தை விடுவியா இது பண்ணுவேன்னு. அப்ப எங்க அம்மா ஸ்லுட் பைமி, இருக்கட்டும் அவ பண்ணணும்னு ஆசைப்படுறா பண்ணட்டும், நான் ஹெல்ப் பண்ணுறதுல உங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. என் மகனும் சரி என் மகளும் சரி ரெண்டுமே நல்ல குழந்தைகள். நான் அவர்களுக்கு தான் ஐ ஓ மை திங் டு மை ஹஸ்பண்ட்.

0: ஒரு பள்ளியில போய் ஒரு ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு வெளியில வர்றது சுலபம், ஆனா ஒரு பள்ளியை எடுத்து நடத்துறது, அங்க இருக்கிற மொத்த விஷயங்களையும் பாத்துக்கிறது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய சவால் தான். கண்டிப்பா இந்த காலத்துல மட்டும் இல்ல, அந்த காலத்துல இருந்து சவால் தான். அப்போ நீங்க ஃபேஸ் பண்ண சவால்கள் என்ன? அதுல ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா?
1: நிறைய இருக்கு,
0: எங்களுக்காக சொல்லலாமே சிலது.
1: ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொன்றும் அதுக்கு எப்படிலாம் நான் வந்து பண்ணியிருப்பேன்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். மாம்பழத்தில் வந்து பழைய மாம்பழத்தில் இருக்கு போசல் காலனியில் நான் ஆரம்பித்தது வந்து 7 குழந்தைகளோட எல்லைமன் கோயில் தெருவில் ஒரு ட்ரஸ்டி இடத்துல பால்வாடி கம் ஸ்மால் ஸ்கூல் இந்து வித்யாலயம் ஆரம்பித்தோம். முதல் 7 குழந்தைகளோட ஆரம்பித்தது. அந்த விஜயதசமிக்கே கிட்டத்தட்ட ஒரு 103 குழந்தைகள் சேர்ந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது, நல்லா எல்லாருக்கும் பிடிச்சது. இது சரி வித்தின் 1 or 2 இயர்ஸில் 300-350 வந்து எடுத்தோம். அப்புறம் இது அத்தனூண்டு இடத்துல வந்து ஒரு அது வந்து ஒரு 4-5 கிரவுண்டு இருக்கும். அவ்வளோதான். எப்படி என்ன பண்ணலான்ற பொழுது, அதாவது ஒரு ஏரியாவில் ஒரு சொசைட்டி இடத்த வாங்கி இது வீடுகள் கட்டும் பொழுது ஒரு 10 கிரவுண்டாவது மினிமம் வந்து காமன் பர்பஸ்க்குன்னு வைக்கணும். காமன் பர்பஸ்னாக்கா அது விளையாட இடமா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது

0: நம்ம செய்கிற இந்த மாதிரி எல்லாருக்கும் பயன்படுகின்ற இடமா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 10 கிரவுண்டு இப்போ நாங்கள் கார்பரேஷனோட போய் கேட்டு சொசைட்டி பீப்புள்கிட்ட கேட்டு எல்லாம் அப்ளை பண்ணி அதெல்லாம் வாங்கி அதை இது பண்ணும்பொழுது கட்ட ஆரம்பிக்கும் போது டபால்னு நிப்பாட்டிட்டாங்க. எல்லாரும் எங்களை திருப்பி லேண்ட கொடுன்னு சொல்லி அந்த சொசைட்டி கேட்டு அது ஒரு பெரிய போராட்டமே நடந்து என்ன அப்புறம் என்னால் பில்டிங் கட்ட முடியாமல் நின்று போயிடுது. இந்த ஃபவுண்டேஷன் போட்டது அதுக்கு மேலே வெறும கூரையை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் கூரையிலேயே குழந்தைகள் படித்தாங்க. கடைசியில் வந்து இங்கே கவர்னர்ஸ் ரூல் வந்தது. அப்போ அவர் அலெக்சாண்டர் இருந்தார், ஜிவி ராமகிருஷ்ணான்னு ஐஏஎஸ். அவங்களெல்லாம் நான் கையெடுத்து ஆயிலுக்கும் நான் கும்பிட வேண்டும். ஏன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டு எல்லாம் பண்ணி இது குழந்தைகள் எல்லாருமே மத்திய தரத்து குழந்தைகள். என்னோட பள்ளிக்கூடம் வந்து பணக்கார குழந்தைகளுக்காக இல்லை,
1: ஒரு தரமான கல்வியை குறைவான விலையில கொடுக்கணுன்ற முடிவில் தான் இந்த பள்ளி நீங்கள் ஆரம்பிச்சது.
0: அதுவும் மத்திய தரத்து குடும்பங்களுக்காக. அதனால இதை புரிஞ்சுட்டாரா திரு ஜிவி ராமகிருஷ்ணா. போய் எல்லாத்தையும் விவரமா சொன்னே அவர் வந்து அதை ஏற்பாடு பண்ணி பில்டிங் கட்டுறதுக்கும் லைசன்ஸ் வாங்கி கொடுத்து எல்லாம் வந்து முறைப்படி பண்ணி இந்த பில்டிங் கட்டினது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்.
1: நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு அந்த பயணம் வந்து கண்ணு முன்னாடி தெரியுது. நிறைய சவால்களை கடந்துதான் நீங்க குழந்தைங்களுக்காக இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்கீங்க. நல்லாவே
0: அதே மாதிரி ஆதம்பாக்கத்துல வந்து ஜிகே ஷெட்டி இந்து வித்யாலயம் இருக்கு. அந்த லேண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் இந்த யூஎன்ஓல இருந்தார். ரொம்ப அருமையான அருமையான மனிதர்களை நான் என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன். அவரோட மனசு வெள்ளை மனசு. அந்த லேண்ட் அப்படியே கிஃப்டாக பண்ணிட்டார். ஸோ அதுலேயும் ரொம்ப அழகாக இந்த பில்டரோட ஒரு உதவியினால ஒரு நல்ல பெரிய பில்டிங் கட்டினோம். அந்த பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் சிபிஎஸ்இயாக இருந்து அப்புறம் பேரண்ட்ஸோட ரெக்வஸ்ட்டுக்காக தமிழ்நாடு போர்டுக்கு மாற்றிட்டோம்.
1: ஒவ்வொரு பள்ளியுடைய கட்டிடத்தின் பின்னாலேயும் ஒரு பெரிய கதையே இருக்கு.
0: ஆமாம் ஆமாம், ஒரு ஒரு கதை உண்டு. அதில் ரொம்ப விசித்திரமான அனுபவங்கள் விச்சா என்ஜாய்டிட்டேன். ராதர் தான் அதை ஒரு பிரச்சனையாக நான் எடுத்துக்கவே இல்லை. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து 7 பள்ளிக்கூடங்கள். ஒன்று வந்து நாகர்கோவில் டவுன்லேயே இருக்குது, இன்னொன்று வந்து அது ஹையர் செகண்டரி, இன்னொன்று வந்து டவுனில் இருக்கிறது வந்து நாகராஜா கோவில் கிட்டக்கே இருக்குது அது பக்கத்துலேயே. அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம திருவாவூரை ஆதீனம் இருக்காங்க இல்லையா. நாங்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பித்து எங்கே போகிறது விரிவாக்கத்துக்கு இல்லையன்ற பொழுது ஆதீனத்தை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்தில் இருந்தார். அப்போது நான் போய் ராத்திரி 10 மணி அங்கே. அப்போ சொல்லிட்டாங்க சாமி வந்து மேலே கொன்று மேலே இருக்காங்க பிரார்த்தனையில் அவங்க வரப்போதுன்னு. 1 மணிக்கு கீழே இறங்கி வந்தார்
1: நடுராத்திரி.
0: ஆமாம், 1 மணிக்கு தான் கீழே இறங்கி வந்தார் அவர் தியானத்தில் இருந்ததுனால. வந்த உடனே இப்படி ஆஹா உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன், கொடுத்துடலாமே நீங்கள் பார்க்கலாமே செய்யலாமேன்னு 2 ஏக்கர் கொடுத்தாரு. ஏன்னா அப்படி தவிச்சுன்னு இருந்தபோது அந்த இடம் எங்களுக்கு கொடுத்து என்ன செய்வீங்க நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு. இன்னும் வேண்டாம், எங்களுடைய முதல் ஆச்சாரியன் வந்து நமசிவாய மூர்த்திகள், அவர் பேர் உங்கள் ஸ்கூலுக்கு வைப்பேலான்னு. ஸோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகள் இந்து வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு பேர். அது வந்து கிருஷ்ணன் கோவிலில் இருக்குது. அங்கேயே தக்கலையில் அதே மாதிரி தான் ஒரு இடம் வாங்கியிருந்தோம். நெல் இது பண்ணுவாங்களே அந்த இதில், அதுக்கு பக்கத்தில் அப்புறம் இடம் வாங்கி பெரிய அந்த NH ஹைவேயில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம். அதுக்கு வந்து ஒரு டோனர் வந்து அவர் எனக்கு எப்படி பரிச்சயமானாருனாக்கா பிளட் டொனேஷன் பண்ணுவோம் நாங்கள் வருஷம் ரிப்பப்ளிக் டேக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும். அந்த இது பண்ணும்போது அந்த பிளட்டு இதும்போது அந்த பிளட்டுக்கு இருக்கவங்களுக்கு பிஸ்கெட்டு இது அது எல்லாம் தர்றதுக்காக இவங்க இந்த கம்பெனி முன்னாடி வந்தது. அப்போ 1 வருடம் ஆச்சு, 2 வருடம் ஆச்சு. நான் அப்புறம் அந்த மிஸ்டர் சாரியை மீட் பண்ணேன். தக்கலையிலையும் ராதாகிருஷ்ணபுரத்துலேயும் இருக்கு 2 ஸ்கூலுக்கு. ஒரு ஸ்கூலுக்கு அவள் அம்மா பேர், இன்னொரு ஸ்கூலுக்கு அவள் அப்பா பேர் போட்டு கிட்டத்தட்ட 5 கோடிக்கு அவர் எங்களுக்கு கொடுத்துருப்பார். ரொம்ப அருமையான மனிதர். ஸோ அவங்க மனதிலையும் அந்த சமூக சிந்தனைகள் நிறைய இருக்கிறது வந்து சந்தோஷமா இருந்தது.
1: இப்ப வெளியில இருந்து நிறைய பேர் உங்க பள்ளிக்காக உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்க பள்ளிக்கூடத்திலே படிச்ச மாணவர்கள் பிற்காலத்துல உங்க பள்ளிக்கு உதவின சம்பவங்கள்லாம் இருக்கா?
0: 2 குழந்தைகளை பற்றி சொல்லணும். ஒரு குழந்தை வந்து ஹரிஷ் நந்தா. அவன் கோவிட் இதும்போது 9 லட்சம் ரூபாய் ரொம்ப தவியாக தவித்த போது அவன் எங்களுக்கு 9 லட்சம் ரூபாய் அப்படியே செக் எழுதி கொடுத்தான். இன்னொரு பையன் ராமநாதன், அந்த பையன் 11th and 12th தான் படித்தான். அவனும் வந்து என்ன பண்ணுவான், தேடின்னு வந்து என் ஸ்கூலில் படித்தான். ரொம்ப அருமையான பையன். அவன் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக வருடத்திற்கு 3 லட்சம் ரூபாய் ஏழை குழந்தைகளோட ஃபீஸ் கட்ட முடியாத தவிக்கும் குழந்தைகளுக்காக வருஷா வருஷம் 3 லட்சம் கொடுக்குறான், 5 வருஷம்.

0: மா கொடுத்துருக்கான். இதுக்கெல்லாம் முன்னோடியாக பினாய்குமார்னு ஒரு பையன், அவன் தான் அதன் பக்கத்தில் படிச்சிருந்தான். நான் ஹிஸ்ட்ரி கிளாஸ் ரொம்ப இதுவாக எடுப்பேன் குழந்தைகளுக்கு உணர்வாக, அதனால் அவன் போய் மிலிட்டரியில் ஜாயின் பண்ணிட்டான். நான் எதை வந்து ஆசைப்பட்டேனோ அது அந்த பையன் பண்ணான். அப்போ வந்து எனக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி ஆர்டர் வந்தது. மணி ஆர்டரில் 150 ரூபாய் குருதட்சணைன்னு வந்தது. அதில் எழுதியிருந்தான் அந்த பையன், அந்த காலத்துலலாம் மணி ஆர்டரில் எழுத முடியும் தெரியுமா, அந்த மணி ஆர்டர் இப்போல்லாம் இல்லை. அது அந்த மணி ஆர்டரில் என்ன எழுதியிருந்தான்னா வந்து, டியர் மேடம், ஐ கேம் டு மீட் யூ 3 times, அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குட் நாட் மீட் யூ, ஐ ஃபெல்ட் வெரி பேட் அபவுட் திஸ் பட் ஐ எம் சென்டிங் திஸ் 150 rupees ஆஸ் மை குரு தட்சிணா. த வே யூ டாட் ஹிஸ்ட்ரி and made me to join military after 12th standard அப்படி சொல்லிட்டு, your signature in this will be my autograph அப்படி சொன்னா, என் கண்ணில் தண்ணியே வந்துடுது அந்த குழந்தை எழுதினதை பார்த்து. என்ன அது புதிய அனுபவம் எனக்கு. அப்போ இதெல்லாம் வந்து மிச்சம் பழக பசங்களோட ஷேர் பண்ணும்போது, எங்கள் ஸ்கூலில் வந்து 6, 7, 8 பசங்களுக்கெல்லாம் கேம்ப் நடத்துவோம், 3 நாள் 4 நாள் கேம்ப். எப்படி அவர்களே இருந்துக்கணும், எப்படி அவர்களே செஞ்சுக்கணும், எப்படி தூய்மையாக இருக்கணும் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அப்போ அந்த கேம்பில் சொன்ன உடனே பசங்களாம் சொன்ன, நாங்களும் பெரிய வேலை சம்பாதிக்கிறச்சே கொடுப்போம் மேடம்னு. அது இந்த வரைக்கும் என் குழந்தைகள் கடைபிடிக்கிறார்கள். ஒவ்வொரு குடியரசு தினத்துக்கும் அவங்க தான் வந்து குடியேற்றுவாங்க, அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த பணம் வந்து அலுமினி ஃபண்டுன்னு போகும், அதுலேருந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் பணம் கட்டுறதுக்கு எல்லாம்.
1: அதாவது படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது, படிப்பை தாண்டி சமூக சேவைன்னு ஒரு விஷயம் இருக்குன்றத மாணவ பருவத்திலேயே அவங்களுடைய மனசில் நீங்கள் ஆழமாக பதிய வச்சுருக்கீங்க. அதன் காரணமாக ஒருத்தர் போய் மிலிட்டரியிலையும் ஜாயின் பண்ணிருக்காருன்னு சொல்கிறீங்க, கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம்.
2: இதுவரை ஆசிரியரும் முதுபெரும் கல்வியாளருமான முனைவர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் டாக்டர் கே வித்யாபதி அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ், இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல்நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
6: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம், ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
5: 1 ரூபாய் கூட செலவு இல்லாம உடல்நல சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
6: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
7: இன்று பிற்பகல் 3-2 மூளை கட்டி விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் தீபக் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். இன்று பிற்பகல் 3-2 101.4 சென்னை FM ரெயின்போவில் ஹலோ டாக்டர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலை

0: முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தமது அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா மாபெரும் மாற்றங்களுடன் வெற்றி பாதையில் முன்னேறி செல்லும் நிலையில் பிரதமரின் ஏழை எளிய மக்களுக்கான உணவு தானிய திட்டம் மாற்றங்களுக்கான முத்தாய்ப்பாக திகழ்ந்ததாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். வறுமை கோட்டிற்கு கீழ் மிகவும் பின்தங்கிய நலிவடைந்த மக்களின் மேம்பாட்டிற்கான அந்தியோத்யா திட்டம் தமக்கு உத்வேகம் அளிக்கும் திட்டமாக உள்ளது என்று கூறியுள்ள பிரதமர், ஏழை எளியோருக்கான பயன்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் செயலாற்றி வருவதாகவும் கூறினார். ஜன்தன் வங்கிக் கணக்கு, நேரடி பணப்பரிவர்த்தனை, தூய்மை பாரதம், வீட்டு வசதி, ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை இயக்கம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு போன்ற திட்டங்கள் மக்களின் வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமைந்ததுடன் அவர் தம் மாண்பையும் உறுதி செய்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் கூறினார். உணவு தானிய திட்ட பயணம் ஒட்டுமொத்த மக்களின் ஆளுமையை உறுதி செய்து வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான கனவை முன்னெடுத்து செல்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களின் நலமே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நிதி பாதுகாப்பு, சுய வேலைவாய்ப்பு, வங்கி வசதிகள் போன்றவை மூலம் கோடிக்கணக்கான மக்களை மத்திய அரசு இணைத்துள்ளதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகள் திட்டம், சிறு வணிகர்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், வீட்டு வசதி திட்டம் போன்றவை மக்களின் மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, மதிப்புடன் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய அரசின் சமையல் எரிவாயு திட்டம், வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, உணவு தானிய திட்டம், ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. தமிழகம், மகாராஷ்டிரா மாநிலங்களின் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் இத்துடன் நடைபெறுகிறது. அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட காலியிடத்திற்கு தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலில் தவிக சார்பில் அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற வலிமை மிகு ஒற்றுமை உணர்வுடன் ஆகாஷ்வாணி தேசம் முழுவதையும் இணைத்துள்ளதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். 1936 ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி இந்திய ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலியாக உருப்பெற்றது. நாட்டின் கலாச்சார தகவல் ஒலிபரப்பு வரலாற்றில் மிக முக்கியமான இந்த தினம் தொடங்கி தலைமுறை தலைமுறைகளாக வானொலி மக்கள் சேவையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரத்திற்கு பின்னர் 1956 ஆம் ஆண்டு ஆகாஷ்வாணி என்ற பெயருடன் 591 நிலையங்கள் செயலாற்றுவதோடு 23 மொழிகள் வாயிலாகவும் 146 வட்டார மொழிகளுடனும் வானொலி செயலாற்றி வருகிறது. வானொலியின் முக்கியத்துவம் குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளரும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முன்னாள் தலைமை இயக்குநருமான முனைவர் மாரியப்பன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வானொலிக்கு 90 ஆண்டுகள் வயது என்பது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறுவயதிலிருந்தே வானொலியில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த காலத்தை மறக்க முடியாது. எனக்கு சிறுவயதில் இருந்தே பாடல்கள் கேட்பதில் அதிக ஆர்வம் என்பதால் எப்பொழுதெல்லாம் திரை இசை பாடல்கள் ஒலிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தவறாமல் பாடல்களை கேட்டு வந்திருக்கிறேன். கல்லூரி பருவத்திலிருந்து வானொலி செய்திகளையும் கேட்டு வருகிறேன். இன்றும் வானொலியின் ஆங்கில செய்திகள், தமிழ் செய்திகள், ஸ்பாட்லைட் என்று சொல்ல கூடிய ஆங்கில கலந்துரையாடல், பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி போன்றவற்றை கேட்க தவறுவதில்லை. வானொலி இசைப்பெரியர்களுக்கு ஒரு இசைக்களஞ்சியம், அறிவு தேடல் உள்ளவர்களுக்கு ஒரு தகவல் பெட்டகம், எல்லாவற்றிற்கும் மேலாக மன அழுத்தத்தை போக்கும் ஒரு மாமருந்து. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் கேட்டு மகிழும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் வானொலி என்றும் மக்கள் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கும். வாழ்க வானொலி.

0: வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நார்வே செஸ் பட்டத்தை கைப்பற்றிய முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமது வெற்றி கோப்பையை முதலமைச்சரிடம் காண்பித்து அவர் வாழ்த்து பெற்றார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இச்சட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். குறுவை தொகுப்பு திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்முனை மின்சார பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மின் இழுவை நிலைய பகுதிகளில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். காத்திருந்த மக்கள் கூட்டத்தில் பக்தர்களிடம் குறைகளை அவர் கேட்டறிந்தார். நிலையத்தின் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரத்தையும் உப்பின் தன்மையும் பரிசோதித்த அமைச்சர் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அயோத்திப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை உணவை உட்கொண்ட மாணாக்கருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து இம்மாணாக்கர் மேல் பள்ளிப்பட்டு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவர்கள் தற்போது நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரிசெய்ய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு கூறியுள்ளார்.
1: ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெல்ப்ல வல்னரபிள் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். 160 லொகேஷன்ஸ் 29 ஜோனல் டீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் 24/7 இருக்கிற கண்ட்ரோல் ரூம் இப்போ ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. 20,000 சாண்ட் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 20 JCB டீடைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது கிளியரன்ஸ் பண்ணோம்னா அந்தந்த ஏரியால உடனே அனுப்புறதுக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொன்னா உடனே நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணோம்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவி களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக இன்றும் தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 5 தினங்களாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எனவே பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க இன்று 5வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதே போன்று களக்காடு தலையணையிலும் இன்று 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டு சாலை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் 1 மாத காலத்திற்கு மூடப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் கூறியுள்ளது. சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆன் முறையில் தொடர்ந்து விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆப்கானிஸ்தான் ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. இனி கேட்கலாம் பாரதியார் பாடல், பி. உன்னிகிருஷ்ணன் அவர்களின் குரலில்.

நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. உள்ளம் கேட்குமே திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில், ஹரிணி மற்றும் பி. உன்னிகிருஷ்ணன் அவர்களின் குரலில்.

2:25 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்கிறது. வித்யாசாகர் இசையமைப்பில் சுஜாதா குரலில் தித்திக்குதே திரைப்படத்திற்காக.

2:31 மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. ராமன் தேடிய சீதை திரைப்படத்திற்காக வித்யாசாகர் மற்றும் கல்யாணி நாயர் குரல்களில்

0: நிறைவு பெற்றது மதுரதென்றல் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள். மாணவி சௌமியா ரமாகாந்த் வர்மா.
2: நமஸ்தே ஜி.
3: நமஸ்தே சௌமியா. இன்று நாம் பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து கப்புக்கி ஹவாயி யாத்ரா என்ற கதையை படிக்கலாம். கப்புக்கி ஹவாயி யாத்ரா, இதன் பொருள் கப்புவின் வான்வெளி பயணம். சௌமியா கதையை படி. அவர் கப்புவின் மதிப்பெண் சான்றிதழ் பார்த்து கொண்டிருந்தார்.
2: பாஞ்சவி கக்ஷா மே பட் ரஹே கப்பு கோ அர்த்தவார்ஷிக் பரீட்சா மே தோ விஷயம் மே பஹோத் கம் நம்பர் மிலே தே.
3: 5ஆம் வகுப்பில் படிக்கும் கப்புவிற்கு அரையாண்டு தேர்வில்

0: இரண்டு பாடப்பிரிவுகளில் மிக குறைந்த மதிப்பெண்கள் கிடைத்திருந்தன. அர்த்த வர்ஷி அரையாண்டு
1: பிதாஜி நே ஃபிர் ஊச்சி ஆவாஸ் மே கஹா படனா லிக்னா குச் நஹி பஸ் தின் பர் உச்சல் கூத் ஔர் ஷைத்தானி மே ஹி லகா ரஹதா ஹை.
0: தந்தை பிறகு உரத்த குரலில், படிப்பது எழுதுவது என்று எதுவும் இல்லை, நாள் முழுவதும் குதித்து ஆட்டம் போடுவது, குறும்புத்தனம் செய்வது என்று இருக்கிறான். உச்சல் கூத் கர்னா குதித்து ஆட்டம் போடுதல்.
1: வே கப்புக்கு பேலே வி கை பார் சம்ஜா சுக்கே தே.
0: அவர் முதலிலேயே கப்புவிற்கு பல முறை அறிவுறுத்தி இருக்கிறார். பஹலே முதலில், கை பார் பலமுறை.
1: உன்னொன்னு கை உதாரண் தேக்கர் படாய் கம் மகத்துவ சம்ஜாயா தா.
0: அவர் பல எடுத்துக்காட்டுகளுடன் படிப்பின் மகத்துவத்தை புரிய வைத்திருக்கிறார்.
1: லேக்கின் கப்பு கி திமாக் மே தோ ஜேசே ஹர் சமய் நை நை ஷராத்தே ஹி பேதா ஹோதி ரஹதி.
0: ஆனால் கப்புவின் புத்தியில் ஒவ்வொரு சமயமும் புது புது குறும்புத்தனங்கள் தான் உதித்து கொண்டிருந்தது. திமாக் புத்தி, ஷராரத் குறும்புத்தனம்.
1: உசே ஸ்கூல் மே படாய ஜா ரஹே விஷயோ கி வஜாய் கும்னே ஃபிர்னே ஔர் நை நை கார்நாமே கர்னே மே மஜா ஆதா.
0: அவனுக்கு பள்ளியில் கற்றுக் கொடுத்த விஷயங்களை விட சுற்றி திரிதலிலும் புது புது குறும்புத்தனம் செய்வதிலும் தான் மகிழ்ச்சி கிடைத்தது. கும்னே ஃபிர்னே சுற்றி திரிதல்.
1: வா அக்சர் ஸ்கூல் சே சீதே கர் லோட்னே கி ஜகா நய நய ராஸ்தோ ஔர் பக்டண்டியோ பர் நிகல் படதா.
0: அவன் அடிக்கடி பள்ளியிலிருந்து நேராக திரும்பி வரும்போது புது புது வழிகள் மற்றும் குறுக்கு சந்துகளில் புகுந்து வருவான். அக்சர் அடிக்கடி, ராஸ்தா சாலை, பக்டண்டியா குறுக்கு சந்துகள்.
1: காஃபி தேர் டஹல்தா ரஹதா ஃபிர் கர் லோட்தா.
0: நீண்ட நேரம் உலவி விட்டு பிறகு வீடு திரும்புவான். டஹல்னா உலவுதல்.
1: உசே ஊச்சே நீச்சே ராஸ்தோ பஹாடியோ ஔர் ஜர்னோ கி சேர் கர்னே மே ஜோ ஆனந்த் ஆதா.
0: உயர்ந்து தாழ்ந்திருக்கும் தெருக்கள், மலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் உலவுவதில் இருக்கும் ஆனந்தம். பஹாடியோ மலைகள், ஜர்னோ நீர்வீழ்ச்சிகள்.
1: இஸ்லியவ ஸ்கூல் சே கர் கி சோட்டி சி தூரி கோ கூம் ஃபிர் கர் லம்பி ஔர் ரோச்சிக் பனாதா.
0: இதனால் அவன் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வரும் குறைந்த தூரத்தை கூட சுற்றி வளைத்து நீண்ட தூரமானதாகவும் உற்சாகம் அளிப்பதாகவும் மாற்றி வந்தான்.
1: ஆஜ் வி தேர் தக் கும்னே கே பாத் ஜப் கப்பு கர் லோட்டா தோ சாஞ்ச் டல் சுக்கி தி.
0: இன்று கூட நீண்ட நேரம் சுற்றி திரிந்துவிட்டு கப்பு வீட்டிற்கு வரும்பொழுது பொழுது சாய்ந்து விட்டிருந்தது.
1: பிதாஜி உஸ்கா இன்தஜார் கர் ரஹே தே.
0: தந்தை அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்.
1: கப்பு குச் சக்பகாயா.
0: கப்பு கொஞ்சம் நடுங்கலானான்.
1: வ சமஜ் கயா தா கி பிதாஜி நே உஸ்கி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் பட் லி ஹே.
0: அவனுக்கு புரிந்தது, தந்தை அவனது மதிப்பெண் சான்றிதழை பார்த்து விட்டார் என்று. சமஜ்னா புரிந்து கொள்ளுதல்.
1: அப் தோ டாட் கானே கி சிவாய் கோய் சாரா நஹி தா.
0: இப்பொழுது திட்டு வாங்கிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. டாண்ட் திட்டு.
1: கப்பு நே சுப் சாப் சர் ஜுகாகர் பிதாஜி கா குஸ்ஸா ஜேல் லியா.
0: கப்பு அமைதியாக தலை குனிந்தபடி தந்தையின் கோபத்தை பொறுத்து கொண்டான். ஜேல் லேனா பொறுத்து கொள்ளுதல்.
1: பிதாஜி கி அதாலத் சே சுட்டி மில்தே ஹி வ தோட்கர் அப்னே கம்ரே மே குஸ் கயா.
0: தந்தையின் நீதிமன்றத்திலிருந்து விடுதலை கிடைத்தவுடன் அவன் ஓடி சென்று தன்னுடைய அறைக்குள் புகுந்து கொண்டான். அதாலத் நீதிமன்றம்.
1: வ சமஜ் நஹி பா ரஹா தா கி ஆகிர் உஸ்கே கும்னே ஃபிர்னே சே பிதாஜி நாராஸ் க்யூ ஹோதே ஹை.
0: அவனுக்கு புரியவில்லை, முடிவாக அவனுடைய தந்தை இந்த சுற்றித் திரியும் பழக்கத்தினால் ஏன் கடிந்து கொள்கிறார். நாராஜ் கடிந்து கொள்ளுதல்.
1: உஸ்னே ஸ்கூல் கி கிதாப் மே படா தா கி வாஸ்கோடி காமா கோ பி கும்னே ஔர் நயி நயி ஜகா கோஜ்னே கா ஷௌக் தா.
0: அவன் பள்ளிக்கூடத்தில் புத்தகத்தில் வாஸ்கோடகாமாவிற்கு சுற்றி திரிந்து புது புது இடங்களை கண்டுபிடிப்பது பொழுதுபோக்காக இருந்தது என்று படித்திருக்கிறான். கோஜ்னா கண்டுபிடிப்பது, ஷௌக் பொழுதுபோக்கு.
1: அப்னே ஷௌக் கே காரண் ஹி தோ வோ பிரசித்த ஹுவா.
0: தன்னுடைய பொழுதுபோக்கின் காரணமாகவே அவர் புகழ் பெற்றார்.
1: க்யா பதா ஏக் தின் வஹ பி கும்தே கும்தே கோய் நயி ஔர் அன்தேகி ஜகா கோஜ் நிகாலே.
0: யாருக்கு தெரியும், ஒரு நாள் இப்படி சுற்றி திரிந்து ஏதாவது புதிய மற்றும் புறக்கணிக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடிக்கலாம்.
1: ஔர் சன்சார் மே பிரசித்த ஹோ ஜாய்.
0: மேலும் உலகத்தில் புகழ் பெறலாம்.
1: லேக்கின் கப்பு கி இன் பாத்தோ கோ கோய் நஹி சமஜ்தா தா.
0: ஆனால் கப்புவின் இந்த வார்த்தைகளை யாரும் புரிந்து கொள்வதில்லை.
1: உஸ்னே மன் ஹி மன் தய கயா கி கோய் சாஹே ஜோ சம்ஜே வஹ அப்னே இஸ் குமக்கடி கே ஷௌக் கோ நஹி சோடேகா.
0: அவன் மனதிற்குள் உறுதி கொண்டான், யார் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும், தன்னுடைய இந்த சுற்றி திரியும் பொழுதுபோக்கினை விடப்போவதில்லை. மன் ஹி மன் மனதிற்குள், தை கர்னா உறுதி கொள்ளுதல்.
1: அக்லே தின் ரவிவார் தா
0: மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. ரவிவார் ஞாயிற்றுக்கிழமை.
1: கப்பு கே கர் மே சபி ஆராம் சே சோ ரஹே தே.
0: கப்புவின் வீட்டில் அனைவரும் ஓய்வாக உறங்கிக் கொண்டிருந்தனர். சபி அனைவரும், ஆராம் ஓய்வு.
1: மகர் கப்பு அப்னே கும்னே கே காரியக்ரம் பர் சுபே சுபே ஹி நிகல் படா.
0: ஆனால் கப்பு தன்னுடைய ஊர் சுற்றும் நிகழ்ச்சிக்காக அதிகாலையிலேயே புறப்பட்டு விட்டான். காரியக்ரம் நிகழ்ச்சி, நிகல்னா புறப்படுதல்.
1: உஸ்னே தான் ரகா தா கி ஆஜ் ஜங்கல் கி தரஃப் கே ராஸ்தே பர் சேர் கரேகா.
0: அவன் இன்று காட்டு பக்கமாக செல்லும் வழியில் உலவுவதாக தீர்மானித்திருந்தான். டான்ரக்னா தீர்மானம் செய்தல்,

0: वहां वृक्षों पर तरह तरह के रंग बिरंगे पक्षियों के झुंड जैसे गप्पू के स्वागत में ही बैठे होंगे।
1: அங்கு மரங்களில் வகை வகையான வண்ணமயமான பறவை கூட்டம் கப்புவை வரவேற்பதற்காகவே அமர்ந்திருப்பது போல் இருந்தது. ரங் பிரங்கே வண்ணமயமான பக்ஷியோ பறவைகள்.
0: ஹிரன் ஆர் கர்கோஷ் பி திகேங்கே.
1: மான் மற்றும் முயலும் காணப்பட்டது. ஹிரன் மான், கர்கோஷ் முயல், திக்னா காணப்படுதல்.
0: வா, கித்னா மஜா ஆயேகா.
1: ஆஹா, எவ்வளவு ஆனந்தம். மஜானா, ஆனந்தம் அடைதல்.
0: வா, பஹலி பார் இஸ் நயே ராஸ்தே பர் சல் ரஹா தா.
1: அவன் முதன் முறையாக இந்த புதிய பாதையில் சென்று கொண்டிருக்கிறான். பஹலி பார், முதன்முறை.
0: ரொமாஞ்ச் ஆர் குஷி கே காரண் உஸ்கே பேருமே ஜெய்சே பங்க் லக் கயே தே.
1: உற்சாகமான மற்றும் மகிழ்ச்சியான காரணத்தால் அவனுக்கு கால்களில் இறக்கை கட்டியது போல் இருந்தது.
0: ஆனந்த் பனான் மே வஹ ஜங்கல் கே பீச்சோ பீச் பஹஞ்ச் கயா தா.
1: இந்த அவசரத்தில் அவன் காட்டின் மைய பகுதிக்கு வந்து சேர்ந்து விட்டான். பஹஞ்ச்னா சேருதல்.
0: வஹா கே சுந்தர் திருஷ்யோ கோ தேக்கர் கப்பூ குச் தேர் கே லியே அப்னே ஆப் கோ பூல் கயா.
1: அந்த அழகான காட்சிகளை பார்த்து கப்பு சிறிது நேரம் தன்னைத்தானே மறந்துவிட்டான். திருஷ்யோ காட்சிகள்.
0: வா அபலக் ஹிரணோ கோ குலாஞ்சே பர்த்தே பக்ஷியோ கோ கல்ரவ் கர்த்தே தேக் ரஹா தா.
1: மான்கள் துள்ளி குதித்து ஓடுவதையும் பறவைகள் இங்கும் அங்கும் பறப்பதையும் பார்த்து கொண்டிருந்தான்.
0: பந்தரோ கி உச்சல் கூத் தேக் கர் தோ வ ஹஸ் ஹஸ் கர் தோஹரா கயா.
1: குரங்குகளின் குதியாட்டத்தை கண்டு சிரித்து கொண்டிருந்தான்.
0: அபி வ பிரகிருதி கே இஸ் லுபாவ்னே ரூப் கா ஆனந்த் உடாய் ரஹா தா.
1: இவ்வாறாக இந்த இயற்கையின் மதிமயங்கக்கூடிய காட்சிகளில் மகிழ்ந்திருந்தான். பிரகிருதி இயற்கை.
0: கி உஸ்கே கானுமே ஆவாஸ் ஆய் பச்சா கியா டூண்ட் ரஹே ஹோ ஜங்கல் மே.
1: அவனுடைய காதுகளில், குழந்தாய் இந்த காட்டில் என்ன தேடிக் கொண்டிருக்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. டூண்ட்னா தேடுதல்.
0: கப்பூ நே கூம் கர் தேகா.
1: கப்பு சுற்றி பார்த்தான்.
0: உஸ்கே டீக் பீச்சே ஏக் சாது கடா தா.
1: அவனுக்கு பின்னால் ஒரு துறவி நின்று இருந்தார். சாது துறவி.
0: லம்பே பால் ஆர் கனி தாடி பகவா வஸ்திர ஆர் மாதே பர் திலக் லகாய் வ சாது கப்பு கோ படே ஸ்னேஹ ஸே தேக் ரஹா தா.
1: நீள் முடியுடனும் அடர்ந்த தாடியுடனும் காவியுடையும் நெற்றியில் திலகமும் அணிந்து ஒரு துறவி அவனை அன்புடன் பார்த்து கொண்டிருந்தார். ஸ்னேஹ் பாவ்சே அன்புடன்.
0: கஹோ பேட்டா யஹா க்யா கர் ரஹே ஹோ சாது நே கஹா.
1: சொல் மகனே, இங்கே என்ன செய்கிறாய் என்று துறவி கேட்டார்.
0: கும்னே ஆயா ஹூ மஹாராஜ்.
1: உலவுவதற்காக வந்திருக்கிறேன் ஐயா.
0: முஜே சேர் கர்னே கா பஹத் ஷௌக் ஹே.
1: எனக்கு உலவுதல் மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு.
0: லேகின் ஆப் யஹா க்யா கர் ரஹே ஹே.
1: ஆனால் தாங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள்?
0: கப்பு நே சாது ஸே பூச்சா
1: என்று கப்பு துறவியுடன் கேட்டான். பூச்சனா கேட்பது.
0: ஹம் சன்னியாசியோ கோ ஏகாந்த் அச்சா லக்தா ஹே பேட்டா.
1: என்னை போன்ற துறவிகளுக்கு தனிமை பிடிக்கும் மகனே. சன்னியாசியோ துறவிகள் ஏகாந்த் தனிமை.
0: யஹா தியான் லகானே ஆயா ஹூ.
1: இங்கு தியானம் செய்வதற்காக வந்தேன்.
0: லக்தா ஹே தும்கோ சேர் சப்பாட்டே கா பஹத் ஷௌக் ஹே.
1: உனக்கு சுற்றி திரிவது மிகவும் பிடித்த விஷயம் போல இருக்கிறது.
0: தபி இஸ் கனே ஜங்கல் மே அகேலே ஹி நிடர்தா ஸே கும் ரஹே ஹோ.
1: இப்பொழுது இந்த அடர்ந்த வனத்தில் தனியாக பயமின்றி திரிந்து கொண்டிருக்கிறாய். கனே ஜங்கல் அடர்ந்த காடு, அகேலே தனியாக, நிடர் பயமின்றி.
0: கப்பு நே சாது ஸே குல் கர் பாத் கர்தே ஹுயே உன்னே பதாயா கி வஹ தோ நயே நயே ஷஹரோ மே பி அகேலே ஜா சக்தா ஹே.
1: கப்பு துறவியிடம் வெளிப்படையாக பேசிக்கொண்டே அவனுக்கு புதிய புதிய நகரங்களில் கூட தனியாக போக முடியும் என்று சொன்னான்.
0: மகர் மாதா பிதா உசே ஜானே நஹி தேதே.
1: ஆனால் தாய் தந்தை அவனை போக விடுவதில்லை.
0: கேதே ஹே வே அபி பஹத் சோட்டா ஹே.
1: அவன் மிகவும் சிறியவன் என்று சொல்கிறார்கள்.
0: உசே சிர்ஃப் படாய் லிகாய் கர்னி சாஹியே.
1: அவன் எழுத படிக்க மட்டும் செய்தால் போதும்.
0: கப்பு கி மீட்டி மீட்டி பாத்தோ நே சாது கோ பிரசன்ன கர் தியா.
1: கப்புவின் இனிமையான பேச்சுக்கள் துறவிக்கு மகிழ்ச்சியை அளித்தது.
0: உஸ்னே கப்பு கோ அப்னி ஜோலி மே சே நிகால் கர் ஏக் சோட்டா சிக்னா சஃபேத் பத்தர் தியா.
1: அவர் தன்னுடைய பையிலிருந்து ஒரு சிறிய மென்மையான வெண்மையான கல் ஒன்றை கொடுத்தார். ஜோலி பை, பத்தர் கல்.
0: ஆர் கஹா யஹ பத்தர் ஜாதுயி ஹே.
1: இந்த கல் மந்திர சக்தி வாய்ந்தது என்றும் கூறினார். ஜாதுயி மந்திர சக்தி.
0: இஸ்ஸே தும் ஜோ குச் மாங்கோகே தும்ஹே மில் ஜாயேகா.
1: இதனிடம் நீ எதை கேட்டாலும் உனக்கு கிடைத்துவிடும். மாங்கனா கேட்பது, மில்னா கிடைப்பது.
0: பஸ் இசே அப்னே தாய் ஹாத் கி முட்டி மே ரக் கர் ஆக்கே பந்த் கர் மன் மே ஜோ பி காம்னா கரோகே துரந்த் பூரி ஹோ ஜாயேகி.
1: இதை உன்னுடைய வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி மனதில் ஏதாவது நினைத்தால் உடனே நிறைவேறிவிடும். முட்டி உள்ளங்கை, காம்னா விருப்பம், துரந்த் உடனடியாக, பூரி ஹோனா நிறைவேறுதல்.
0: இத்னா தியான் ரக்னா கி ஏசி

0: கோய் காம்னா நெஹி கர்னா ஜிஸ்ஸே கிசிக நுக்சான் ஹோ.
1: உன்னுடைய ஆசைகள் மூலம் யாருக்கும் இழப்பு ஏற்படக்கூடாது என்பதை கவனம் வைத்துக்கொள் என்றும் அறிவுறுத்தினார். தியான் ரக்னா, கவனத்தில் கொள்ளுதல்.
0: சாது சே ஜாதுவி பத்தர் பிராப்த் கர் கப்பு குஷி குஷி கர் லோட்டாயா.
1: துறவியிடமிருந்து மந்திரக்கல்லை பெற்றுக்கொண்ட கப்பு மகிழ்ச்சியாக வீடு திரும்பினான். பிராப்த கர்னா, பெற்றுக்கொள்ளுதல்.
0: பிதாஜி கோ யஹ தேக் கர் குஷி ஹுய் கி கப்பு ஆஜ் ஸ்கூல் கி சுட்டி ஹோனே கே பாத் பி ஜல்தி உட்கர் சேர் கர் ஆயா ஹே.
1: தந்தைக்கு இதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தது. கப்பு பள்ளி விடுமுறை நாளிலும் சீக்கிரம் எழுந்து உலவி விட்டு வருவதை பார்த்து
0: கப்புவி பஹத் குஷ் தா.
1: கப்புவும் மகிழ்ச்சியாக இருந்தான்.
0: உசே ஜாதுவி பத்தர் ஜோ மில் கயா தா.
1: அவனுக்கு மந்திரக்கல் கிடைத்திருந்தது.
0: அப் உஸ்கி ஹர் முராத் பூரி ஹோகி.
1: இப்பொழுது அவனுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஈடேறும். முராத் எண்ணம், பூரி ஹோனா நிறைவேறுதல்.
0: நாஷ்டே கே பாத் கப்பு அப்னே கமரே மே கயா.
1: காலை உணவிற்கு பிறகு கப்பு தன்னுடைய அறைக்கு சென்றான். கமரா, அறை.
0: ஔர் ஜேப் சே சாது கா தியா பத்தர் நிகால் கர் தாயே ஹாத் கி முட்டி மே பந்த் கர் லியா.
1: சட்டை பையிலிருந்து துறவி கொடுத்த மந்திர கல்லை எடுத்து வலது உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டான்.

0: ஒவ்வொரு எண்ணமும் ஈடேறும். முராத் எண்ணம் பூரி ஹோனா நிறைவேறுதல்.
1: நாஷ்டேகே பாத் கப்பு அப்னே கமரே மே கயா.
0: காலை உணவிற்கு பிறகு கப்பு தன்னுடைய அறைக்கு சென்றான். கமரா அறை.
1: ஔர் ஜேப் சே சாது கா தியா பத்தர் நிகால் கர் தாயே ஹாத் கி முட்டி மே பந்த் கர் லியா.
0: சட்டை பையிலிருந்து துறவி கொடுத்த மந்திர கல்லை எடுத்து வலது உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டான்.
1: ஃபிர் ஆங்கே மீச் கர் உஸ்னே மாங்கா கி ஸ்கூல் சே மிலா சாரா ஹோம்வொர்க் ஹோ ஜாயே.
0: பிறகு கண்களை மூடிக்கொண்டு பள்ளியில் கொடுத்த அனைத்து வீட்டு பாடங்களும் முடிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சாரா அனைத்து.
1: வைசா ஹி ஹுவா.
0: அப்படியே ஆனது.
1: ஹர் விஷய கி காப்பியுமே ஹோம்வொர்க் பூரா ஹோ கயா.
0: ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கான நோட்டு புத்தகங்களிலும் வீட்டு பாடம் முடிக்கப்பட்டிருந்தது. விஷய் பாடப்பிரிவு.
1: கப்பு குஷி சே உச்சல் போடா.
0: கப்பு ஆனந்தத்தில் குதித்தான். உச்சல் படனா துளி குதித்தல்.
1: வா அப் தோ ஹோம்வொர்க் பூரா கர்னே கா சர்தர்த் ஹமேஷா கே லியே கத்தம் ஹோ கயா.
0: ஹபாடா, இப்பொழுது வீட்டு பாடம் செய்து முடிக்கும் தலைவலி ஒருபோதும் இல்லை. சர்தர்த் தலைவலி.
1: கப்பு கே லியே வா ஜாதுயி பத்தர் ஜெஸே அலாதீன் கா சிராக் ஹி தா.
0: கப்புவிற்கு அந்த மந்திரக்கல் அலாவுதீனின் அற்புத விளக்கு போன்று இருந்தது.
1: அப் இசே கியா மாங்கா ஜாயே.
0: இப்பொழுது இதனிடம் என்ன கேட்கலாம்?
1: கப்பு சோச்சி ரஹா தா கி பிதாஜி நே உசே ஆவாஸ் லகாயி.
0: கப்பு யோசித்து கொண்டிருக்கும் போது தந்தையின் குரல் கேட்டது.
1: கப்பு நே பத்தர் கோ சம்ஹால் கர் அப்னி மேஸ் கி தராஸ் மே ரக் தியா.
0: கப்பு கல்லை பத்திரமாக தன்னுடைய மேஜையின் இழுப்பறையில் வைத்தான்.
1: அப்னே கமரே சே பஹார் ஆகர் தேகா கி பிதாஜி கஹீ ஜானே கோ தயார் கடே ஹே.
0: தன்னுடைய அறையிலிருந்து வெளியில் வந்து பார்த்தான். தந்தை எங்கோ வெளியில் செல்வதற்கு தயாராக நின்று கொண்டிருந்தார்.
1: பிதாஜி கப்பு சே போலே.
0: தந்தை கப்புவிடம் சொன்னார்.
1: பேட்டா மே தோ தின் கே லியே காம் சே பஹார் ஜா ரஹா ஹூ.
0: மகனே, நான் இரண்டு நாட்கள் வேலையாக வெளியில் செல்கிறேன்.
1: சமய பர் ஸ்கூல் ஜானா ஔர் வஹா சே சீதே கர் லோட்னா.
0: நேரத்திற்கு பள்ளிக்கு சென்று பிறகு நேராக வீட்டிற்கு திரும்ப வேண்டும்.
1: ஆனே கே பாத் மே தும்ஹாரே பாரே மே கோய் சிகாயத் நஹி சுன்னா சாதா. டீக் ஹே.
0: வந்த பிறகு உன்னை பற்றி புகார் எதுவும் கேட்கக்கூடாது, சரியா?
2: சரி சௌமியா, இந்த கதையை இங்கேயே நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
1: தன்யவாத் ஜி.
3: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தவர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள். மாணவி சௌமியா ரமாகாந்த் வர்மா.
4: இலக்கியம் பேசுவோம்.
5: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம். அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
6: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
7: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
8: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
9: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்யும்.
10: கவிஞனாக ஒரு கதை எழுதுகிற போது அதில் ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
3: இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளியன்றும் முற்பகல் 11:02 ஒலிபரப்பாகும். ஒவ்வொரு வெள்ளியன்றும் முற்பகல் 11:02 இலக்கியம் பேசுவோம் அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 111 சென்டிமீட்டர், 4 முக்கு 10 சென்டிமீட்டர், காக்காச்சி 9 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பாசி மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு வால்பாறை சின்கொனா சித்தாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை பாலமூர் கொட்டாரம் களியல் குண்டாரணை கொடுமுடியாறு அணை திருநெல்வேலி புத்தன் அணை திற்பரப்பு சிவலோகம் அடவி நயினார் கோவில் அணை அடையாமடை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு முள்ளங்கினா விளை பாபநாசம் நெய்யூர் சூரலக்கோடு கொளைச்சல் மாம்பழத்துறையாறு ஆனைக்கிடங்கு மயிலாடி கன்னியாகுமரி சேர்வலாறு அணை பெரியாறு கோழிப்போர் விலை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், செங்கோட்டை திருத்துறைப்பூண்டி பூதப்பாண்டி திருப்பதி சாரம் திருப்பூண்டி தக்கலை ஆரல்வாய் மொழி ஒரத்தநாடு நாகர்கோவில் குழித்துறை முக்கூடல் அணை குருந்தன்கோடு இரண்யேல் மணிமுத்தாறு தேக்கடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கந்தர்வக்கோட்டை கன்னிமார் கடன அணை வெட்டிக்காடு தலைஞாயிறு ராதாபுரம் கிருஷ்ணகிரி பொள்ளாச்சி தேவாலா விண்ட்வர்த் கருப்பாநதி அணை கன்னடியான் அணைக்கட்டு தென்

வாசி சிறுவாணி அடிவாரம், ஹோசூர், ராமநதி அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40.7 டிகிரி செல்சியஸ் கடலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. கடலூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல், நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் இருக்கும். சில இடங்களில் மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 21.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் 3 மணி. ஆகாஷவாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிது நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். பாண்டி லக்ஷ்மி பிரியா. நன்றி நேயர்களே.

0: தம்முடைய தகுதிக்கு ஏற்ப அளவோடும் அறிவோடும் வாழ்க்கை நடத்தும் மன வலிமை உள்ளவர்களிடத்தில் திருட்டு என்னும் இருட்டு குணம் சேராது. குறள் எண் 287, அதிகாரம் கல்லாமை.
1: களவு என்னும் கால் அறிவு ஆண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கள்.
0: தம்முடைய தகுதிக்கு ஏற்ப அளவோடும் அறிவோடும் வாழ்க்கை நடத்தும் மன வலிமை உள்ளவர்களிடத்தில் திருட்டு என்னும் இருட்டு குணம் சேராது. குறள் எண் 287, அதிகாரம் கல்லாமை.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
3: பொதுநலம்
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: தொடர்வது செய்தி சுடர். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: நிதித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் அந்த துறைக்கு மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கு காரணமாகவும் அடிப்படையாகவும் அமைந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். இப்ப இந்த நிதித்துறையில கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான மாற்றங்கள் சீர்திருத்த நடவடிக்கை என்ன சார்?
1: முதல்ல ஆதார் கார்டை எடுத்துக்கலாம். ஆதார் கார்டு இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஓட்டுநர் உரிமை நம்பர் அல்லது பேன்னு சொல்லக்கூடிய வருமான வரித்துறையின் நிரந்தர கணக்கு எண், பள்ளிக்கூடத்தில் +2 முடிச்சது அல்லது SSLC முடிச்ச சான்றிதழ், இப்படி ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கும். அனைவருக்கும் பொதுவான ஒன்று என்று ஆதார் கார்டு கொண்டு வரப்பட்டது. அதுல அனைத்து நபர்களுக்கும் ஒரு பிரத்யேக எண் கொடுக்கப்பட்டது. பொருளாதாரத்தில் அடிப்படையே பணம் தான், நிதி தான் அடிப்படை. அந்த நிதி நேரடியாக பணமாக தெரியலாம் அல்லது பண்டமாற்று முறையாகவும் இருக்கலாம். இப்ப கிராமப்புறத்தில் ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முட்டையை கொடுத்து அவர்கள் வீட்டிலிருந்து பசும்பாலை வாங்கிக் கொண்டால் அதுவும் பொருளாதாரம் தான். அங்க பணம் இன்வால்வ் ஆகல, ஆனால் பண பரிவர்த்தனை மறைமுகமாக பண்டமாற்று முறையாக நடந்திருக்கிறது. அப்ப பொருளாதாரத்தில் அடிப்படைங்கிறதே பணம் தான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம். இதுல ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஆதார். ஆதார் வந்தபொழுது ஒரு நபருடைய தனிப்பட்ட விவரங்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு தெரிய வேண்டும் என்பதற்கு சில கட்டுப்பாடுகளை எல்லாம் கொண்டாங்க. சட்டுன்னு ஒருத்தர் போய் இன்னொருத்தருடைய ஆதாரனுடைய முழு விவரங்களையும் அறிய முடியாது. ஆனால் ஆதார் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு பயன்பட்டது. எந்த இடத்திற்கு போனாலும் ஆதார் கொடுத்துவிட்டால்

0: அங்கு நமக்கு நம்பிக்கையை பெற்றுவிட முடிகிறது. அதனால் பொருளாதார அடிப்படைக்கு அதனுடைய முதற் புள்ளியாக இருந்தது ஆதார் என்று நாம் சொல்லலாம். ஒரு குழந்தை மருத்துவமனையில் பிறக்கின்ற பொழுது அந்த மருத்துவமனை, அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய நகராட்சிக்கோ ஊராட்சிக்கோ பஞ்சாயத்துக்கோ குழந்தை பிறந்திருக்கக்கூடிய விவரத்தை தெரிவிச்சிடுறாங்க. அதற்கு முன்னாலேயே மாநில அரசுகள் ஒரு தாய்மை எய்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணியின் விவரத்தை பெற்றுவிடுகிறார்கள். அப்ப அவங்களுடைய ஆதாரம் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. இந்த 3 மாத கர்ப்பிணி 6 மாத கர்ப்பிணி என்கின்ற பொழுது அந்த ஆதார் எண்ணை வைத்து அவர்களுக்கு சில சலுகைகளும் சில உதவிகளையும் செய்யறாங்க. குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு ஒரு நம்பரை கொடுத்துடுறாங்க உடனே. அதனால் பிறந்த குழந்தை இந்த நாட்டினுடைய பிரஜையாக ஆகிவிடுகிறது. குழந்தையினுடைய தேக ஆரோக்கியத்திற்குண்டானது, குழந்தைக்குண்டான சலுகை தொகை எல்லாமே ஆதார் எண்ணை அடிப்படையாக வைத்து வருகிறது. அதனால பொருளாதார முன்னேற்றத்தில் ஆதாரனுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. மேலை நாடுகள்லாம் சோசியல் செக்யூரிட்டி நம்பர்னு ஒன்னு கொடுப்பாங்க, சமூக அடையாள அல்லது பாதுகாப்பு எண் என்று அதை வைத்துக் கொள்ளலாம். அதற்கு நிகராக இது வந்திருக்கிறது. ஒரு அரசுக்கு இதனால் என்ன நன்மை ஏற்படுகிறதுனா, மறைந்தவர்களுடைய ஆதாரை நீக்கிடுறாங்க, பிறந்தவர்களுடைய ஆதார் என்ன சேர்க்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய இன்றைய ஜனத்தொகை என்ன எவ்வளவு என்பதை தீர்மானிப்பதற்கு இது பயன்படுகிறது. ஏன்னா ஜனத்தொகையை அடிப்படையா வச்சுதானே நாட்டினுடைய நிதி நிலையை நம்ம பராமரிக்க முடியும். அதனால் ஆதாரை முதற்புள்ளியாக நாம வைத்துக் கொள்ளலாம்.
1: ஓகே சார், ஆதார் அடையாள ஆவணமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அடையாளத்தை நிறுவ வேண்டிய பல இடங்கள்ல ஆதார் எண் முக்கியமா பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியுது. முக்கிய சீர்திருத்த நடவடிக்கையில ஆதார் முதன்மையா இருக்கு அப்படிங்கும்போது, மத்திய அரசு மேற்கொள்ளும் பல்வேறு நிதிசார் நடவடிக்கைகளுக்கு ஆதார் அடிப்படையாக உள்ள நிலையில் ஆதாரின் பங்களிப்பு குறித்து சொல்லுங்க சார்.
0: ஆதாரனுடைய பங்களிப்பு, இப்ப நான் ஒரு தனி நபராக இருக்கிறேன், எனக்கு அரசனுடைய மருத்துவ காப்பீடு வேணும். இப்ப நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ஆதார் வருகிறது. மருத்துவ காப்பீடு என்பது நான் ஒரு மருத்துவமனைக்கு சென்று அந்த இடத்துல அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் அரசு, அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அந்த அட்டைக்கு ஏற்றாற்போல் என்ன சிகிச்சை கொடுத்தார்களோ அதற்கு பணத்தை அனுப்பிடுறாங்க. அப்ப பண பரிவர்த்தனைக்கும் எனக்கு அரசு தரக்கூடிய ஒரு நிதி உதவிக்கும் ஆதார் தேவைப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் சேர்ற போது ஆதார், அரசு அதற்காக ஏதாவது சலுகை தொகையோ உதவித்தொகையோ கொடுக்குது, ஸ்காலர்ஷிப் கொடுக்குது, கல்வி உதவித்தொகை கொடுக்குதுன்னா அதுக்கும் ஆதார் தேவைப்படுகிறது. இதுல கூடுதலா என்ன சொல்லணும்னா, அந்த குழந்தையினுடைய ஆதாரோடு இந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுடைய ஆதாரையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். இதனால எந்த இடத்துக்கு போனாலும் நிதியை கொடுக்கவோ அல்லது நிதியை பெறவோ ஆதார் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இது அரசு இவ்வளவு தொகை தேவைப்படும் என்று நிர்ணயிப்பதற்கு பயன்படுகிறது. அதுதான் மிக மிக முக்கியமானது. பொருளாதாரத்தில் ஒரு வரியை நம்ம போட்டுடலாம், ஆனால் அந்த வரியின் மூலமாக வசூலாகிற தொகையை எந்த இடத்திற்கு நாம் கொடுக்கிறோம், எத்தனை பேர் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு பயணப்படுகிறார்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆதார் என்னென்ன, ஒரு ஊரில் ஒரு நபர் இருக்கிறார், அவர் வேறு ஊருக்கு மாறுகிறார், மாறுகிற போது இந்த ஆதாரனுடைய விலாசத்தை மாற்றினால் அவருடைய மற்ற பொருள்களை எல்லாம் மற்ற அரசிடமிருந்து பெறக்கூடிய வசதிகளை எல்லாம் மாற்றிக்கொள்வதற்கு ஆதார் பயன்படுகிறது. அது தொகையாகவும் இருக்கலாம், ஒரு சலுகையாகவும் இருக்கலாம். இப்ப உதாரணமாக கேஸ் கனெக்ஷன், முன்னாடி எல்லாம் கேஸ் கனெக்ஷன் அடிப்படையா வச்சுதான் மற்ற எல்லாமே. இப்பொழுது ஆதார உள்ளூர்ல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ்ல போனோமானா, நான் இந்த இடத்திற்கு குடி வந்திருக்கிறேன், இந்த இடத்திற்கு வாடகைக்கு குடியிருக்கிறேன் என்பதை நான் டிக்ளேர் பண்ற பொழுது அவங்க ஆதாரில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி எனக்கு புதிய ஆதார் கொடுத்துடுறாங்க. அதை வைத்துக்கொண்டு நான் எல்லா விதமான சலுகைகளையும் எல்லா விதமான திட்டங்களின் மூலமாக கிடக்கூடிய தொகைகளையும் பெற முடியும்.
1: ஓகே சார், அரசோட மானியங்கள் மற்றும் சமூக நலத்திட்டங்களை தடையின்றி பெறுவதற்கு ஆதார் என் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆதார் எந்த அளவிற்கு தனி மனிதரின் நிதி மேன்மைக்கு உதவுது சார்?
0: ஒரு ஆதார் மூலமாக எனக்கு அரசு உதவித்தொகை தந்தாலும் சரி, நான் ஒரு இடத்தில் கடன் வசதி பெற்றாலும் சரி, அல்லது என்னுடைய

0: என்னுடைய ஆதார் சம்பந்தப்பட்ட என்னுடைய சேமிப்பாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் ஆதாரை அடிப்படையாக வைத்து லிங்க் பண்ணுது. நான் வங்கியில கணக்கு தொடங்கினா ஒரு 10-15 வங்கிகள் இருக்கின்றன, நான் எதுல வேணும்னாலும் தொடங்கலாம், அதற்கு அடிப்படையான ஒரு எண்ணம் கொண்டு வர முடியாது. ஆனால் என்னுடைய ஆதாரோடு அது சேர்கின்ற பொழுது எல்லோருமே வருமான வரி கட்டுவதில்லை. வருமான வரி கட்டுவதற்கு அதற்குண்டான நிரந்தர கணக்கு எண், பேன் சொல்லக்கூடிய பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் சொல்லக்கூடியது எல்லாருக்கும் இருக்காது. ஆனா எல்லாருக்கும் ஆதார் இருக்கிறது. ஆதலால் நான் ஒரு இடத்தில் போய் பணத்தை சேமிக்கின்ற பொழுது அவங்க கணக்கை தொடங்கறதுக்கே என்னுடைய ஆதாரம் தான் கேட்கிறான். அது என்னுடைய புகைப்படம், நம்முடைய ஐரிஸ் சொல்லுவாங்க, கண்ணில் இருக்கிற அந்த கருவை எடுத்துக்கிறது கொள்வதற்காக, நம்முடைய விரல் ரேகைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இவையெல்லாம் அந்த இடத்தில் ஆதாரமாக இருப்பதனால் வங்கியில என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, ஒரு காலத்துல என்னை நான் நிர்ணயம் செய்து கொள்வதற்கு நான் தான் என்பதை நிரூபிப்பதற்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனா இப்ப ஆதார் இருப்பதனால் இந்த சிரமமே எனக்கு இல்லை. ஆதாரை அடிப்படையாக வைத்து முகம் தெரியாத ஒரு ஊருக்கு போகிறேன், அங்கு ஒரு விடுதியிலே தங்க விரும்புகிறேன், அந்த இடத்துல என்னுடைய ஆதாரை எடுத்துக்கொண்டு என்னிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு என்னை எங்க தங்க வைக்கிறார்கள். இப்படி ஒரு அடையாளம் மட்டுமல்ல, நம்பிக்கைக்கு உண்டான ஒரு அடையாள அட்டையாகவும் அது இருக்கிறது. அதனால ஆதார் தான் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை. அமெரிக்காவிலெல்லாம் சோசியல் செக்யூரிட்டி நம்பரை வைத்துக்கொண்டு எத்தனை பேர் இந்த வருடத்தில் 60 வயதை தாண்டுவார்கள், ஏன்னா 60 வயதை தாண்டியவர்களுக்கு அரசாங்கம் அங்கே வயது மூப்பு மானிய தொகை ஒன்று கொடுப்பாங்க. அதை திட்டமிடுவதற்கு ஆதார் தேவைப்படுகிறது. அதனால நிதியை திட்டமிடுவதற்கு ஆதார் இங்கே தேவைப்படுகிறது, அங்க சோசியல் செக்யூரிட்டி மாதிரி. இது எதிர்காலத்தில் இன்னும் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக அமையும்.
1: ஓகே சார், மத்திய அரசின் நிதி சீர்திருத்தத்துல ஆதார் எந்த அளவு பங்கு வகிக்கிடணும், தனி மனிதனோட நிதி மேம்பாட்டுக்கு அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. இதையொட்டி நிதி சீர்திருத்தத்துல முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் குறித்து சொல்லுங்க சார்.
0: பொருளாதாரத்துல இது ஒரு பெரிய தாவல் அப்படின்னு நாம சொல்லலாம். ஜன்தன் வருவதற்கு முன் என்ன இருந்தது, 1960s, 1970s, 1980s எடுத்தீங்கன்னா, ஒரு வங்கியில நான் கணக்கு தொடங்கணும்னா எனக்கு ஆதாரப்பூர்வமாக சில விஷயங்கள் இருக்கலாம், பள்ளி சான்றிதழ் இருக்கலாம், பேன் இருக்கலாம், ஆனா நான் போய் ஒரு கணக்கு தொடங்கிட முடியாது. அப்பொழுதெல்லாம் ஒரு சிறு சேமிப்பு கணக்கை அரசுடமையாக்கப்பட்ட வங்கியில தொடங்கணும்னா இன்னொரு சிறு சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர் என்னை அறிமுகம் செய்ய வேண்டும். ஜன்தன் வந்தவுடன் 2 விஷயங்கள் நடந்தன. ஒன்று, ஆதாரை அடிப்படையாக வைத்துக் கொள்ளுது. ஒரு கணக்கை ஒரு வங்கி அதை நிர்வகிப்பதற்கு கொஞ்சம் செலவாகும். ஒரு கணக்கை நான் நோட்டு புத்தகத்தில் வைத்துக் கொள்வதோ அல்லது கணினியில் வைப்பதற்கோ ஒரு செலவு இருக்கும். இந்த செலவுக்காக அவரிடமிருந்து ஒரு தொகையை வசூலிப்பார்கள். உங்க கணக்கை மெயின்டைன் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க ஒரு 5 ரூபா ஒரு வருடத்துக்கு கொடுக்கணும். ஜன்தன் அதையும் நிராகரித்தது. ஒரு நபர் பேனை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, ஆதார் கார்டை கொடுத்து கணக்கை தொடங்கலாம். அடிப்படை பணமாக சிறு சேமிப்பு கணக்கிலேயே ஒரு சில மேலை நாட்டு வங்கிகள்ல 1 லட்சம் ரூபாய் வைத்துக் கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் என்று தொகை உண்டு. இங்கு பூஜ்ய தொகை. ஆனால் ஜன்தனில் ஆதாரை வைத்துக் கொண்டு தொடங்கலாம். எனக்கு எந்த தொகையையும் நான் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்ச சேமிப்பு தொகை என்று எதுவுமே கிடையாது, 0 பேலன்ஸ். ஃபினான்சியல் இன்க்ளூஷன் என்று சொல்லக்கூடிய நிதி சார்ந்த அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு திட்டத்தின் கீழ் ஜன்தன் என்பது மிகப்பெரிய தாவல். மாநில அரசுகளும் சரி, மத்திய அரசும் சரி, தனிநபருக்கு மானிய தொகையாக இருக்கலாம், உதவித்தொகையாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். எல்லாமே உடனடியாக அந்த கணக்கில் வரவு வைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது.
1: இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் ஏழை மக்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வாழ்க்கையில எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு?
0: இப்போ ஒரு வங்கியில ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும், ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு சுய உதவி குழுன்னு அமைக்கிறாங்க. அதற்கு அடையாளம் ஆதார். நம்ம முதல்ல பேசினது ஆதார் அட்டைக்கு அடுத்ததாக அவர்கள் எல்லோருக்கும் தனித்தனியான ஒரு வங்கி கணக்கு. அதனோடு சேர்ந்து இந்த சுய உதவி குழுவுக்கு ஒரு பொதுவான ஒரு கணக்கு ஒன்று தொடங்குவார்கள். அப்படி தொடங்குகின்ற பொழுது 20 பேர் சேர்ந்து வருகின்ற பொழுது ஒரு வங்கி மேலாளர், 20 பேர் இருக்காங்க, ஒரு நல்ல வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு தொகையை உடனடியாக கொடுக்கிறார். அந்த தொகையை அந்த பொது கணக்கிலே வரவு வைக்கிறார்கள். அதுல ஒரு வியாபாரம் நடக்கிறது, அதுல லாபம் வருகிறது, லாபத்தை தனிநபர் கணக்கில் கொண்டு

0: உபயோகிப்பாங்க. கிராமப்புறங்களிலே சிறுவாட்டு பணம்னு சொல்லுவாங்க, மேலை நாடுகளில் அதை எக் மணின்னு சொல்லுவாங்க. சிறுவாட்டு பணம் என்பது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உபரியாக இருக்கும் பொருளை அதை விற்பதன் மூலமாக கிடைக்கின்ற பணம். எக் மணி என்று ஏன் வந்தது? வீட்டில் இருக்கக்கூடிய கோழி முட்டையிடுகின்ற பொழுது தமக்கு போக மற்றவற்றை அடுத்தவருக்கு கொடுத்து பணமாக வாங்கிக் கொள்வது. இதை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சேமிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு மாடு இருக்கிறது என்றால் சாணம் இருக்கும், அதன் மூலமாக வரட்டி தயார் செய்வார்கள், தேவையானவர்களிடம் விற்று பணம் பெறும். இந்த பணத்தை எல்லாம் அவர்கள் வீட்டுக்குள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியாத சூழல்கள் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் இந்த வங்கியில கொண்டு போட முடியும். ஒரு வங்கியில பணம் சேர்ந்தவுடன் அது மிக எளிமையாக அவர்களுடைய பொருளாதார மேன்மைக்கு உதவி செய்யும். ஒரு உதாரணத்தை, பிராக்டிக்கலா நடந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய அரசு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் 1000 பேரோ 2000 பேரோ வேலை செய்கிறார்கள். அந்த பகுதியில் இருந்த ஒரு வங்கி மேலாளர் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பு, அந்த அரசு துறையினுடைய தலைமை பொறுப்புக்கு சென்று, உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் சம்பளம் தருகிறீர்கள், அதை நாங்கள் எங்களுடைய கணக்கின் மூலமாக அவர்களுக்கு தருகிறோம், எல்லாருக்கும் ஒரு கணக்கு ஓபன் பண்றோம். நான் சொல்றது பழைய கதை, ஜந்தன்லாம் வரத்துக்கு முன்னாடி. அவர்கள்ட்ட என்ன ஒரு கோரிக்கை வைத்தார்கள் ஊழியர்களிடம், உங்களுடைய சம்பளம் 500, 1000, 1500. 500 இருப்பவர் மாதம் 10 ரூபாய் தொடர் வைப்பு நிதியில வைப்பார். தொடர் வைப்பு திட்டம்னா ரெக்கரிங் டெபாசிட், தொடர் வைப்பு மாதம் 10 ரூபாய் கட்டுறது. 1000 ரூபாய் சம்பளம் இருக்கிறவருக்கு 20 ரூபாய், அதற்கு மேல அதிகமா இருக்கிறவங்களுக்கு 30 ரூபாய். ஒரு வருடம் சேமிப்பு நடந்தது, 120 ரூபாய் சேமிப்பு. 120 ரூபாய்க்கு ஒரு வட்டி போட்டு 135 ரூபாய் கொடுக்கிறார்கள். இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதை பார்க்கின்ற பொழுது, இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கிறது, நமக்கு அறியாம ஒரு 120 ரூபாய் சேமிச்சிருந்தோம் போயிட்டு, இது அப்படியே நிரந்தர வைப்பு நிதியாக பிக்சட் டெபாசிட்டாக போடுங்கன்றாங்க. ஒரு 10 வருடத்தில் அந்த 1000 ஊழியர்களுடைய குடும்பத்திலும் சேமிப்பு உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் ஜன்தன் வரத்துக்கு முன்னாடி. இப்ப ஜன்தன் இருந்து சிறுவாட்டு பணமும் இந்த கணக்கில் வந்து, சுய உதவி குழு கிடைத்த பணமும் இதற்குள்ளே சென்று, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ந்தால் எதிர்காலத்திற்குன்றான பொருளாதார பலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் மறைமுகமாக பிராக்டிக்கலா சேமிப்பு நடந்ததற்கு பிறகு அந்த ஹேபிட் நமக்கு வந்துடும், பழக்கத்திற்குள் நம்ம வந்துவிடும். ஆனா சேமிப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு அது நடக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. திரு விஷயங்களில் தான் சேமிக்கவே முடியும். பழங்காலத்தில் வாழ்க்கை முறையில் அது இருந்தது. இப்பொழுது நமக்கு ஒரு வங்கி என்கின்ற ஒன்று வந்தவுடன், இந்த இரண்டு வழிமுறைகளின் மூலமாகவும், ஆதார் கார்டு மூலமாகவும் ஜன்தன் மூலமாகவும் இது எளிமையாக்கப்பட்டிருக்கிறது.
1: ஓகே சார், மக்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார பலத்தை தருது இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் அப்படிங்கறத சொன்னீங்க சார். இந்த நேரடி நிதி பரிமாற்றம் வெற்றியடைய இந்த ஜன்தன் திட்டம் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது சார்?
0: என்னுடைய கணக்கில் இருந்து என்னுடைய உறவினர் ஒருவருடைய கணக்கிற்கு நான் 1000 ரூபாய் அனுப்ப விரும்புகிறேன். அதை வந்து டிராப்ட்னு சொல்லுவாங்க, பே ஆர்டர்னு சொல்லுவாங்க, மெயில் டிரான்ஸ்பர்னு சொல்லுவாங்க, எம்டினு சொல்லுவாங்க. அதுக்கு 1000 ரூபாய்க்கு நான் ஒரு 5 ரூபாய் வங்கி கொடுக்கணும், ஒரு படிவத்தை நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், பூர்த்தி செய்து கொடுக்கணும். ஜன்தன்ல இந்த பரிமாற்ற பணத்தை அரசே ஏற்றுக்கொள்கிறது. அது கணினி மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் நடப்பதனால் உடனடியாக நடந்து விடுகிறது. யாருக்கு போய் பணம் சேர வேண்டுமோ அந்த தொடர்பு சரியாக இல்லை என்றால் அந்த பணம் அங்கு போய் விழாது, ஒரு கணக்குக்குள்ள போய் அது விழுந்துடாது. அது இந்த எண், இந்த பெயர் இருந்தால்தான் அதுல போய் விழும். அப்ப ஒரு மத்திய அரசு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பணம் தர வேண்டும் என்றால் அது உடனடியாக செய்துவிட முடிகிறது. இப்ப எதிர்காலத்தில் ஒரு திட்டம் வருவதாக நாம் வைத்துக் கொள்வோம். உரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு மானியம் தருகிறோம், உரத்தை நீங்கள் போட்டு விடுங்கள், மானியத்தை நாங்கள் பிறகு தருகிறோம் என்று சொன்னால் இந்த மானிய தொகையும் உடனடியாக பரிமாற்றம் செய்வதற்கு நமக்கு வசதி ஏற்பட்டுவிட்டது. ஆகையால் ஜன்தன்னாக இருந்தாலும் சரி, ஆதாராக இருந்தாலும் சரி, கணக்கில் பரிவர்த்தனை செய்வதற்கு நேரடியாக நம்

0: இருப்பிடம் எந்த தொகையையும் பெறாமல் நம்முடைய கணக்கிற்கு வந்து சேர்கிறது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதியாக இருக்கிறது.
1: இப்ப இந்த வங்கி கணக்கு இல்லாத ஏழை மக்களுக்கு இந்த ஜன்தன் திட்டம் வங்கி கணக்கு தொடங்குவதற்கு எந்த அளவு உதவியா இருந்தது? அரசு திட்டங்களின் பலன்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்று சேர வழிவகை ஏற்பட்டதன் மூலம் கிடைத்த பலன் என்னென்ன சார்?
0: ஒரு வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய அரசுடமையாக்கப்பட்ட வங்கியில இந்த விலாசத்தை அடிப்படையாக வைத்து உடனடியாக கணக்கு தொடங்கிவிடலாம். ஒரு இடத்தில் ஒரு கணக்கை தொடங்கியவர் இன்னொரு இடத்தில் ஜன்தனுக்கு தொடங்க முடியாது, அப்படி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அதுல போட்ட உடனே வந்துடும். நான் ஜன்தனில் ஒரு கணக்கு வைத்திருக்கலாம், எனக்கு தேவைப்பட்டால் கூடுதலாக நான் ஒரு கணக்கை வைத்திருக்கலாம், அது சாதாரண கணக்கு. ஆனால் ஜன்தன் கணக்கு தான் அரசனுடைய நிதி உதவிக்கு நேரடியாக பலன் பெறக்கூடிய ஒன்று. இது உடனே ரெக்கக்னைஸ் ஆயிடும், யார் யாருக்கெல்லாம் நான் இந்த தொகையை கடக்கணும்னு இந்த ஜன்தன்ல இந்த கேட்டகரி வந்துடும். ஜந்தன்லேயே பல பிரிவுகளை கொண்டு வந்து விட்டார்கள். ஆண் பெண் திருமணமானவர் இல்லை என்று நம்ம ஒரு பிரிவை கொண்டு வர முடியும். குழந்தை பெற்று இருக்கக்கூடியவர் என்றால் ஒரு குழந்தைக்கு உதவித்தொகை கொடுக்கணும்னா தாய்க்கோ தந்தைக்கோ கொடுக்க முடியும். இப்படி தன் வீட்டு அருகிலே ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே வங்கிகள் வந்துவிட்டன. கிராமப்புறங்களில் வங்கி பெருகிவிட்டன. ஜந்தனனுடைய ஒரு தாக்கம் என்பது அஞ்சல் துறையின் மூலமாகவும் இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது. இன்னமும் அவர்களை சென்று கூடுதலாக அடையக்கூடிய வாய்ப்புகளை பெற இருக்கிறது. மேலும் விவசாயத்திற்கு உண்டான தங்க நகை கடன் வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு பிரியாரிட்டி செக்டர் லோன் ஒன்று உண்டு, டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவர்களுக்கு வழக்கமாக ஒரு 10% வட்டி என்றால் அவர்களுக்கு 6% தான். இந்த 6% அவர்கள் பெறுவதற்கு அவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காகவே ஜன்தன் நமக்கு பயன்படுகிறது. தனியாக ஒரு பெரிய ஆதாரம் தேவைப்படாது. ஜந்தன் கணக்கு அவர்களுக்கு இருக்கிறது என்றாலேயே, ஏன்னா ஜந்தன் கணக்கில் இருக்கிறவர்களுடைய நிலை நமக்கு தெரியும். அதன் மூலமாக டிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிரத்யேக வட்டி விகிதம், அதை கொடுப்பதற்கும் பயன் தருகிறது.
1: இந்த ஜந்தன் வங்கி கணக்கு திட்டம் மூலமா ஏராளமான அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியா ஏழை மக்களின் வங்கி கணக்குகளுக்கு சென்றடைவதை இது உறுதி செய்து, மேலும் இதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மிச்சப்படுத்தப்படுகிறது அப்படிங்கறதும் சொன்னீங்க சார். அடுத்ததா இந்த யுபிஐ நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வளர்ச்சியில யுபிஐ ஏற்படுத்திய மாற்றம் என்ன சார்?
0: யுபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பல நாடுகள்ல இது தனித்தனியா இருக்கு. யுபிஐனுடைய மிக முக்கியமான கூறு 2017 வாக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு அமைப்பு உருவாக்கிய ஒரு பேஸ். இதன் மூலமாக 1 ரூபாயிலிருந்து பல கோடி ரூபாய் வரை பரிமாற்றம் செய்வதற்கு பல்வேறு தளங்களை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். சோ அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுல மற்றவர்கள் எல்லாம் பங்கேற்கிறார்கள். இப்ப நம்ம தனியார்லாம் அதற்குள்ள பங்கேற்று எங்கள் மூலமாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம் என்று சொல்லி இருக்கிறார். இதன் மூலம் அரசுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய பலன், தனி நபருக்கு கிடைக்கக்கூடிய பலன். மிக எளிதாக ஒருவர் பணத்தை செலுத்த முடிகிறது. ஒரு கடையில போய் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் 20 ரூபாயை உடனடியாக அந்த கடைக்கு செலுத்தும் வாய்ப்பு நமக்கு கிடைத்துவிட்டது. அரசுக்கு 20 ரூபாய் நோட்டை அச்சிட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது. அது ஒரு மறைமுக சேமிப்பு. ஏன்னா ஒரு நாணயத்தாளை அவ்வளவு எளிதாக அடித்து விட முடியாது, அதற்கு மதிப்பு கூடுதலாக இருக்கும். அதுக்கு ஃபியட் மணின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 5 ரூபாய் நாணயம்னு வச்சுக்கோங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்துல ஒரு உலோகம் இருக்கிறது, ஒரு அலாய்னு சொல்லக்கூடிய 2 உலோகங்களின் கலவை இருக்கிறது. அது 3 ரூபாய் அதனுடைய மதிப்புன்னு வச்சுக்கோங்க. 5 ரூபாய் நாணயம் உருவாக்கப்பட்டிருப்பது 3 ரூபாய் உலோக கலவை, அதுக்கு ஃபியட் மணியின் பேர். 3 ரூபாய் தான் அதுக்கு மதிப்பு, ஆனா நம்ம 5 ரூபாய்ன்னு அடிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த உலோகத்தினுடைய மதிப்பு 8 ரூபாய் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்க, இந்த நாணயம் காணாம போயிடும். ஏன்னா அதனுடைய உலோகத்தோட மதிப்பு அந்த நாணயத்தினுடைய மதிப்பை விட அதிகமாக இருக்கிறது. இப்படி பல நாடுகளில் நம் நாட்டையும் சேர்த்து நடந்திருக்கிறது. இவையெல்லாம் அதேபோல் யுபிஐ என்பது நிதியை செலுத்துவதற்கு, பணத்தை பெறுவதற்கும் பணத்தை அனுப்புவதற்கும் உண்டான வழியை அது உருவாக்கிவிட்டது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். உலக நாடுகளில் எந்த ஒரு பகுதியிலும் எந்த ஒரு வங்கி கணக்கிற்கு

0: ஒருவருக்கும் நாம் பணம் அனுப்ப முடியும், உள்ளூரில் ஒருவருக்கு பணம் அனுப்ப முடியும்.
1: ஓகே சார், ஒருவருக்கு எளிதா பணத்தை செலுத்தக்கூடிய ஒன்றுக்கும் யுபிஐ பயன்படுது அப்படின்னு சொன்னீங்க. இந்த யுபிஐ நடைமுறை மூலமா அரசாங்கத்துக்கு எவ்வளவு சேமிப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் சொன்னீங்க சார். இப்ப வந்து இந்த வணிகர்கள் மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு இந்த யுபிஐ முறை எந்த வகையில பயனளிக்கும் சார்?
0: நேரடியான ஒரு பலனையும் மறைமுகமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலனையும் பார்க்கலாம். நேரடி பலன், அவர்கள் கல்லால பணம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய கணக்கிற்கு பணம் போய்விடுகிறது, மீதி சில்லறை கொடுக்க வேண்டாம். இப்ப கியூஆர் கோடுங்கிறது வந்திருக்கு, அது இன்னமும் எளிதாக்கி விட்டது. இது நேரடியாக நமக்கு இருக்கிற பலன். ஆனால் இதுல ஒரு மறைமுக பலன் ஒன்று இருக்கிறது. ஒரு நடைபாதை கடை வைத்திருக்கிற ஒரு வியாபாரி, வங்கியிலே அவருக்கு கணக்கு இருக்கிறது, ஜன்தன் மூலமாகவோ அல்லது இந்த வியாபாரத்தின் மூலமாகவோ கணக்கு வைத்திருக்கிறார். அவர் வங்கி மேலாளரிடம் போய், எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வியாபாரத்திற்காக தேவைப்படுகிறது, எனக்கு நீங்கள் அதை கொடுக்க முடியுமா என்றால், அதுல பலவிதமான தடங்கல்கள் இருக்கும். முதல்ல இவர் நடைபாதை வியாபாரத்தை நடத்தி வருகிறார், வங்கி மேலாளர்

0: ஒரு வியாபாரி. வங்கியிலே அவருக்கு கணக்கு இருக்கிறது, ஜன்தன் மூலமாகவோ அல்லது இந்த வியாபாரத்தின் மூலமாகவோ கணக்கு வைத்திருக்கிறார். அவர் வங்கி மேலாளரிடம் போய், எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வியாபாரத்திற்காக தேவைப்படுகிறது, எனக்கு நீங்கள் அதை கொடுக்க முடியுமா என்றால், அதுல பலவிதமான தடங்கல்கள் இருக்கும். முதல்ல இவர் நடைபாதை வியாபாரத்தை நடத்தி வருகிறார், வங்கி மேலாளருக்கு இது எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம், அல்லது இவருடைய உண்மையான வியாபாரம் எவ்வளவு என்று தெரியாமல் இருக்கலாம். இவர்கள் எல்லோருக்கும் மறைமுகமான ஒரு விஷயம், இந்த தொகை ஒவ்வொரு நாளும் போய் சேருது இல்லையா. அப்ப அவர் போய், என்னோட கணக்கை பாருங்க சார், ஒரு நாளைக்கு நான் வந்து இவ்வளவு 3000 ரூபாய்க்கு நான் வியாபாரம் செய்யறேன், 300 ரூபாய்க்கு வியாபாரம் செய்யறேன் அப்படின்னா, வங்கி மேலாளருக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கிறது. ஆனா ஒரு நாளைக்கு இவ்வளவு கிரெடிட் வருது, அதனால இவருக்கு வியாபாரம் நடக்கிறதுனால நம்ம ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம். இது மறைமுக பயன்பாடு ஒரு சாதாரண கடைக்காரர். அதனால ஆரம்ப காலத்துல அவர்கள் இந்த தொகையை வாங்குவதற்கு பயந்தாலும், இப்பொழுதெல்லாம் அவர்கள் இதை ஆதரவோடு இதிலேயே நீங்க கட்டிடுங்க சார்னு சொல்றாங்க. அது அவர்களுடைய கணக்கிற்கு பலம் சேர்க்கிறது. அதுதான் ஒரு மிகப்பெரிய பலனாக நான் பார்க்கிறேன்.
1: இப்ப மக்கள் யுபிஐ முறையில பணம் செலுத்தும் பொழுது ஊக்கத்தொகையை அரசாங்கம் கொடுக்கறாங்க, இது எந்த வகையில மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
0: பீம் அப்படின்ற ஒரு செயலியின் மூலமாக அரசு சார்ந்து இருக்கக்கூடிய சில தொகைகளை நாம் செலுத்துகின்ற பொழுது ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்தோ அல்லது அவ்வப்பொழுதோ திட்டங்களை தீட்டி நமக்கு ஒரு 1 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய் என்று கொடுக்கிறார்கள். அதுல நமக்கும் பலன் இருக்கிறது, அரசுக்கும் பலன் இருக்கிறது. இதைதான் பொருளாதாரத்துல நம்ம பார்க்கணும். இப்ப நான் மின்சார கட்டணத்தை செலுத்துகிறேன், அதற்கு எனக்கு ஒரு சிறு தொகையை அவர்கள் தருகிறார்கள். எனக்கு என்ன நன்மை? வீட்டில் இருந்தபடியே என்னால் செயலியின் மூலமாக தொகையை செலுத்திவிட முடியும். நான் அரசு துறையினுடைய அந்த அலுவலகத்திற்கு 10 மணியிலிருந்து 5 மணி என்கின்ற ஒரு சட்டத்தின் கீழ் நான் போக வேண்டாம். அரசுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? ஒரு ஊழியர் எனக்காக செலவிடுகின்ற நேரம் முழுமையாக மிச்சமடைகிறது. அதை அவர் வேறு ஒரு பணியை செய்வதில் செலவிட முடிகிறது. இவையெல்லாம் இதன் மூலமாக நீங்கிவிட்டன. அரசு இந்த ஊக்கத்தொகையை மென்மேலும் அதிகப்படுத்திக் கொண்டே வரும். நாம் அதன் மூலமாக அவர்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகையை தரலாம், சேவையை இன்னும் நாம் மேம்படுத்தலாம் என்கின்ற இந்த ஊக்க விஷயம் என்பது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே வந்திருக்கிறது என்று சொல்லலாம்.
1: ஓகே சார், பணமில்லா பரிவர்த்தனை யுபிஐ முறையில நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு? உலக நாடுகளிடையே இது முக்கிய கவனம் பெற்றதன் காரணம் என்ன சார்?
0: சீனா இதிலே முதலிடம் இருக்கிறது, அப்புறம் அடுத்த 3 இடங்களில் மாறி மாறி நம் நாடும் வந்து கொண்டிருக்கிறது. மேலை நாடுகள்ல இது இயல்பாகவே அவர்களுக்கு நடந்து விட்டது. அதனால் அவர்களெல்லாம் பின்னாளில் சேர்ந்த நம்மை போன்றவர்களுக்குண்டான போட்டியை நாம் பார்க்கலாம். சீனாவினுடைய மக்கள் தொகை அதிகமாக இருப்பதனால், அவர்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் அதிகமாக இருப்பதனால் அவர்கள் இதிலே முதல் நிலையில இருக்கிறார்கள். அது மக்கள் தொகை அடிப்படை. நம் நாடு அதற்கு அடுத்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இன்னும் ஒரு 60% தான் நாம் உள்ளே நுழைந்திருக்கிறோம். இன்னும் 40% இதற்குள்ளே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது வர வர அதுவும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். இப்போ ஒரு நாட்டினுடைய பண பரிவர்த்தனை என்பது இத்தனை தொகைக்கு மேல போனா நான் GST வரேன் அப்படின்னா, இத்தனை தொகைக்குள்ள நான் இருக்கேன்னு என்ன நிரூபித்துக் கொள்வதற்கும் இது பயன்படுகிறது. நான் எல்லா பேமெண்ட்டையும் யுபிஐ மூலமாகவே வாங்குகிறேன். சில இடங்கள்ல சொல்லுவாங்க, நாங்கள் பணமே வாங்க மாட்டோம், பணம் எங்கள் கையால் தொடமாட்டோம், எல்லாவற்றையும் நீங்கள் கணக்கில் செலுத்தி விடுங்கள். அப்ப நான் வந்து எந்த ஸ்லாப்ல இருக்கேன், அந்த விளிம்பிற்கு உள்ளே இருக்கிறேனா அதற்கு மேலே இருக்கிறேனா என்று என்னை நிர்ணயித்துக் கொள்வதற்கும் இது பயன்படுகிறது. யுபிஐ பேமெண்ட் என்பது நேர நிர்வாகத்தை அடிப்படையாக கொள்ளாமல், இடத்தை அடிப்படையாக கொள்ளாமல், இப்ப நான் ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து இந்த நிலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லாமல், பதிவுத்துறை அலுவலர்களுக்கு இடையே அது நடக்கும். அதுல சில மாற்றங்கள்லாம் தேவைப்படும், அதெல்லாம் பின்னால வரும். அப்படி வருகின்ற பொழுது மிகப்பெரிய பண பரிவர்த்தனை என்பது இதன் மூலமாக நடைபெறும். பெரிய பண பரிவர்த்தனைகள் கணக்கின் மூலமாக நடந்துவிட்டால் மற்ற பணத்தை அச்சடிப்பதையும் அரசாங்கம் குறைத்துக் கொள்ளும். தேவை இருக்காது. மற்ற எல்லாருமே வந்து டிஜிட்டல் பணத்துக்குள்ள வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னா பணத்தை அச்சடிக்கணும், அதிலிருந்தே நாம் முற்றிலும் விடுபட்டு விட்டோம் என்றால் வருமான வரித்துறைக்குண்டான விவரங்கள் இதன் மூலமாக எளிதாக கிடைத்துவிடும்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 100 ஆகாஷ்வாணி மதுரை மதியில் 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம். நாளை ஒலிபரப்பு இன்று ஒலிபரப்பு இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக.

நேர்களே, இன்று இரவு 6:30 மாநில செய்திகள் சென்னியஞ்சலாக கேட்கலாம். இரவு 6:40 மாலை மதுரதென்றல், 7 மதுரதென்றல் தொடரும். 6:55 சேவை செய்திகள் கேட்கலாம். இரவு 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் சென்னியஞ்சலாக கேட்கலாம். எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னியஞ்சலாக கேட்கலாம்.

0: 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து 7:30 மண்ணும் மடியும். இதில் எலுமிச்சையை தாக்கக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மையும் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை பயிர் நோயியல் இணை பேராசிரியர் ஏ விஜய சாமுண்டீஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் தகவல் விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8:00 கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல் இதில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 8:15 அச்சாணி இதில் பெண்களுக்கான பிரத்யேக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 நேயர் திருச்சிராப்பள்ளி ஆர் முத்து நாராயணன் அவர்களுடன் சந்திப்பு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 9:30 இசை பேருரை இதனை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இசை பேருரையில் நீடாமங்கலம் வி அலமேலு அவர்களின் பிராண உபதேசம் இடம்பெறும். தொடர்ந்து டாக்டர் எம் நர்மதா அவர்களின் வயலின் இசை, எம் குருராஜ் அவர்களின் மிருதங்க இசை இடம்பெறும். 10:30 நட்சத்திர கீதங்கள் இதில் பழைய பாடல்களின் தொகுப்பாக இசை கேட்டு ரசிக்கலாம். 11:00 நாளை ஒலிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். 11:10 இன்றைய ஒலிபரப்பு இணைய நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒலிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு

0: 9597134428 மற்றும் 0452253136.
1: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இனம் சில நொடிகளில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி மதுரை மதிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் ஒரு பட பாடல்களாக தூரம் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ಸಮಲ್ಲಿ
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: La la la.

ஆகாஷவாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒருபட பாடல்களாக துரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து.

0: தலைப்புச் செய்திகள். வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணிட்டே தான் வரோம். 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. 70% மேல வந்து 20% பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கு. நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ் அதனால ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கெடுத்து வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. எக்யூப்மெண்ட்ஸ் வளர்ச்சி பிரச்சனைனா டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா அங்கங்க சரி பண்ற பணிகள்ல குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வராங்க. கார்பரேஷன்லயும் தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது கடுமையான ஃபைன் எல்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருப்போம்.
0: வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயக குரலை நெரிக்க முயலும் தாவேக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு

0: உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேக்காவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 700 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பொருளாதார மேம்பாட்டிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தாவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம் பெண்ணை அழைத்துச் சென்று தாவேக்கா நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர கர்நாடக பகுதியிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக்கைவரின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக குறித்த நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் கால தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3 நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக செதிக்குல்லா அதல் 42 ரன் எடுத்தார். எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது.

லெபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவான் கிங் ஸ்வீடனின் ஆந்திரே ரோன்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜக்கூரி ஃபியூக்ஸ் வாலிதைன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி ரசிக்கலாம். மதுரை தென்றலில் திரை இசை பாடல்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள்

அவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான

0: வேண்டும். மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ், புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 1269 கிலோ கட்சியில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரை தென்றல். மதுரை தென்றல் இத்துடன் நிறைவடைய இனி தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்திகள் மற்றும் அதனை தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 7:10. ஆகாஷவாணி நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன்.
2: நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கேஜி அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூறிய அவர், ஆப்பிரிக்காவின் காங்கோ, உகாண்டா ஆகிய நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸை உலக சுகாதார நிறுவனம் பெருந்தொற்றாக அறிவித்துள்ளது. எனவே தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழக சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது என்றும், குறிப்பாக சர்வதேச விமான நிலையங்களில் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகளை கண்காணித்து தொற்று அறிகுறிகள் இருந்தால் தனிமைப்படுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறினார். மேலும் துறைமுக பகுதிகளிலும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும், தமிழகத்தில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று அல்லது அறிகுறி எதுவும் இல்லை என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி எஸ் திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பத்திரப்பதிவு எளிமையாக நடைபெறுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள், இணையதளங்களில் பத்திரப்பதிவு முறையாக மாவட்ட அளவில் நடைபெற்றதா என பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் ஏதும் இல்லாமல் மக்களுக்கு எளிதாக பத்திரப்பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு ஆகும் என கூறினார். இதுபோன்ற திடீர் ஆய்வுகள் தமிழகம் முழுவதும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் அவ்வப்போது நடத்தப்படும் என்றும், ஏதாவது முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். திருச்செங்கோட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற உலக புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர்கள் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு அரங்குகளை பார்வையிட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமைச்சர் மருத்துவர் அருண்ராஜ் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உடன் வாசித்து ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து புகையிலை பாதிப்புகள் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நாடகமும் இடம்பெற்றது. நாமக்கல் மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக திரு எல் மதுபாலன் பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவம், கல்வி, உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. முன்னதாக 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு புதிய தேர் வடிவமைக்கப்பட்டு வெள்ளோட்டமும் விடப்பட்டது. பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட தொழிற்சாலைகளில் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் திடீர் ஆய்வு செய்தார். பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முறையாக சுத்திகரிப்பு செய்து செயல்படாத சாய மற்றும் சலவை ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அகரஹாரம், நேரு நகர், வசந்தா நகர், குமரன் நகர், திரையரங்க பகுதி, குமாரபாளையம் அகரஹாரம் மற்றும் முனியப்பன் கோவில் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு சாய மற்றும் சலவை ஆலைகளின் சுத்திகரிப்பு நிலையங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்றும், கழிவுநீர் முறையாக மறுசுழற்சி செய்யப்படுகிறதா என்றும் அமைச்சர்கள் கள ஆய்வு செய்தனர். அப்போது முறையான சுத்திகரிப்பு நிலையம் இல்லாமல் அரசின் விதிமுறைகளுக்கு மீறி கழிவுநீர் வெளியேற்றப்பட்டதைக் கண்டு ஒரு சாய ஆலை மூடப்பட்டது. மேலும் ஒரு சாய ஆலை தொழிற்சாலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தமிழகத்தில் சாய மற்றும் சலவை ஆலைகளிலிருந்து சேகரமாகும் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்து மட்டுமே வெளியேற்ற வேண்டும். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு சாய சலவை ஆலை மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அகரகாரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கே கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் கடந்த 2ஆம் தேதி குளித்தபோது எதிர்பாராத விதமாக இடி மின்னல் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது குடும்பத்தாரை கடந்த 3ஆம் தேதி சந்தித்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தமிழக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 400,000 ரூபாய் நிதிக்கான ஆணையை கோபாலகிருஷ்ணன் மனைவி தேவகியிடம் அமைச்சர் வழங்கினார். நாமக்கல் அடுத்த அலங்காநத்தம் பகுதியில் மாவட்ட திறன் இந்தியா இயக்கம் மக்கள் கல்வி நிறுவனம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடந்த 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி சந்திரசேகர், உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அலங்காநத்தம் மகளிர் சுய உதவிக்குழு கட்டடம் அருகே மரக்கன்றுகளை நட்டு வைத்து திறன் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள்

0: வழங்கினார். திறன் இந்தியா திட்டத்தில் தையல், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு திறன் பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்த 75 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார்.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் சூரஜ் பிரசார், லெப்டினன்ட் கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லா, மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங், ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத், ரமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதற்கான இணையதள சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதலீட்டாளர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்பூங்காக்கள் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரவீன் கனோஜா, பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு பிரவீன் கனோஜா கூறினார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ககோலி கோஷ் தஸ்திதார் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தங்கள் முடிவு குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு குறித்தும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு ககோலி கோஷ் தஸ்திதார் தெளிவுபடுத்தினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் தொடர்பான அச்சங்களை எடுத்துரைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.

0: கூறப்பட்டது. இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு தவறான பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக குறை கூறினார். மாதத்திற்கு இரண்டு முறை கூட்டணியின் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் இதில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை வரலாற்று சிறப்பு மிக்கது என்றார். ஆகாஷ்வாணியின் வளர்ச்சிக்காக பங்களித்த எண்ணற்ற கலைஞர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு பிரசூன் ஜோஷி கூறினார். நாடு முழுவதும் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை ஆகாஷ்வாணி கொண்டு சேர்ப்பதாக பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்நாளையொட்டி பிரசார் பாரதி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மணிப்பூர் மாநிலத்தில் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். தௌபால் மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். நீதித்துறையின் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இந்த புதிய நீதிமன்றம் உதவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிக்கிமில் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. கல்வித்துறை சார்பில் ஓராண்டு காலத்திற்கு இதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சிக்கிம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான பயிற்சியும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைதிக்கான பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சரங்கானா மாகாணத்திற்குட்பட்ட மாசின் நகர்ப்பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. கார்டிஃபில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக பார்த்தி ஃபல்மாலி 40 பந்துகளில் 56 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 180 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்ரேயங்கா பாட்டில் 4 விக்கெட்டுகளையும் ராதா யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் யுவராஜ் சந்து, சப்தக் தல்வார், வீர் அஹ்லவாத் ஆகியோரும், மகளிர் பிரிவில் தீக்ஷா தாகர், அதித்தி அசோக், பிரணவி அர்ஸ் ஆகியோரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவாங்கிங், ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணையை

வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 7:25 இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் காய்கறி பயிர்களில் கீரைகளின் மகத்துவம் குறித்து மதுரை சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மையர் டாக்டர் எஸ் காஞ்சனா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இப்ப தக்காளி பாத்தீங்கன்னா, தக்காளி வந்து ஒரு நேரம் வந்து 250 ரூபாய் விக்குது. சில நேரம் பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு கூட யாரும் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது அதுல உள்ள லைக்கோபின் ஒரு கண்டென்ட் இருக்கு, அதுவும் வந்து ஒரு பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட். அது நம்மளுடைய உடம்புக்கு தேவையானது, அதை நம்ம வந்து ரொம்ப வீணாக்குறோம். என்ன கேட்டால் அதை வீணாக்குறோம்னு சொல்கிறோம்.
4: இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லும்போது எல்லா காய்கறிகளில் தான் இருக்க செய்யுது. தக்காளி போய் விலையை பற்றி சொல்லும்போது, இப்போ வந்து விளைச்சல் அதிகமாகும் போது விலை மலிவாயிருது, விளைச்சல் குறைய இருக்கும் விலை கூடுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தக்காளி அவசியம் ஆயிருது இல்லை உணவில். இப்படி இருக்கும்போது அதை பயன்படுத்துறதுல இந்த மாதிரி வேலையாட் பண்ணி பயன்படுத்துகிற வழி இல்லையா?
3: தக்காளியில வந்து பல உணவுகள் தயாரிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து நம்ம வந்து பொடியாக தயாரிக்கலாம். அந்த பொடியிலையும் விதமாக தயாரிக்கலாம். தோலோட பொடி தயாரிக்கலாம். வெறும் வந்து நம்ம தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி தக்காளியை அப்படியே வந்து காய வச்சு வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாஸ் சொல்றது கடையில் விற்கிற தொழில் மாதிரியும் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து அந்த சதையை மட்டும் எடுத்து அதுக்கு பேர் பியூரிம்பாங்க, அதில் பேஸ்டும்போம், அந்த மாதிரி பேஸ்டாகவும் தயாரிக்கலாம். அடுத்து அதை வந்து டின்ல அடைச்சு கூட தயாரிக்கலாம். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும், 1 வருஷம் இருக்கணும் தக்காளி அப்படின்னா டின்ல பண்ணலாம். இப்போ அடுத்து ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, ரிட்டார்ட் ப்ராசஸிங்னு. அதில் வச்சு நீங்கள் வந்து தக்காளி பேஸ்ட்டோ முழுசா தக்காளியவோ அந்த மாதிரி வந்து பல விதத்தில் நம்ம வந்து தயாரிக்கலாம். ஜாம் வந்து தயாரிக்கிறது வந்து தக்காளியில் செய்யலாம், ஆனால் அதில் பெக்டின் ரசாயனம் இல்லை. அந்த ரசாயனம் சேர்த்தா தக்காளியில் அதுவும் தயாரிக்கலாம். இப்போ தக்காளியில் பலதரப்பட்ட உணவுகள் தயாரிக்கலாம். அதுக்கு வேணுங்கிற வந்து ஒரே ஒரு இயந்திரம் என்னென்னா நம்மளுக்கு உலர்த்தி, மின் உலர்த்தி வேணும். கேனிங் பண்ணனா கேனிங் உண்டான எக்யூப்மெண்ட் வேணும். இது ரெண்டும் இருந்தா தக்காளியில நிறைய நம்ம சாதிக்கலாம். இப்போ விவசாயிகளுக்கு ஒரு பயிற்சி கூட கொடுத்தோம்னா அந்த இதை தொழிற்கூடம் அமைக்கும் போது அவங்க அதிகமாக அதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 6 மாதம் முதல் 8 மாதம் வரை கெடாமல் வைப்பதற்குண்டான பயிற்சி நம்ம கொடுக்கலாம். அதுக்கு உண்டான என்ன தேவைகளும் நம்ம சொல்லலாம்.
4: நான் தக்காளி சமைக்கும்போது கூட அந்த சத்துக்கள் லாசாகிறதுக்கு சில வழிகளாம் நம்ம சொல்லிட்டு வரோம்ல. அப்படி தக்காளி வழக்கமாக சமையல் பண்ணுறாங்க, ஆனால் அந்த சமைக்கும் முறையில் தவறான முறைகளில் அது சத்துக்கள் இல்லாத வாய்ப்பு இருக்கா?
3: கட்டாயம். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் வந்து அதை புளிஞ்சு சாறு எடுத்து போடுறது இல்லை. குழம்புல போட்டால் அது குழம்புல இருக்குது. லைக்கோபின் வந்து அதுக்குள்ளறையே தான் இருக்கும். ஒரு 10% 20% வெளியில் போகும். மற்றபடி அது ஒன்றும் ஆகாது. அந்த ஆக்சிடேஷன் வெளியில் வந்து இதோட கலக்கிறதுனால போகும் எப்படியே. மற்றபடி அந்த தக்காளியில் உள்ள லைக்கோப்பி நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் முன்ன காலத்தெல்லாம் ஒரு இது என்னென்னா தக்காளியில் இன்னும் நல்லது என்னென்னா அதிக அளவில் பொட்டாசியமும் குறைந்த அளவில் சோடியமும் இருக்கும். இது யாருக்கு நல்லதுன்னா இருதய நோய் உள்ளவங்களுக்கு நல்லது.
4: ஆனால் இதில் கருத்து சொல்லுவாங்க, இந்த சிறுநீர்கள் வந்து கூட தக்காளி அதிகமாக பண்ணுறவங்களுக்கு வருதுன்னு ஒரு கருத்து நிலவுது இல்லை?
3: அது உண்மை. நாட்டு தக்காளி முன்னாடி வந்து பெரும்பாலும் நம்மளுக்கு கிடைச்சது. இப்போ வர தக்காளியில் நீங்கள் விதையை பார்க்கறது ரொம்ப அரிது.
4: எல்லாமே ஹைபிரிட்
3: விட்டுறாங்க, அதைத்தான் இப்போ நம்ம உபயோகிக்கிறோம். அதனால என்னன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ வந்து அந்த தக்காளி விதையில இருக்கு, அதுலேயுமே வந்து ஆக்சலேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான கல் நீங்கள் சொன்ன மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம தக்காளி விதையை வந்து இப்போ விதை வந்து அதிகமில்லாத தக்காளி தான் வருது. இல்லை நம்மளுக்கு தேவைன்னா அதை ஒரு வடிகட்டிட்டு கூட நம்ம போடலாம். அந்த மாதிரி கிட்னி பேஷண்ட்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா பெரும்பாலும் யாருக்கும் அதில்

0: வர்றதுக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்துட்டு விதைகள் கம்மியா இருக்கு இப்போ வர தக்காளியில.
1: இதுவரை இன்றைய பண்ணை செய்தியில் காய்கறி பயிர்களில் கீரைகளின் மகத்துவம் குறித்து மதுரை சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மையர் டாக்டர் எஸ் காஞ்சனா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இன்றைய பண்ணை செய்தி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் இரவு 7:30. இனி தொடர்வது
1: மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் எலுமிச்சையை தாக்கக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மையும் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை பயிர் நோயியல் இணை பேராசிரியர் ஏ விஜயசாமுண்டீஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் ஆகியவற்றை கேட்கலாம்.

0: முதலாவதாக எலுமிச்சையை தாக்கக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மையும் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை பயிர் நோயியல் இணை பேராசிரியர் ஏ விஜயசாமுண்டீஸ்வரி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம்.
1: எலுமிச்சை குடும்பம், அதாவது சிட்ரஸ் குடும்பம்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சை குடும்பத்தில் வந்து நிறைய பயிர்கள் உள்ளன. பொமிலோ, கிரேப் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் சாத்துக்குடி, ஸ்வீட் ஆரஞ்சு, ஆசிட் லைம் அதாவது எலுமிச்சை, அதுக்கப்புறம் லெமன், இந்த மாதிரி வந்து நிறைய பயிர்கள் இந்த குடும்பத்தில் இருக்குது. இதில் வந்து தமிழ்நாடை எடுத்துக்கிட்டோம்னா எலுமிச்சை வந்து அதிக பரப்பளவில் பயிரிடப்படுகிறது. தென் மாவட்டங்கள் அதாவது மதுரையிலிருந்து விருதுநகர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் அதிக அளவில் இந்த எலுமிச்சை வந்து பயிரிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள்லேயும் வந்து இது பயிரிடப்படுகிறது. கிட்டத்தட்ட 12,000 hectares வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பயிரிடப்படுகிறது. திருநெல்வேலியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,700 hectares வந்து இது பயிரிடப்படுகிறது. புளியங்குடிங்கிற ஒரு மார்க்கெட், ஒரு சந்தையே இதுக்கு சான்று. அப்படிப்பட்ட பயிரில் வந்துட்டு பரப்பளவு அதிகரித்து கொண்டு வருகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா சில மலையும் மலை சார்ந்த இடங்களிலும் இந்த எலுமிச்சை பயிரிடப்படுகிறது. அதுவும் இந்த அதிகரித்து வருகிறது என்பதற்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா வாழை போன்ற பயிர்களில் வனவிலங்குகள் அதிகமாக தாக்குதல் இருக்கிறதுனால இப்போ மாற்றுப்பயிராக இந்த எலுமிச்சையை வந்து அவங்க விவசாயிகள் வந்து பயிரிட்டு வர்றாங்க. எலுமிச்சையின் முக்கியத்துவம் பொருளாதார ரீதியாகவும் முக்கியமாக இருப்பதால் இந்த நோய்கள், இதில் தாக்கக்கூடிய நோய்களும் வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்தவை. நோய்கள்னு பார்த்தோம்னா பூஞ்சையால் வரக்கூடிய நோய்கள், அப்புறம் பாக்டீரியாவால் வரக்கூடிய நோய், நச்சுயிரி மற்றும் ஃபைட்டோபிளாஸ்மா, இந்த 4 வகையான நுண்ணுயிரிகளால் அதிக அளவில் வந்து சேதாரம் தரக்கூடிய நோய்களை வந்து உண்டு பண்ணுது. இப்போ மொதல் வந்து நம்ம பூஞ்சையால் வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம பார்க்கலாம். பூஞ்சையால் வரக்கூடிய நோயின்னு பார்த்தோம்னா டைபேக் அதாவது பின்கருகள் மற்றும் பிசின் வடிதல் அப்படின்ற ஒரு நோய். அது வந்து லாசோடிப்ளோடியா தியோப்ரோமே அப்படின்ற ஒரு அந்த பூஞ்சை வந்து இந்த நோயை வந்து உண்டு பண்ணுது. இப்போ இந்த நோயின் அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாத தோட்டங்களில் தான் வந்து அதிகமாக இந்த நோய் வந்து தென்படுது. இதில் வந்து இந்த நோயின் அறிகுறியின் கிளைகள் பிரிகிற இடத்துல மற்றும் வந்து கவாத்து செய்த இடத்துல வந்து பூசணக்கொல்லி தடவாமல் விட்டு இந்த மாதிரி இடம் காயப்பட்ட இடங்களில் வந்துட்டு இந்த நோய் வந்து நீர் கோர்த்த பழுப்பு நிறத்தில் ஆரம்பித்து திட்டுகளாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த பட்டையிலேருந்து அப்படியே வந்து கீழே இருக்கிற திசுக்கள்லையும் வந்து பழுப்பு நிறம் அப்படியே வந்து இறங்கிடும். நோய் வந்து தீவிரம் அடையும் போது பாதித்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிசின் மாதிரி வடிய ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் இந்த பிசின் வடிகிற இடத்துக்கு மேலே உள்ள கிளை பகுதிகள், அந்த கிளை பகுதி வந்துட்டு காஞ்சு பின்னோக்கி அப்படியே வந்து வாட ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து பின்கருகள் நோயின்னு சொல்கிறோம். அப்புறம் இது வந்து ஒரு கிளை மட்டுமல்லாமல் தீவிரம் அடையும் போது சூழ்நிலை அதாவது தட்பவெப்ப சூழ்நிலை கை கொடுக்கும் போது அது வந்து அடுத்தடுத்த கிளைகளையும் வந்து தாக்கி மரம் வந்து இப்போ ஒவ்வொரு கிளையாக வந்து காஞ்சிட்டு வந்து அது வந்து தன்

பகுதி இறங்கி கடைசியில் வந்து அந்த வேர் பகுதியையும் வந்து பாதித்து மரம் முழுவதும் காய்ந்து மடிந்து விடுகிறது. இதுதான் அதோட அறிகுறிகள். எந்த சூழ்நிலையில் வந்து தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்னா, நான் மொதல் சொன்ன மாதிரி கவாத்து செய்த இடங்களில் வந்து பூசணக்கொல்லிகள் தடவாமல் விட்டால் அந்த காயங்கள் வழியாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான பராமரிப்பு இல்லாத தோட்டங்களில், நீர்ப்பாசனம், உரம் மேலாண்மை இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாத தோட்டங்களில் வந்துட்டு இந்த நோய் வந்து அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தகுந்தவாறு தட்பவெப்பம் அதிகமாக இருக்கும்போது அதிக சேதாரத்தை இந்த நுண்ணுயிரி வந்து உண்டு பண்ணுது. இப்போ இதுக்கு மேலாண்மையின் போது இந்த காஞ்ச இலைகள், தண்டு பகுதியெல்லாம் கிளைகள் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் வந்து நல்ல திசுக்களோட வந்து கவாத்து செஞ்சுட்டு அந்த கவாத்து செய்த இடத்துல வந்து போடோ கலவை 10% போடோ கலவையை வந்து தயாரித்து விவசாயிகளே வந்து தயாரிக்கலாம். தயாரித்து வந்து அந்த வெட்டுப்பட்ட இடங்களில் வந்து தடவி விடணும். இப்போ 10% போடோ கலவைன்னா வந்து 100 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து செய்யணும். அதுக்கு வந்து என்னன்னா 1/2 லிட்டர் தண்ணியில் வந்து அந்த 100 கிராம் மயில் துத்தத்தையும் அதுக்கப்புறம் வந்து சுண்ணாம்பையும் 1/2 லிட்டர் தண்ணியில் தனியாக கலந்துக்கணும். கலந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் வந்து ரெண்டையும் ஒன்றா ஊற்றிடலாம். இல்லாட்டி ரெண்டையும் வந்து மயில் துத்தத்தை வந்து அந்த சுண்ணாம்பில் வந்து கலந்து மெல்ல மெல்ல மெல்ல ஊற்றி கலந்து அதுக்கப்புறம் இந்த போடோ கலவையை தயாரித்து அதை வந்து அந்த வெட்டுப்பட்ட இடங்களில் வந்து தடவி விடணும். இது விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். இது இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம காப்பர் ஆக்சி குளோரைடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 3% அதை வந்து நீங்கள் தடவி விடலாம் அந்த வெட்டுப்பட்ட இடங்களில். இது போக வந்துட்டு மரத்தில் வந்துட்டு பாசிட்டைல் அலுமினியம் அப்படின்ற ஒரு பூசணக்கொல்லியை 2 கிராம் 1 லிட்டர் ஒரு விகிதத்தில் வந்து தெளித்தும் வேர் பகுதி வரைக்கும் வந்து அந்த நோய் இறங்கிறதுனால அந்த வேரை சுத்திலும் வந்துட்டு நம்ம இந்த பூசணக்கொல்லியை வந்து நம்ம நனைச்சி விடணும். வேர் நனைகிற மாதிரியும் அப்புறம் மரத்துலேயும் வந்து நல்லா தெளித்து விடணும். முக்கியமாக வந்து இது கவனிக்க வேண்டியது, இது வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது நிறைய தோட்டங்களில் இந்த பாதிப்பு இருக்குது. நடவு செய்து 1-2 வருஷத்துலேருந்தே வந்து இந்த நோய் வந்து தாக்குதல் இருக்குது. இது வந்து இதோட சேதாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா வயதான மரங்களில் அதிகமாக இருக்கு. நல்லா காய்ப்புக்கு ஒவ்வொரு வருஷமும் நல்லா காய்ப்புக்கு வந்து அது பராமரிப்பே இல்லாமல் இருக்கும்போது அது வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியம் இல்லாத மரங்களாக இருக்கும்போது இந்த நோய் வந்து பெரிய மரம் அதாவது வயதான மரங்களை அதிகமாகவும் பாதிக்குது.

0: மீண்டும் இணைகிறோம் நேயர்களே மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில். நாம் இன்று எலுமிச்சையை தாக்கக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மையும் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை பயிர் நோயியல் இணை பேராசிரியர் ஏ விஜயசாமுண்டீஸ்வரி அவர்கள் தரும் தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: அடுத்ததாக நம்ம பார்க்க போற ஒரு பூஞ்சை நோய் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து ஒரு பிசின் வடிதல் நோய் தான். இது வந்து ஃபைட்டோஃப்தோரா அப்படிங்கிற கிருமியால வந்துட்டு ஒரு நுண்ணுயிரியால ஏற்படுத்தப்படுகிற ஒரு நோய். இந்த ஃபைட்டோஃப்தோரா வந்து மண்ணிலேயே இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி. இது மழை காலங்களில் அதிகமா தண்ணீர் தேங்கும் பொழுது ஏற்கனவே மண்ணில் இருக்கிறனால இந்த தண்ணீர் தேக்கம் வந்து அதுக்கு ரொம்ப வந்து ஏதுவா இருக்கிறனால அதுக்கப்புறம் வந்து அதை தொடர்ந்து வெப்பநிலை வந்து குளிர்ந்த வெப்பநிலையாக இருக்கும் பொழுது இந்த நுண்ணுயிரி வந்து அதிக சேதாரத்தை உடனே வந்து பாதிப்பை ஏற்படுத்துது மரங்கள்ல. இந்த நோயோட அறிகுறி அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டு பகுதி மண்ணோட இணையிற இடத்துல அந்த கழுத்து பகுதியில தான் வந்து உங்களுக்கு அறிகுறிகள் வந்து அதிகமா தென்படுது. இதனோட அறிகுறி என்னன்னா நான் இந்த நோயோட பேரை வந்து பிசின் வடிதல், அதனால அந்த கழுத்து பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழுப்பு நிறத்துல வந்து திரவம் அப்படியே வந்து வடியும், பிசின் வடியும். அப்புறம் மெல்ல மெல்ல வந்து அது மற்ற பாகங்களையும் தாக்கி ஏற்கனவே இந்த கிருமி வந்து மண்ணில் இருக்கிறதுனால வேர் பகுதியில் வந்து அதாவது உடனே தாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால வேர் பகுதிகளும் அழுகிறது. அப்புறம் ஒரு விதமான துர்நாற்றம் ஏற்படுகிறது. வேர் பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டு அது மடியிற நிலைமைக்கு மரமே வந்து மடியிற நிலைமைக்கு ஒரு வருஷத்துல கூட அந்த தட்ப வெப்ப நிலையெல்லாம் வந்து அதுக்கு ஏதுவாக இருந்தால் ஒரு வருஷத்துல கூட வந்து அந்த மரம் வந்து அழுகிற நிலைமைக்கு போயிடும். பொதுவாக நான் சொன்ன மாதிரி நீர் தேக்கம் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ இதுக்கு மேலாண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எலுமிச்சையை வந்து சாகுபடி பண்றதுக்கு வந்து நல்ல நீர் தேக்கம் இல்லாத வயலா தேர்ந்தெடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மரத்தை சுத்தி வந்து வட்டப்பாத்தி அப்படி ஒரு வயல்ல வந்து நீர் தேக்கம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த மரத்தை சுத்தி வந்து வட்டப்பாத்தி அமைச்சு மேட்டு பகுதியா வந்து அந்த மரங்களுக்கு வந்து அணவு கொடுத்துட்டு அந்த நீர் வந்து வடிகிற அளவுக்கு வந்து குழி எடுக்கணும். நோயை கட்டுப்படுத்துறதுக்கு

0: நம்ம வந்து போடோ கலவை 1% போடோ கலவையை வந்து அந்த வேர் பகுதியில் வந்து நினச்சி விடணும். இது மழைக்காலங்களில் வந்து நம்ம 15 நாளைக்கு 1 தடவை இல்லை 1 மாதத்துக்கு 1 தடவை வந்து நம்ம அடிக்கடி வந்து நோயின் தன்மையையும் அதுக்கப்புறம் சூழலையும் ஏற்றவாறு நம்ம வந்து இந்த போடோ கலவையை வந்து நம்ம தெளிச்சு விடலாம், வேரை சுற்றி தெளிச்சு விடலாம், மரத்துலையும் தெளிக்கலாம். இது போக வந்து ரொம்ப தீவிரமாக நோய் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் வந்து நம்ம மெட்டலாக்சில் மேங்கோசெபின் காம்பினேஷனில் வந்து நம்மளுக்கு பூசணக்கொல்லி இருக்குது. இதை வந்து நம்ம அதுவும் ஃபாசிட்டைல் அலுமினியம் இது ரெண்டும் வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம நல்லா வந்து வேர் பகுதியை நனைச்சி விடணும். பிசின் படிகிற இடத்துலலாம் வந்து அதெல்லாம் சுரண்டி விட்டு நல்ல திசுக்கள் வர்ற வரைக்கும் அந்த சுரண்டி எடுத்துட்டு அதை வந்து போடோ கலவை 10% போடோ கலவையை வச்சு அதை வந்து நம்ம தடவி விடணும். ஏற்கனவே நான் போடோ கலவை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து அதுவும் பண்ணிக்கலாம், இல்லை காப்பர் ஆக்சிக்ளோரைடும் வச்சு நம்ம தடவி விட்டுக்கலாம். இது போக வந்து நோய் தாக்காத மரங்களில் வந்து அடிப்பகுதியிலிருந்து 50-70 சென்டிமீட்டர் நிலத்திலிருந்து மேல் நோக்கி போடோ கலவையை வந்து தடவி விடணும். இது முக்கியம், ஏன்னா வந்து ஒரு மரத்தில் வந்து நோய் வந்துருச்சுன்னா அடுத்த மரத்தில் வந்து தண்ணி பாய்ச்சறதுனாலையும் மழை தண்ணி அடுத்த மரத்தை போய் சேரும்போதும் வந்து இதில் வந்து நோய் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம விவசாயிகள் வந்து இந்த மாதிரி வந்து போடோ கலவையை மரத்தோட அடியில் வந்து தடவி விடுறதுனால வந்து நோயை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போற நோய் வந்து பாக்டீரியாவால் வரக்கூடிய சொறி நோய். இப்போ பாக்டீரியா சொறி நோய்னு சொல்லுவோம். சாந்தோமோனாஸ் வந்து இதை ஏற்படுத்துது. இப்போ இந்த நோய் வந்து அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் கோர்த்த புள்ளிகளாக வந்து மொத இலைகளில் வரும். இலைகள் தான் ஃபர்ஸ்ட் தாக்குது. இலைகளில் வந்துட்டு இந்த நீர் கோர்த்த புள்ளிகள் வந்து சொறியாக மாறிடுது. இது வந்து எண்ணிக்கையில் ஒரு இலையிலேயே நிறைய வந்து இந்த சொறிகள் ஏற்பட்டு ரெண்டு பக்கமும் மேல்புறமும் அடிப்புறம் இலையிலையும் ரெண்டு பக்கமும் வந்து சொறிகள் ஏற்படும் போது இலைகள் வந்து நிறைய உதிர ஆரம்பிச்சிருது. இது மட்டும் இல்லாமல் இந்த நோய் வந்து அந்த தண்டு பகுதியிலையும் சொறிகளை உண்டு பண்ணுது. அப்போ அந்த தண்டு பகுதியில் சொறிகள் வரும்போது நுனியிலிருந்து அந்த தண்டு பகுதி அப்படியே காஞ்சிட்டு வருது. இது வந்து என்ன ஆகுதுன்னா சில சமயத்தில் வந்து கிளைகள் வந்து ஒடிகிற அளவுக்கு வந்து இந்த நோயோட தாக்குதல் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து காய்கள் வந்து ஏற்படுற சொறி, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த காய்கள்ல ஏற்படுற சொறினால வந்து அதை சந்தைப்படுத்த முடியறது இல்ல. எலுமிச்சையோட தன்மையே என்னன்னா அதுல முட்கள் அதிகமாக இருக்கும். அப்ப முட்கள் அதிகமாக இருக்கும்போது காற்றுடன் கூடிய மழை வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த முட்கள் வந்து ஒன்னோட இலைகள்ல எல்லா காய்கள்ல தண்டு பகுதியில உராயும் போது அதுல ஏற்படுத்துற காயங்கள் மூலமா தான் வந்து இந்த பாக்டீரியா வந்து தாக்குதல உள்ள அந்த திசுக்களுக்குள்ளார பயிரின் திசுக்களுக்குள்ளார போய் சேதாரத்தை உண்டு பண்ணுது. மழைக்காலங்களை அடுத்து தொடர்ந்து தான் வந்து இந்த பாக்டீரியா இந்த நோய் வந்து அதிகமாக காணப்படுது. இந்த பழங்கள் வந்து சந்தைப்படுத்துறது தான் வந்து ரொம்ப அதாவது அந்த இந்த நோயோட பொருளாதார சேதத்தை உண்டு பண்ணுறது வந்து அந்த பழங்களை தாக்கும்போது தான் அதிகமாக உள்ளது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட இலைகள் அந்த குச்சிகள் இதெல்லாம் வந்து தண்டுகள் இதெல்லாம் வந்து நம்ம அப்புறப்படுத்தி எரிச்சிடணும், இல்லாட்டி குழி தோண்டி அதில் வந்து நம்ம போட்டுடணும், போட்டு மூடிடணும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, அதாவது 3 கிராம் 1 லிட்டருக்கு இல்லாட்டி 30 கிராம் 10 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிட்டு அது கூடவே வந்து ஆன்டிபயாட்டிக் ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட்டு இதை வந்து 1 கிராம் 10 லிட்டர் தண்ணியில் இது ரெண்டையும் சேர்ந்தே கலந்துடணும். காப்பர் ஆக்சிக்ளோரைடையும் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெண்டையும் வந்து சேர்ந்தே கலந்து நம்ம வந்து தெளிக்கணும். இந்த நோயில் ஒரு குறிப்பு என்னென்னா இலைத்துளைப்பான் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த இலைகளில் இலைத்துளைப்பான் காயம் பண்ணும்போது அந்த காயங்கள் வழியாகவும் வந்து இந்த நோய் வந்து திசுக்களை அடையுது. அதுதான் இந்த நோயோட தன்மையே, காயங்கள் இருந்தால் வேகமாக வந்துட்டு பயிரின் திசுக்களை அடைந்து சேதாரத்தை உண்டு பண்ணும். அப்போ வந்து இந்த பூச்சியை வந்து இலைத்துளைப்பான கட்டுப்படுத்துறதுக்கு இமிடா குளோப்ரேட் வந்து நம்ம தெளிக்கணும். 5 கிராம் 10 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து இமிடா குளோப்ரேட்டை வந்து நம்ம வந்து தெளிக்கலாம். தெளித்து இந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்தணும் கட்டாயமாக. அதுக்கப்புறம் வந்து போடோ கலவையை வந்து ரொம்ப அதிகமாக நோய் வந்து ஆரம்பிச்சிருக்குது, அப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்ற பட்சத்தில் போடோ கலவையை வந்து 1% போடோ கலவையையும் நம்ம வந்து தெளித்து இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தலாம்.
1: இதுவரை எலுமிச்சையை தாக்கக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மையும் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை

கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை பயிர் நோயியல் இணை பேராசிரியர் ஏ விஜயசாமுண்டீஸ்வரி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளை இரவு 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இனி கேட்கலாம் வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவலை கேட்கலாம். கோடை தொழில்நுட்ப மேலாண்மை. கோடை காலத்தில் விவசாய நிலங்களை நிர்வகிப்பதும் சாகுபடி செய்வதும் சவாலான ஒன்று. கடுமையான வெப்பம் நீர் பற்றாக்குறையை சமாளிக்க சில நடைமுறைகளை விவசாயிகள் பின்பற்ற வேண்டும். அறுவடை முடிந்தவுடன் நிலத்தை கோடை உழவு செய்ய வேண்டும். இது மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் மண்ணில் உள்ள பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் நோய் கிருமிகளை சூரிய வெப்பத்தின் மூலம் அழிக்கவும் உதவும். மண்ணின் காற்றோட்டத்தை அதிகரித்து அடுத்த சாகுபடிக்கு மண்ணை தயார்படுத்துகிறது. கோடையில் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க சொட்டு நீர் அல்லது தெளிப்பு நீர் பாசன முறைகளை பயன்படுத்தலாம். நிலத்தில் பண்ணை குட்டைகளை அமைத்து கோடை மழையை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம். பயிர்களை சுற்றி காய்ந்த இலைகள் சருகு அல்லது வைக்கோல் கொண்டு மூடாக்கு போடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதம் ஆவியாவதை தடுக்கலாம். குறைந்த நீரில் வளரக்கூடிய வறட்சியை தாங்கும் பயிர்களை தேர்வு செய்ய வேண்டும். உளுந்து, தட்டை பயிறு, பாசிப்பயிறு சாகுபடி செய்யலாம். நிலக்கடலை, எள், சூரியகாந்தி பயிர்கள் கோடைக்கு ஏற்றவை. முறையான நீர் பாசனத்துடன் தக்காளி, மிளகாய், கத்தரி சாகுபடி செய்யலாம். PPEM எனப்படும் திரவ மெத்தைலோ பாக்டீரியமானது வறட்சியை தாங்கி பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஒரு உயிரி உரம். நீர் பற்றாக்குறை காலங்களில் பயிர்களை வாடாமல் பாதுகாக்கிறது. செடிகள் பச்சையாகவும் செழிப்பாகவும் வளரச் செய்கிறது. பொட்டாஷ் பாக்டீரியா போல் இது பயிரின் ஊட்டச்சத்து உறிஞ்சும் திறனை மேம்படுத்துகிறது. பசலைக்கீரை, கொத்தமல்லி போன்றவற்றை நிழல் பாங்கான இடங்களில் பயிரிடலாம். நிலத்தை பயிரிடாமல் விட்டால் களைகள் சேர்ந்து தரிசாகிவிடும். அதற்கு பதிலாக தக்கை பூண்டு அல்லது சணப்பை போன்ற பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி செய்து நிலத்தில் உழுது விடுவதன் மூலம் மண்ணின் வளம் நீர்பிடிப்பு தன்மையை அதிகரிக்கலாம். உரச்செலவும் குறையும். விவசாயத்துடன் தேனீ வளர்ப்பு, பால் பண்ணை, கோழி வளர்ப்பு போன்ற தோட்டக்கலை சார்ந்த தொழில்களில் ஈடுபடலாம். இதுவரை வேளாண் தகவல் கேட்டீர்கள்.

மீண்டும் இணைகிறோம் நேயர்களே, மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. நன்னிலம் கொழிஞ்சி நடுநிலம் கரந்தை கடை நிலம் எருக்கு. நன்னிலம் கொழிஞ்சி நடுநிலம் கரந்தை கடை நிலம் எருக்கு. இதுவரை இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டீர்கள். விடை பெறும் முன், நிலக்கடலை பயிரில் சோயா, மொச்சை அல்லது துவரை பயிரை ஊடு பயிராக பயிரிடலாம். இத்துடன் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை புதிய திட்டம் போன்று தவிக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தவிக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் குரலை நெரிக்க முயலும் தவிக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தவிகாவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம்பெண்ணை அழைத்துச் சென்று தவிக நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
2: சுமித்ரா ரத்னம்:

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், பண்பலை 103.3, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 கிலோ ஹெர்ட்ஸில் இன்னை கேட்டு ரசிக்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றலில் முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் நாளை நமதே திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இதுவரை கேட்டதை சித்த மதுரதன்ற நிகழ்ச்சி இயத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அச்சாணி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பிரத்யோக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
1: வணக்கம் நேயர்களே, ஒரு நாடு வந்து பொருளாதார ரீதியாக வல்லரசு ஆகணும் அப்படின்னா அந்த நாட்டுடைய அடித்தளம் பார்த்தோம்னா தொழில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த நாடு வந்து வளர்ச்சி அடைய முடியும். அந்த வகையில நம்ம நாடும் பார்த்தோம்னா சுதந்திர காலத்திற்கு பிறகு வந்து தொழில் வளர்ச்சி பலவிதமான முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வரோம். தமிழகத்திலேயே பார்த்தோம்னா தொழில் வளர்ச்சி வாகனங்கள் உற்பத்தியா இருக்கட்டும், இல்ல சாப்ட்வேர் துறையா இருக்கட்டும், இல்ல டெக்ஸ்டைல் துறையா இருக்கட்டும், அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான துறைகளை நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரோம். அந்த வகையில இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, அவங்க கண்ட ஏற்ற இறக்கம் என்னென்ன, அத நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: முதல்ல உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். அதாவது உங்களுடைய பொன்னா நேரத்தை செலவழிச்சு இங்க வந்திருக்கீங்க, உங்க அனுபவங்களை ஷேர் பண்ண வந்திருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதலாவதாக உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்களை பத்தி.
2: என்னுடைய பெயர் பாலமுருகன் முருகானந்தம். நான் மதுரை மாவட்டம் வண்டியூர் பகுதியில இருந்து வரேன். நாங்க வந்து பெண்கள் உள்ளாடைகள் சொந்தமா தயாரிச்சு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: எத்தனை வருஷமா சார் பண்றீங்க?
2: நாங்க கடந்த ஒரு 2.5 வருஷமா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா ஒரு முன் அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய முன் அனுபவம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: என்னுடைய முன் அனுபவம்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 வருட அனுபவம். படிச்சு முடிச்சுட்டு அப்படியே திருப்பூருக்குள்ள போய் தொழில் கத்துக்கிட்டு 20 வருஷமா அங்கதான் தொழில் செஞ்சோம். ஒரு உத்வேகத்துல நம்ம ஏன் இதை சொந்தமா செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்களுக்கு உதிச்சிச்சு. சரியான அடித்தளம் அமைக்கிறதுக்கு எங்களுக்கு 10 ஆண்டு ஆச்சு. முதலீடு மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்றதுக்கே ஒரு 10 ஆண்டு எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ரொம்ப பொறுமையா காத்திருந்துதான் இப்ப ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தொழில் ஆரம்பிச்சு வெற்றிகரமா சொந்த ஊர்ல மதுரை மாவட்டத்துல பண்ணிட்டு இருக்கோம்.
1: 20 ஆண்டு காலம் திருப்பூர்ல என்ன விதமான கம்பெனில என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சீங்க?
2: அடிமட்ட தொழிலாளியில இருந்து பைனல் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்திருக்கோம்.
1: எந்த விஷயம் உங்களை வந்து நாமளும் வந்து சொந்த ஊருக்கு வரணும்னு சொல்லி எது கொண்டு வந்துச்சு? ஏன் திருப்பூரை விட்டு மதுரைக்கு வந்தீங்க?
2: திருப்பூரை விட்டு மதுரைக்கு வரதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா அங்க எங்களுக்கு கிடைச்ச ரொம்ப அனுபவங்கள் தான். ரொம்ப அதீத சந்தோஷங்களையும் பார்த்திருக்கோம், ரொம்ப அதீத துன்பங்களையும் அங்க சந்திச்சிருக்கோம், அதீத வருமானத்தையும் பார்த்திருக்கோம், வருமானமே இல்லாத நாட்களையும் உணர்ந்திருக்கோம். காலையில எந்திரிச்சு வேலைக்கு வரோம், சாயங்காலம் ரொம்ப வேப்படுத்துறோம். இதே நம்ம ஊரா இருந்துச்சுன்னா காலையில வேலைக்கு வருவோம், மத்தியானம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு வந்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போய் குடும்பத்தோட இருக்கலாம். ஏன் இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒண்ணு. நம்மளும் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்து அவங்களோட நம்மளும் சேர்ந்து ஒரு தொழிலாளியா வேலை செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணமும், நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இது மூணு தான் கண்டிப்பா நம்ம மதுரை மாவட்டத்தில் சொந்த ஊர்ல வந்து இதை செய்யணும் அப்படிங்கிற உத்வேகத்தை ஏற்படுத்திச்சு எங்களுக்கு.
1: ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இங்க நீங்க எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன, அதை எப்படி சமாளிச்சீங்க?
2: தொழில் ஆரம்பிக்கணும் சொந்த ஊர்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமே பாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, என்னென்ன நடக்குது, என்னென்ன பாதகங்கள் நம்ம சந்திக்க போறோம், அதை எப்படி கிளியர் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் முன்னக்கூட்டியே நாங்கள் யோசிச்சு வச்சிருந்தோம். ரெண்டே விஷயம் தான் எங்களுக்கு பாதகமா அமைஞ்சது. ஒன்னு டிரான்ஸ்போர்ட், ரெண்டாவது தொழிலாளிகள். திருப்பூர்ல வந்து இந்த தொழில் தெரிஞ்சவங்க அதிகமா இருப்பாங்க, பட் இங்க அப்படி இருப்பாங்க வலை வீசி தேடுற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும். அது நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நாங்க முன்கூட்டியே ஒரு திட்டமிட்டு தான் இதுக்குள்ள நாங்க வந்தோம். படிப்படியாக தான் அதை எங்களால் குறைக்க முடிஞ்சிச்சு. ஒரு 6 மாச காலங்கள் வந்து எங்களுக்கு அதுக்கு தேவைப்பட்டுச்சு. தொழிலாளிகளை கூட்டிட்டு வரல, தொழிலாளிகளை உருவாக்கணும். எங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னு பெண்கள் வருவாங்க, பட் அந்த மிஷினை பார்த்தோன்னா இது நானே புதுசா இருக்கு அப்படின்னுவாங்க. இதுவும் டெய்லரிங் மிஷின் தான்ப்பா அப்படின்னு அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுத்து ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரம், 1 மாசம் வந்து முதல்ல அவங்களுக்கு அந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்க கண்டினியூவாக ஒர்க் பண்ணுவாங்க. முதல்ல அந்த ஆர்வத்தை கொண்டு வந்தோம், படிப்படியா அவங்களா கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு சில பெண்கள் எங்க வேலை பாக்குறவங்க எனக்கே ஐடியா சொல்ற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு அதீத சந்தோஷம் தான். டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிருக்கும் போது ரொம்ப ஒரு பின்னடைவா இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கொள்முதல் அதிகப்படுத்தணும். கொள்முதல் கம்மியா எடுத்துட்டு வரும்போது டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன் அதிகமாகுது காசு. சோ கொள்முதல் 2 தடவை எடுக்கிறத ஒரே தடையா எடுக்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஒண்ணுதான், நமக்கு வந்து ஒரு 50% குறையுது அப்படிங்கறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி செக்டார் பண்ணிக்கிட்டோம்.
1: சமாளிச்சு இப்ப நல்லா ரன்
2: பண்றீங்க.
1: திருப்பூர்ல இருந்து மதுரைக்கு வந்துட்டீங்க. நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ணா பெண்களுடைய உள்ளாடை மட்டும் தயாரிக்கிறீங்க?
2: ஆமாங்க.
1: வேற ஏதாவது பொருள் தயாரிக்கிறீங்களா?
2: இல்லை சார்.
1: இந்த பொருளுக்கான ரா மெட்டீரியல் எங்க இருந்து வாங்குவீங்க? அந்த

0: ப்ராசஸிங்னா எப்படி சார் பண்ணுவீங்க
1: சார்? இது பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் எடுக்கணும் அப்படின்னா திருப்பூர் தான் சார். இதை வந்து ரெடிமேட் துணியாகவும் வச்சுருப்பாங்க, நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம தேவைக்கு வெட்டி அதை நம்ம தயார் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா துணியாகவே நம்மளே உருவாக்கிக்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், துணியாக வாங்கினா கொஞ்சம் லாபங்கள்லாம் நமக்கு கம்மியாகும். இதே வந்து நம்மளே அந்த துணியை தயாரிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் போகும்போது ஒரு 20% நமக்கு வந்து லாபம் அதிகமாகவும் கிடைக்கும், ஆனால் ஒரு 30% முதலீடும் அதிகமாகும். ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரமும் எடுக்கும், எடுத்தோடனே எதுவுமே பண்ணிட முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து ராஜபாளையத்தில் டைரெக்டாக ஒரு மில்லில் த்ரெட்டு வாங்கி திருப்பூரில் அதை துணியாக மாற்றுறோம். எங்களுக்கு தேவையான டயா அளவுக்கு பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு டயா இருக்குது, 16, 17, 20, 30, நமக்கு எது தேவையோ அதை அங்கே ரெடி பண்ணிக்கிறோம். நெட்டிங் மில்லில் முடிச்சுட்டு அங்கேருந்து திருப்பூர்லேயே சாயம் பூசுகிறோம். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நேரம் மதுரை தான். இங்கே வந்ததுக்கப்புறம் பேட்டர்ன் போட்டு நமக்கு என்ன சைஸ் தேவை, எத்தனை பீசஸ் அதில் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கோ.

0: ஒரு மேனுஃபேக்சரர் பண்ணா பலவிதமான பொருள் தயாரிப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். டெக்ஸ்டைல்னா நீங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் தயாரிக்கிறீங்க, ஏன் மற்ற பக்கம்லாம் நீங்க கால் பதிக்கலையா?
1: சார் ஆர்வம் இருக்கு, ஆனா எடுத்த உடனே அறிமுகம் இல்லாம அடுத்த இதுல நம்ம போயிடக்கூடாது. ஒரு இதுல நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிராண்டை வந்து மக்கள் மனசுல பதிய வைக்கணும். ஸ்டார்டிங்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போகும்போது கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்வாங்க, ஆனா இன்னைக்கு கடையில பார்த்தோம்னா நம்ம பிராண்ட் இருக்கும் போது அதை பார்க்கவே ஒரு சந்தோஷம் தான். இப்போ ஒரு 1 வருஷம் 1.5 வருஷமா நம்ம ஒரு சப்ளை கொடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, அடுத்து புதுசா நான் ஒன்னு எடுத்து நான் கொடுக்கும் போது அந்த சப்ளை நம்புவார். அவங்க பிராண்ட் ஏற்கனவே நம்மகிட்ட போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் ஓரளவுக்கு நண்பகத்தன்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற என்ன வரணும்னா, ஃபர்ஸ்ட் அவர் என் ப்ராடக்ட்டை வந்து 1 வருஷமாவது அவர் பயன்படுத்தணும். இப்போ நாங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்து 2 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் இன்னும் நாங்கள் அதுகளை கால் பதிக்கலை. என்ன அப்படின்னா, ஒன்று முதலீடு பிரச்சனை, ரெண்டாவது கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நல்லா ஸ்டாண்ட் ஆகிக்குவோம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
0: இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து முதலீடு, இப்போ முதலீடில் வந்து எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க?
1: கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ரா மெட்டீரியல்ஸு, மிஷின்ஸு, அப்புறம் குடவுன், இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 12 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம்.
0: இப்போ வந்து நம்மள்ட்ட எத்தனை பேர் தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கான சம்பளங்கள்லாம் எப்படி சார் கொடுக்குறீங்க?
1: இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பெண்கள் இன்டோர் கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 10 பெண்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி வீட்டிலேயே வச்சு அதை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மிஷினரி இல்லாமல், அதாவது சின்ன சின்ன வேலைகள் கை வேலைகள் இங்கே நம்ம கற்றுக் கொடுத்துருவோம், வீட்டில் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், அவங்களே முடிச்சுட்டு அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் தோராயமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க.
0: இந்த ஜாப் ஒர்க் சொல்லுவாங்க தானே,
1: அதே
0: ஒரு 10 பேர் நீங்கள் வந்து மெட்டீரியல் கொடுத்துருவீங்க,
1: கொடுத்துருவோம்,
0: அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க.
1: பட் வந்து அவங்க மிஷின் போட்டு ரெடி பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு கை ஒர்க்கு, இப்போ ஒரு நூல் கோர்க்கறது, ஒரு பிசர் வெட்டுறது, இந்த மாதிரி ஒர்க்கை வீட்டில் வச்சு லேடிஸ் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருப்பாங்க, அந்த நேரங்களில் அந்த ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 200-250 வரையும் சம்பாதிக்கிறாங்க. டிவி பார்த்துக்கிட்டே கூட அந்த வேலையை பார்த்துருவாங்க. அது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை கிடையாதுங்கிறனால. ஸோ அதனால வெளியே ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 10 பீப்பிள்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டோரில் கம்பெனிக்குள்ளே ஒரு 20 பேர் வேலை பார்த்துட்டு
0: இருக்காங்க. 20 பேருக்குள்ள சம்பளங்கள் எப்படி, தினக்கூலியா வாரக்கூலியா?
1: இல்லை சார், நம்ம வந்து 1 மாசத்துக்கு 2 தடவை சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கணக்கு முடிச்சு 16ஆம் தேதி ஈவினிங் ஒரு சம்பளம் கொடுத்துருவோம். 16ல இருந்து 31 வரைக்கும் கணக்கு முடிச்சு 1ஆம் தேதி ஈவினிங் ஒரு சேலரி போட்டுருவோம். எல்லாமே வங்கி மூலமாக தான் கொடுத்துட்டு
0: இருக்கோம். பேங்க் அக்கௌண்ட்லேயே கொடுத்துருக்கீங்க.
1: என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, கையில கொடுக்கும் போது 1 நாள் 2 நாள் செலவழிச்சிடறாங்க பெண்கள். பட் நம்மகிட்ட வந்து எதுவும் கேட்க போறது இல்லை. ஆனா அதை பேங்க்ல கொடுக்கும் போது அது ஒரு சேமிப்பா இருக்கும் போது திடீர்னு பார்க்கும்போது 2000 ரூபா இருக்கா, அந்த பெண்களுக்கு வந்து ஒரு 2000 ரூபா சேர்ந்துருச்சா, சின்ன ஒரு 1000 ரூபா சேரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா. சேலரி அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்து அக்கௌண்ட்லயே கொடுத்துட்டு இருக்கோம்.
0: சார் கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அதாவது உங்க தொழிலாளர்கள் உங்கள்ட்ட கீழே வேலை பார்க்கறவங்க மேல இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க. கையில நேரில் பணத்தை கொடுத்தோம்னா செலவழிச்சிருவாங்க, ஒரு அக்கௌண்ட்ல போட்டு வைப்போம். சார் இப்ப எந்த ஒரு பிசினஸ் அப்படின்னாலுமே சீசனல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பிசினஸ், அதாவது பெண்களுக்கான உள்ளாடை தரக்கூடிய இந்த பிசினஸ் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க, இதுக்கான சீசனல் டைம் இருக்கா? இப்ப எப்படி பிசினஸ் எல்லாம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு சார்? இப்ப ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு
1: சார்? நம்மளுடைய உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் சீசன்ங்கிறது மேட்டரே கிடையாது சார். இது வந்து என்னைக்குமே வந்து ஒரு தேவை இருக்கக்கூடியதுதான். பண்டிகை நாட்கள்ல அதிகமா போகும்,

0: மற்ற நாட்கள்ல ஒரு 70% போறது, பண்டிகை நாட்கள்ல வந்து ஒரு 95% வரைக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் மூவ் ஆகும்.
1: எந்த ஒரு தொழில்னாலும் ஏற்ற இறக்கங்கள் சில பிரச்சனைகள்லாம் இருக்குமே. இப்ப நீங்க திருப்பூர்ல இருந்து மதுரையில வந்து ஒரு மேனுபேக்சரிங் யூனிட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்க, இப்ப நீங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னன்னாங்க சார் மதுரையில?
0: பெரிய அளவுல ஒன்றும் சவால் இல்லை. சவால்னு சந்திக்கணும்னா மதுரையிலன்னு சொல்ல முடியாது, எங்களுடைய சேல்ஸ்ல தான் சவாலா இருக்கும், மார்க்கெட்டிங்ல சவாலா இருக்கும். காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, விலை குறைச்சி கொடுப்பாங்க, நம்மளோட அவங்க கம்மியா கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆகும். கம்மியா கொடுக்காமயே ரீட்டைலர்ஸ் வந்து அவங்க கம்மியா கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம கிரெடிட் பேஸ் ஒரு பிரச்சனை வரும். ஒரு 90 நாள் நம்ம வந்து நேரம் கொடுக்குறோம்னா அது 90 நாள் கடந்தும் போகும், 90 நாளைக்குள்ளேயும் நமக்கு கிரெடிட் ஆகும். அது நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. இன்னொன்று நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்டைலை பொறுத்தது. ஒரு ரீட்டைல் பீப்புள் வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு மேலே நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஒரு 5% தான் அவர் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே அவருக்கு நம்ம கொடுக்க முடியாது, அவ்வளோதான் லிமிட். அதை நம்ம தாண்டோம் அப்படின்னா அந்த பணமும் வரக்கு ரேட்டாகும், அந்த ஒரு ரீட்டைலே நம்ம இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஸோ அதிகமாக ஆசைப்படலைன்னா நிதானமாக நம்ம போயிட்டு இருந்தோம்னா தொழில் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்.
1: மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு ஞாபகம் வருது, குறிப்பாக ஆன்லைன் மார்க்கெட்டிங் சமூக ஊடகங்கள் மூலமா நிறைய மார்க்கெட்டிங் பண்றாங்க, அது மாதிரி நீங்க ஏதாவது பண்றீங்களா
0: சார்? சமூக ஊடகங்கள் வந்து இப்ப நிறைய விஷயங்களுக்கு கை கொடுக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. சேல்ஸுக்கு கை கொடுக்கும், ஆனா அதோடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது.
1: நீங்க அது மாதிரி ஏதாவது பண்றீங்களா சமூக ஊடகங்கள் வாயிலாக வந்து நீங்க மார்க்கெட்டிங் ஏதாவது பண்றீங்களா?
0: பண்றோம். அவங்க கேட்கும் போது அவங்களுடைய அட்ரஸ் வாங்கிட்டு அவங்களுடைய டோருக்கு நேரா போயிடும். அந்த இடத்துல வந்து அவங்களுடைய டெக்ஸ்டைல் இருக்கா, ரன் பண்றாங்களா, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலா ஆராய்ஞ்சிட்டு இவங்களுக்கு நம்ம கொடுக்கலாமா வேணாமாங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்குறோம். ஆன்லைன்ல வந்து வர பீப்புளுக்கு வந்து ஓன்லி கேஷ் ஆன் டெலிவரி தான், பெயிட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம குட்ஸை அனுப்புறது.
1: ஒரு தொழில் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அந்த வகையில நீ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது பேங்க் அணுகுன அனுபவம் உண்டா, லோன் அப்ளை பண்ணிருக்கீங்களா?
0: இது வரைக்கும் நாங்க அந்த இதுக்கு போகல, பட் அரசாங்கம் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க.
1: என்னென்ன சார் கொடுத்துருக்காங்க நீங்களே சொல்லுங்க.
0: மாவட்ட தொழில் மையத்துக்கு போனா ரொம்ப நல்லாவே பாடம் எடுக்கிறாங்க. வித்தின் ஒரு 30 டேஸ்ல உங்களுடைய பேப்பர்ஸ் கரெக்டா இருக்கா, நீங்க நேர்மையா சப்மிட் பண்ணிருக்கீங்களா, உண்மையா இருக்கீங்களா, இமிடியேட்டா கிடைக்கும். எப்பவுமே ஒரு லோன் அப்ளை பண்றோம்னா நம்மளுடைய தொழில் கூடம் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேங்க்ல முதல்ல அப்ரோச் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் வந்து உடனே வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க, பக்கத்துல தானே இருக்கு, நாளை பண்ணி நம்ம வந்து ரெக்கவர் சீக்கிரமா பண்ணிக்கலாம் அப்படின்னு. அங்க போய் அவங்ககிட்ட எனக்கு இவ்வளவு தூரம் லோன் தேவைப்படுதுன்னு சொல்லி உங்களுடைய இதை சப்மிட் பண்ணினா அவங்க ஓகே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட தொழில் மையத்துக்கு போய் உங்களை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொட்டேஷனு அவங்க சொல்ற வழிமுறைகள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 10 நாள் கிளாஸ் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ்ல எக்ஸாம் வைப்பாங்க, அதை முடிச்சீங்கன்னா சர்டிபிகேட் வரும். சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் லோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நீங்க எந்த கம்பெனிலேருந்து கொட்டேஷன் வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த கம்பெனிக்கு அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இதுல நேர்மையா இருந்தா மட்டும்தான் இதுல எல்லாத்துலயுமே ஜெயிச்சு வர முடியும். இதுலயும் வந்து 75% கவர்மெண்ட் கொடுக்குது, 25% நம்ம முன்பணமா செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி வச்சிருக்கணும்.
2: நேயர்களே, இதுவரை நமது அச்சாணி நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பிரத்யோக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை எதிர்வரும் திங்கள் அன்று நமது அச்சாணி நிகழ்ச்சியில் 8:30 கேட்டு மகிழலாம். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன். நன்றி நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேர்களை தொடர்ந்து வானொலிக்கு தொண்ணூறு சிறப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்களை சந்திக்கிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே,
2: வானொலிக்கு
1: 90
2: நிகழ்ச்சியில்
1: முத்துநாராயணன் ஐயா அவர்களை சந்திக்க போறோம். ஐயா வந்து 91 வயது உள்ளவர், நமது வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கக்கூடியவர். ரொம்ப சின்ன வயதுலேருந்தே வானொலி கேட்டுட்டு இருக்கிறாரு. அவரு கேட்கறது மட்டும் இல்லை, அதில் ஏதேனும் சிறிய பிழைகள் வந்தாலும் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்வாங்க. இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் வன்மையாக இல்லை கடுமையாக கூட இருக்காது. அது நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு இன்சொல்லாக அந்த பிழைகளை திருத்தி சொல்லக்கூடியவர். இவங்க நிறைய தலைவர்களோட கேட்டாவே ஆச்சரியப்படுவீங்க. பெரியார் ஈவேரா அவர்கள், முன்னாள் மாநில முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், இவங்க கூடலாம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தவர் நமது முத்துநாராயணன் ஐயா. அவர் நமது வானொலிக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கக்கூடியவர், ஒரு நண்பராக இருக்கக்கூடியவர். 91 வயதானாலும் சற்று மனம் தளராமல் நான் நிலையத்திற்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிறாரு. எப்பயுமே பெரியவங்க பெரியவங்க தான், எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அவங்க வந்து அதற்காக வந்து ஒரு ஹோம்ஒர்க் செய்வாங்க. அது மாதிரி நிறைய அவங்க வந்து வானொலி தொடர்பான செய்திகளை குறித்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. என்னையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு எப்போ வாய்ப்பு கொடுப்ப பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி என்ன பாக்குறாங்க. ஐயா வருக, வணக்கங்க ஐயா.
3: வணக்கம்,
1: ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிலையத்திற்கு வந்ததற்கு.
3: உங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: சரிங்க ஐயா, வானொலி பத்தி நிறைய செய்திகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அந்த செய்திகளை எல்லாம் எங்களுக்கு முதல்ல சொல்லுங்க, அதை தெரிஞ்சுக்கிறோம்.
3: வானொலி நிலைய அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1927 ஆண்டு பம்பாயில் வானொலி நிலையம் அமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இந்தியாவை ஆண்டு வந்த வைஸ்ராய் எட்வர்ட் இர்வின் என்பர்தான் திறந்து வைத்தார். சுதந்திரத்திற்கு முன்னால் இந்தியாவில் 6 நிலையங்கள் இருந்தன. அதில் ஒன்று திருச்சி என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடும் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1939 ஆண்டு அதை துவங்கி வைத்தவர் அன்றைய பிரிமியர். பிரிமியர் என்றால் தமிழ்நாடு, கேரளாவில் ஒரு பகுதி, கர்நாடகத்தில் ஒரு பகுதி, ஆந்திராவில் முழு பகுதி, கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் முழிய தொடர்ந்ததுதான் மெட்ராஸ் பிரசிடென்சி. அதனுடைய பிரிமியராக இருந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் 1939 ஆண்டு திறந்து வைத்தார். மகாத்மா காந்தி அவர்கள் 1947 அன்றுதான் பம்பாயில் முதல்முதலாக வானொலி மூலம் நேயர்களுக்கு பேசுகிறார். அதற்கு முன்னால் 39 ஆண்டு பேசிய பெருமை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிக்கு உண்டு. இந்த வானொலி நிலையம் துவங்கிய நாளில் அரியலூர் அங்கப்ப பிள்ளை அவர்கள் நாதஸ்வர நிகழ்ச்சியும் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் அவர்களின் கர்நாடக இசையும் ஒலித்தன. இந்த திருச்சி வானொலி நிலையத்திற்கு 50 கிலோவாட்டாக இருந்த சக்தியை 100 கிலோவாட்டாக செய்து கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பொதுவாக வேளாண்மை, மீன் வளர்த்தல், கோழி வளர்த்தல், ஆடு வளர்த்தல், மாடு வளர்த்தல் போன்றவற்றை பிரதி தினமும் மக்களோடு தொடர்பு வைத்து என்ன செய்யணும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பிராணிகளுக்கு பிணி ஏற்பட்டுவிட்டால் எங்கு சென்று மருத்துவ பெற முடியும் என்ற விவரங்களையும் அடிக்கடி கூறி மக்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதான் வானொலி நிலையம். ஆடுதுறை 27 என்ற நெல் வகையை அரசாங்கம் அன்று அறிவித்தது. அதை விளம்பரப்படுத்தி மிகவும் பிரபலமாக்கிய தொண்டு இந்த வானொலி நிலையத்திற்கு உண்டு. அப்பொழுது டெல்டா மாவட்டக்காரர்கள் ஆடுதுறை 27 என்று சொல்வதற்கு பதிலாக ரேடியோ நெல் என்றே சொல்லுவார்களாம். நேயர்கள் விருப்பத்திற்கு அக்கால பிரபல பாடல்களையும் இக்கால பிரபல பாடல்களையும் ஒளிபரப்பி மக்களை மகிழ்வித்து வருகிறது. குடிநீர் விநியோகம், மின்சார விநியோகம், ஏதாவது அதில் தட்டுப்பாடு இருந்தால் அதை முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவித்து நம்மளை உஜார்படுத்தி விடுவார்கள். நாடாளுமன்றத்தில் நிகழும் நிகழ்வுகள், எல்லா மாகாண அசம்பிளியில் நடக்கும் நிகழ்வுகளை சில மணி நேரத்திற்குள்ளாகவே நமக்கு விவரங்களை கூறி வருகிறது ஆல் இண்டியா ரேடியோ. பேப்பரில் படிப்பதற்கு அடுத்த நாள்தான் முடியும் அல்லது மாலை

ஏழு மணிக்கு மேல்தான் தெரியும். ஆனால் சில மணி துடிகளிலேயே விவரமாக ஆல் இண்டியா ரேடியோ ஒளிபரப்பு செய்து விடுவார்கள். கொரோனா காலத்தில் இவர்கள் ஆற்றிய தொண்டிற்கு அளவே கிடையாது. எப்படி என்றால், கொரோனா மிகவும் கொடிய நோய், ஆனால் பயப்பட தேவையில்லை, ஆனாலும் எச்சரிக்கை தேவை. வந்து மக்களை குழப்பி கொண்டிருந்த நேரத்தில் வானொலியில் பிரபல வல்லுநர்களையும் மருத்துவர்களையும் அழைத்து வந்து அதை எப்படி தடுத்து நிறுத்துவது, குழந்தைகளுக்கு வராமல் எப்படி செய்வது போன்ற நல்ல அறிவுரைகளை பிரதி தினம் பலமுறை சொல்லி மக்களுக்கு மிக்க உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிலவேம்பு கஷாயத்தை எப்படி தயார் செய்வது, எப்படி குடிப்பது, எத்தனை முறை குடிப்பது என்பதை கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாமல் பிரதி தினம் பல முறை கூறி மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டு பண்ணார்கள். அந்த வகையில் மனித இனம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு மிகவும் கடமைப்பட்டு உள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புயல், சுனாமி, கடல் கொந்தளிப்பு போன்றவைகள் ஏற்பட்டால் அதை முன்கூட்டியே தெரிவித்து கடல்வாழ் மக்களுக்கும் மீனவ தொழிலாளர்களுக்கும் உப்பு தயாரிக்கும் தொழிலாளர்களுக்கும் உறுதுணையாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலியில் உரையாற்றுவதற்காக மிம்கே தியாகராஜ பாகவதர் காரிலே புறப்பட்டார். வழியில் பாலக்கரை ரயில்வே கேட்டு மூடப்பட்டு விட்டது. குறிப்பிட்ட நேரத்தில் நிலையத்திற்கு வர முடியாது என்று கருதி சைக்கிள் ஒன்றை பிடித்து கொண்டு வானொலி நிலையத்திற்கு வந்தார் என்பது உங்களுக்கு தெரியாத உண்மை. 1952 முதல் இன்று வரையிலும், அதாவது 74 ஆண்டுகளாக தொடர்ந்து வானொலியை கேட்டுக்கொண்டு வருகிறேன். வெளியூருக்கு சென்றாலும் கையோடு எடுத்து செல்வேன். திருச்சியிலிருந்து தெற்க போனால் 45 மைல், வடக்க போனால் ஒரு 45 மைல், கிழக்கு போனாலும் மேற்கே போனாலும் 40-45 மைல் அது வரைக்கும் வானொலி கேட்கும். அதற்கு மேல் அமைதியாக உட்கார்ந்திருந்து அடுத்த நிலையம் எப்பொழுது வருமே என்று கருதி அந்த இடத்தில் மறுபடியும் போட்டு பார்ப்பேன். இப்படியே ஒன்று நிகழ்வு ஒன்று கூறுகிறேன். நான் ரிஷிகேஷில் புனித கங்கையை கடப்பதற்கு லக்ஷ்மண் ஜோலா என்று சொல்லுவார்கள் மூங்கில் பாலம், அதில் சுமார் 400-450 அடி நீளம் இருக்கும். அதில் நடந்தே தான் செல்ல வேண்டும். நூற்றுக்கணக்கானவர் நடந்து செல்லுவார்கள். இரண்டு பக்கமும் யாசகர்கள் யாசித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு யாசகர் ஒரு வானொலி பெட்டியை வைத்திருந்தார். அவர் பக்கத்திலே போய் அமர்ந்து, ஐயா 9 மணிக்கு ஆங்கில செய்தி வேணும், நீங்க போட முடியுமான்னு ஹிந்தியில கேட்டேன். அதற்கு அவர், ஒய் நாட், யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு என்றார். நான் அப்படியே மலைச்சு போயிட்டேன். அதே மாதிரி அந்த 9 மணிக்கு திருப்பி கொடுத்தாரு. அதை நான் கேட்டுக்கிட்டு அங்கிருந்து அவர் கையில் ஒரு 10 ரூபா கொடுத்தேன், வாங்க மறுத்து விட்டார். அந்த அளவனுக்கு வானொலியில் எனக்கு ஈடுபாடு இருக்கிறது. அத்தோடு நியூஸை சொல்லும்போது 6:30 நியூஸ், 7:30 நியூஸ், 8:30 நியூஸ் என்று வானொலியில் சொல்லுவார்கள். நான் உடனே சென்னைக்கும் திருச்சிக்கும் டெல்லி அஃபீஷியல்ஸுக்கும் சுமார் 3 மாதம் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததே கால் அரை முக்கால் என்று சொல்லக்கூடாது, 6:30, 7:15, 7:30 என்று சொல்ல வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். அதை இன்று வரையிலும் ஃபாலோ செய்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுதும் ஏதாவது சிறு பிழை எனக்கு தெரிந்தாலும் உடனடியாக ஃபோன் செய்து, ஐயா அடுத்து வாசிக்கும் போது இதை தவிர்த்து விடுங்கள் என்று பணிவோடு கூறிக்கொள்ளுவேன். எனது பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், உடல் உறுப்பு தானம், இரத்த தானம், இது சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து வந்து பேச வேண்டும். மது பழக்கத்தை குறைப்பது எப்படி என்பதை பற்றியும், போதை இல்லாமல் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், வாகன விபத்துகளை தவிர்ப்பதை பற்றியும், அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரி வகைகளை, அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், டிரைனேஜ் டேக்ஸ் என்பதையும், 2-வீலர் 4-வீலர் எடுக்கும் பொழுது பல வருஷத்திற்கு ரோடு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் போட்டு விடுகிறார்கள், அது அனைத்துமே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான். பர்சனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டுக்கு 1 ஆண்டு 2 ஆண்டு போட்டு அனுப்பி விடுகிறார்கள். பர்சனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் பிரதி வருடம் போட்டாக வேண்டும். இதையெல்லாம் நல்ல வல்லுநர்களை அழைத்து வந்து பேச வைத்து மக்களுக்கு விவரம் சொல்லுவது நன்றாக இருக்கும் என்று

0: கருதுகின்றேன்.
1: முக்கியமாக நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. என்னுடைய பார்வைக்கும் அந்த கடிதங்கள்லாம் வந்திருக்கு. அந்த அறிவிப்பு, காலை 6:30 மணிக்கு செய்திகள் அப்படின்னு சொல்லுவோம், 7:30 செய்தி அறிக்கை தொடரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போல்லாம் நீங்கள் உடனே தொடர்பு கொள்வீங்க, நிறைய கடிதங்கள் எழுதுவீங்க. இது வந்து ஒரு கொச்சையான ஒரு தமிழாக இருக்குது. இதை வந்து நல்ல வார்த்தையாக சொல்லலாமே, 6:45, 7:15 அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமே.
0: சென்னையில் சஞ்சீவின்னு நினைக்கிறேன்,
1: பாலசஞ்சீவி என்று ஒரு அலுவலர் இருந்தார்.
0: அவருக்கு வந்து இங்கே ஏழே காலும்பாங்க. அடுத்த நிமிஷம் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் வணக்கம், இந்த பாருங்க திருச்சியிலேருந்து 7:30 பேம்பேன். அவர் உடனே அடுத்த நிமிஷம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மாத்துங்கம்பாங்க. இவங்க எப்படி சார் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களான்னு கேட்பாங்களாம். எனக்கு ஒரு ஆளை வச்சிருக்கேன்ல, அவர் கரெக்டா எனக்கு சொல்லிடுவாரு
1: சொல்லிடுவார்.
0: அதை சொன்னேனுங்க.
1: அதாவது வானொலி வந்து 90 ஆண்டுகளாக ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இன்றளவும் அது வந்து தன்னை மாற்றி கொண்டு வருகிறது. அந்த மாற்றத்திற்கு பேருதவியாக இருப்பது உங்களை போன்ற நேயர்கள்னு சொல்லலாம். இப்பயும் கூட நீங்க வந்து ஒரு கடைசியா ஒரு வேண்டுகோள் வைத்தீர்கள், அதாவது உறுப்பு தானம் பத்தி நம்ம நிகழ்ச்சி பண்ணணும், போதை தடுப்பு பத்தி நம்ம நிகழ்ச்சி பண்ணணும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற வகையில உங்களுடைய ஆலோசனைகள் இருந்தது. நிச்சயமாக இந்த ஆலோசனைகளை வானொலி உள்வாங்கிக் கொள்ளும். அதில் முக்கியமாக இன்னொரு செய்தியும் சொன்னீங்க, அதாவது வந்து இந்த தனிநபர் இன்சூரன்ஸ், அதில் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பண்ணாத இருக்கிறது. நிறைய பேர் வந்து அந்த காப்பீடை வந்து தொடர்ந்து புதுப்பிக்கிறதே கிடையாது, அதை அப்படியே மறந்துடுறாங்க. அதெல்லாம் செய்யுங்க, இது வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 74 ஆண்டுகள் வானொலி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சின்ன வயதில் வானொலி கேட்கும்போது உங்கள் வீட்டில் எப்போ வானொலி 1952 வாங்கினாங்களா, எந்த ஊர் உங்கள் ஊர், அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: திருச்சி ஜில்லாவில் மேட்டுப்பாளையம், இங்கிருந்து 45 மைல். எங்கள் வீட்டில் மர்ஃபி ரேடியோ இருந்தது, 250 ரூபாங்க. 9 இன்ச்சு உயரம் இருக்கும், 15 இன்ச்சு அகலம் இருக்கும். அந்த ரேடியோவில் கரெக்டாக அந்த நியூஸை கேட்கறதுக்கு அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து உட்காந்துருவாங்க.
1: உங்கள் வீட்டில்?
0: ஆமாம், உட்காந்து கேட்பாங்க. அது கீழே எர்த்து போகிறதுக்கு ஒரு டம்ளர் ஒன்று வச்சு அதில் தண்ணி இருக்கும், அந்த எர்த்து அதுக்குள்ளே விட்டுருவாங்க எர்த்து போகிறதுக்காக.
1: ஏதோ ஒரு செய்தியை கூட நீங்கள் கேட்டுட்டு போய் மற்றவர்கள்ட்ட சொன்னதாக அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்கயா, அதை கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்லுங்களேன்.
0: பஞ்சாயத்து போர்டில் எங்கள் அப்பா தான் பிரசிடென்ட்டுங்க. பஞ்சாயத்து போர்டில் 10க்கு 10 ஒரு ரூம் ஒன்று கட்டி அதில் ரேடியோவை வச்சு வெளியில் கேட்குற மாதிரி வைப்பாங்க. அங்கே வந்து தரையில் ஒரு 50-100 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் பஞ்சாயத்து போர்டு கிளார்க் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆன் பண்ணுவாருங்க, ஒளிபரப்பாகும். கிட்டத்தட்ட 100 அடிக்கு அந்த பக்கம் உட்காந்துருந்தா கூட காதில் கேட்கும். அப்போ 6:30 நியூஸ் கேட்கறதுக்காக உட்கார்ந்து இருக்கும்போது மத்தியில் ஒரு சோகமான ஒரு பாட்டு ஒன்று வச்சுட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் தேசப்பிதா மகாத்மா காந்தி சுட்டு வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு இருந்தது. அப்படின்னு ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து எங்கள் கடை 1/2 கிலோமீட்டர் இருக்கும், ஓடி வந்து மகாத்மா காந்தியை சுட்டுட்டாங்க, மகாத்மா காந்தியை சுட்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே நான் வந்தேனுங்க. எனக்கு அப்போ வயசு 14 வயசு. எல்லாரும் அப்போ அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்போவும் எனக்கு அது ஞாபகம் வருதுங்க.
2: ஒரு வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான்.
1: பொறியியல் துறையிலும் ஒரு ஈடுபாடு உங்களுக்கு இருந்தது. ஏதோ ஒரு வாகனத்தில் வந்து ஒரு மாற்றம் செய்து அதை வந்து பிரதம மந்திரி அளவில் கொண்டு போய் அதை பத்தி சொல்லிட்டுலாம் வந்ததாக ஒரு நிகழ்வு எங்ககிட்ட சொல்லுவீங்க நீங்க. அந்த மாதிரி வித்தியாசமாக சிந்திக்கிறதுக்கும் வானொலி கேட்பதற்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருந்ததான்றதையும் சொல்லுங்களேன்.
0: அதாவது வானொலியில் மிக பிரசித்தி பெற்றவர்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க, சரி நம்மளையும் பேச வைக்கணும், ஒரு நாளைக்கு நல்லா இருக்கணும், அதானே ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அப்போது நம்ம கார் இன்ஜின் ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒர்க் ஷாப்புக்கு போவாங்க. அப்போது பிரேக் ட்ரம் லேத்து, ரீபோரிங் மிஷின், வால்வு ரீஃபேசர், லைன் போரிங் மிஷின், இந்த 4 மிஷின் இருந்தால் தான் இந்த வாகனங்களை ரிப்பேர் பண்ண முடியும். இந்த 4மே அமெரிக்கா, ஜெர்மன், இங்கிலாந்துலேருந்து தான் வரும். கும்பகோணம் எஸ்ஆர்விஎஸ்ஸில் வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் எங்கள் கூட கூட்டாளியாக வந்தார். எங்கே இதையெல்லாம் நம்ம வந்து செய்ய முடியாத என்ன, காசு இருந்தால் செய்யலாம்னாரு. என்ன சார் ஆயிடும் காசுன்னு, எப்படி ஒரு 30-40 ஆயிரம் வேணும் அப்படின்னாரு. நம்ம ஒரு ஆளால் முடியாது.
1: எந்த ஆண்டுங்க அது?
0: 1967.
1: அப்போ 30,000 ரூபான்றது ஒரு பெரிய பணம்.
0: ஆமாங்க, நாங்கள் வந்து மெட்ராஸுக்கு போய் அங்கே எக்ஸிபிஷன்லாம் நடந்துக்கோம், தொழிற்கூடங்கள்லாம் இருக்கு கிண்டியில், அங்கெல்லாம் போய் இந்த மிஷின்

0: எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நான் அவர் ரெண்டு பேருமே போய் இந்த மிஷனை நம்ம வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவிலிருந்து வரவழைச்சோம் ஒரு மிஷன். இங்கே ரீபோரிங் மிஷின், அந்த மிஷினுடைய வேல்யூ 4000 தானுங்க. அதே அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு மோல்டு பண்ணி நாங்க தனியா தயார் பண்ணோம்.
1: அதே மாதிரி நீங்க தயாரிக்கிறீங்க?
0: அதே மாதிரி
1: நம்ம நாட்டிலே தயாரிக்கிறீங்க?
0: அதே மாதிரி இருந்தா பேட்டன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம மாட்டிப்போம். எனக்கு தொழில் நுணுக்கம் இருந்ததுனால இதை கொஞ்சம் மாத்தி நம்ம செய்யணும். அவன் லெப்ட்ல வச்சிருந்தா நம்ம ரைட்ல பண்ணணும், அவன் டாப்ல வச்சிருந்தா அடியில வைக்கணும் அப்படின்னு நினைச்சு சில சீர்திருத்தங்களை எல்லாம் நாம் சொல்லி சுமார் 2 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு அதை செய்துட்டோம். அப்போ ஒரு கார்பெண்டர், அவர் வந்து வயசு இப்பொழுது 70 வயசாவது இருக்கும், அவர் இந்த கீர் எல்லாம் செய்வதற்கு ஹெலிக்கல் கீர் ரொம்பாங்க, ஹெலிக்கல் கீர்னு சொன்னா எஸ் மாதிரி இருக்கும், இதை வந்து கணக்கு போட்டு 1 இன்ச்சுக்கு எத்தனை பல்லு வெட்டுறது அப்படின்னு அவரை கண்ணை மூடிக்கிட்டு 10 வையும்பாரு போட்டால் சரியாக வராது, சரி 7 வையும்பாரு 8 வையும்பாரு இப்படியே 3-4 நாள் வச்சு அப்புறம் கரெக்டாக சொல்லி நாங்கள் அந்த மிஷினை செஞ்சிட்டோம். அவருக்கு கேன்சர் உண்டு, அவரு இருமும் போதெல்லாம் டீ சாப்பிட்டுட்டு இந்த இதை நல்லா செஞ்சு கொடுத்தாரு. ராத்திரி 10 மணிக்கு ஓட்டி விட்டு பார்த்துட்டோம், எங்களுக்கு ஒரே சந்தோஷம். 10 மணிக்கு மேலே பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒருத்தர் வண்டியில் எடுத்துட்டு வந்து சக்கரபொங்கல் புளியோதரை
1: நங்கவரம் ஸ்டோர் போற வழியில,
0: ஆமா அந்த இடத்துல விற்பாரு, அங்க உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவரை கொண்டு போய் அவர் வீட்டுல பாலக்கரையில விட்டுட்டு நாங்க வந்துட்டோம். காலையில 6:30 ஒருத்தன் வந்து கதவை தட்டுனான், என்னடான்னு கேட்ட, அவர் இறந்துட்டாருன்னா.
1: இந்த வேலையை முடிச்சுட்டு இறந்து
0: கொடுத்துட்டு இன்னைக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமை.
1: ஆனா அந்த இயந்திரம் வந்து செயல்பாட்டுல வரும்போது சில பிரச்சனைகள் வந்தது, அது டெல்லியில எல்லாம் போய் பாத்தீங்கல்ல.
0: இத வந்து நாங்க விக்கணும், இங்க நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தின்னு எம்பி இருந்தாரு, மதியழகன் என்னுடைய 6 இயர் நண்பர், அவர் வந்து நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி டெல்லிக்கு கூட்டிட்டு போனாரு. அப்போ மொரார்ஜி தேசாய் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், அவர்கிட்ட நேராக கூட்டிகிட்டு போய் என்ன பேச வச்சாரு. அவர் வந்து உடனே பெல் அடித்து ஒருத்தரை கூப்பிட்டு எஸ்என் அகர்வால்னு இருக்காரு, இவர் இந்த செக்ரட்டரி கிட்ட கூட்டிகிட்டு போனார். எஸ்என் அகர்வால் கிட்ட அன்னைக்கு போனோம், இந்த மிஷினை இது வரைக்கும் இம்போர்ட் படுத்துறீங்க, நான் இந்த மிஷினை தயார் பண்ணிட்டோம், தமிழ்நாட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கெல்லாம் இதை விற்றுருக்கோம், டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கும் விற்றுருக்குறோம், இந்த மிஷினை நான் கண்டுபிடிச்சதுனால நீங்கள் இம்போர்டேஷன்ஸை பேன் பண்ணணும்னார். எனக்கு அப்போ வயசு வந்து 30-32 வயசு.
1: அந்த இறக்குமதி அந்நிய செலாவணி குறைவதற்காக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கீங்க.
0: அவர் சிரிச்சுக்கிட்ட, ஹவு மெனி பீசஸ் யூ கேன் மேனுஃபேக்சர் இன் ஏ மந்த் அப்படின்னாரு. நான் உடனே 10-15 பீசஸ்ன்னு, அவரே வில் இட் பி சஃபிஷியன்ட் ஃபார் ஹோல் ஆஃப் இந்தியா, நோ யூ ட்ரை டு மேனுஃபேக்சர் மோர் தென் 200 மிஷின்ஸ் then you please come here, I will put import ban order for import. அப்படி என்னாரு, அந்த நிலைமையில நான் வந்தேன். நான்
1: வந்து வானொலி நேயராக இந்த அளவுக்கு நீங்க இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு இயந்திரத்தை நீங்க கண்டுபிடிச்சு அதை வந்து நீங்க நல்லா செஞ்சு இந்தியா முழுக்க விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க.
0: அது பஞ்சாப்லயே வித்திருக்கேன், பஞ்சாப்ல அம்பாலா ரம்பாலா ஜலந்தர் அமிர்தசரஸ் டேராடூன் வரைக்கும் போய் வித்துட்டு வந்திருக்கேன். இந்த பஞ்சாப்காரங்க சொல்லுவாங்க, நாங்கள் தான் மிஷினை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விற்போம், நீ தான் மொதல் ஆள் அங்கே கொண்டு விற்று விற்கிற அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அதில் ஒரு ஈடுபாடோடு செய்யும். என்னுடைய கூட்டாளிகளும் நமக்கு நல்ல உறுதுணையாக
1: நிறைய தொழில் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, ஒரு வழக்கறிஞராகவும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டவர்கள், அவங்க வந்து செலவு பண்ண முடியாதவங்க, சமுதாயத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க திருச்சியில் வந்து ஒரு பெரிய திரையரங்கு ஒன்று வச்சுருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து சமையல் எரிவாயு விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வச்சிருந்தீங்க. இவ்வளவுலாம் வச்சிருந்தாலும் எப்பயுமே வானொலி உங்க கூடவே அதையும் வச்சிருந்தீங்க.
0: ஆமா,
1: அது ரொம்ப முக்கியம்,
0: கையிலேயே வச்சிருப்பேனுங்க.
1: இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று ஒளிபரப்பாவது. அது முடிந்த உடனே மனதின் குரல் தமிழாக்கம் நமது சென்னை வானொலியின் உதவி இயக்குனர் சுதர்சன் அவர்கள் வந்து அதை தமிழாக்கம் செய்வாரு. அதனுடைய ஒரு பெரிய ஒரு ரசிகர் நீங்க, அதை கேட்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு பத்தி எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன்.
0: அந்த சுதர்சன் எனதருமை நாட்டு மக்களே அப்படின்னு ஒரு டோன் அடிப்பாரு பாருங்க, அது வந்து பிரைம் மினிஸ்டர் பேசுற மாதிரியே இருக்கும். அடுத்த நிமிஷம் அவருக்கு போன் பண்ணி, சார் உங்க அப்பா அம்மாவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லுங்க, நல்ல ஆரோக்கிய

முக்கியமான குழந்தையை பெற்றுக் கொடுத்திருக்கார் நாட்டுக்கே. உங்களுடைய குரல் வளம் நல்ல விதமாக இருக்க நான் பிரார்த்திக்கிறேன் என்று அடிக்கடி அவருக்கு நான் பாராட்டுவேன். இப்போ கூட அவரை டெல்லியிலிருந்து பிரைம் மினிஸ்டர் வரவழைச்சு நான் பேசுறது தமிழாக்கம் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க சொல்றது எனக்கு ஹிந்தியில் சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு கூப்பிட்டுருக்காரு. அதாவது ஒரு அடி ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேரும் கையை குலுக்கியிருக்கிற ஃபோட்டோவை எனக்கு அனுப்பியிருந்தாரு. ஆனந்தமாக இருந்ததுங்க. பொது சேவைன்னு சொன்னாங்க, விழி இழந்தோருக்கு நிறைய செய்திருக்கிறேனுங்க. எப்படின்னா விழி இழந்தோருக்கு ஆர்பிட் இருக்கு இல்லைங்களா, அதற்கு நிறைய சலுகைகள் செய்திருக்கேன். ஒவ்வொரு விசேஷம் எங்கள் வீட்டில் நடக்கும் போதும் அவங்களுக்கு துணிமணியெல்லாம் வாங்கி கொடுப்பேன். அவங்களையும் சாப்பாட்டு இதுக்கெல்லாம் கூப்பிடுவேன். என்னுடைய 60ஆம் கல்யாணம் 70 80 நிறைவு விழாவுக்கு அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல மரியாதை செய்திருக்கேன். அங்கே 100 பேர்த்துக்கு மேலே வேலை பார்த்தாங்க. இஎஸ்ஐ போட்டு பிரதி மாதம் ஒழுங்காக கட்டிட்டு வாங்கன்னாங்க. கட்டின தொகை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும். நான் அடிக்கடி டெல்லி போவேன். இந்த இதை அங்கே டெல்லியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேசி கெஞ்சி கூத்தாடி இனி இஎஸ்ஐ கட்ட வேண்டியதில்லை என்பதற்கு உத்தரவு வாங்கினேன். அது மட்டுமல்ல, இதையெல்லாம் செய்து கொடுத்தது அந்த காலத்தில் ஒருவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவரை பார்த்தாலே தமிழ்நாட்டுக்காரர் மாதிரி இருக்காரு, நம்ம நேரில் போய் பேசலாம்னு சொல்லிவிட்டு நேராக போய் சார் வணக்கம் சார் அப்படின்னேன். அவர் நமஸ்காரம் அப்படின்னாரு. எப்படி சார் என்ன தெரியும்னாரு, உங்கள் மூஞ்சியில் தான் எழுதி ஒட்டிருக்குது காவேரி ஆற்று பக்கத்துக்காரருன்னு தெரியுதுன்னு இந்த விவரத்தை சொன்னேன். அவரே சார் இப்போவே ஒரு அப்ளிகேஷனை இதுவரைக்கும் கட்டிய இஎஸ்ஐயை திருப்பி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு லெட்டர் கொடுங்கன்னார். அதை கொடுத்து சென்னைக்கு போகும்போதெல்லாம் அலைஞ்சி 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ரீஃபண்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அதோட அவங்களுக்கு ஒரு பொது கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல பெரிய செவுறு எழுப்பி இனிமே நீங்க இந்த பக்கம் வரக்கூடாது, தண்ணி வேணும்னா வேற எங்கேயாவது போய் எடுத்துங்கன்னு துரத்தி விட்டாங்க. அதை கேட்ட உடனே அவங்களை அப்படியே நடையிலேயே கூட்டிட்டு போய் கலெக்டர் பங்களாவுக்கே போனேனுங்க. சம்சாரம் குழந்தைங்களோட 100 பேருக்கு மேலே அழைச்சிட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் நாங்கள் 150 பேர் இங்கே வரணும், வர்றதுக்கு படிக்கட்டை ஏறி வர முடியாது, ஐயா நீங்கள் தயவு செஞ்சு வந்து பாருங்கள், கண்ணு தெரியாதவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு. உடனே அவர் கலெக்டர் கீழே இறங்கி வந்தார், விவரம் கேட்டார். உடனே கூப்பிட்டு ஆளுங்களை வச்சு இடித்து தள்ளிட்டு வழியை நீங்கள் எப்பவும் போகிற மாதிரி போங்கன்னாங்க. உப்பவும் உபயோகத்தில் இருக்கிறது என்று கருதுகிறேன். இதை செய்து கொடுத்தேன். அந்த ஆர்பிட் நிலத்துக்கு லாங் டைம் லீஸ் வாங்கி கொடுத்தேனுங்க. அப்போது கலெக்டர் வந்து பாரதின்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட நானும் ஞானதுரை மைக்கேல் என்பவரும் ரெண்டு பேரும் போய் சொன்னோம், இது மாதிரி அந்த இடத்துக்கு லீஸு கொடுங்க, லீஸ் அமௌண்ட்டு கொஞ்சமாக போட்டு கொடுங்க. அவர் 18 வருஷத்துக்கு போடணும், ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு போடணும். ஓகே, எவ்வளோ ரூபா போடணும்னாரு. ஒரு 1000த்துக்குள்ளே போட்டால் நல்லாயிருக்கும், 100 அல்லது 500 ரூபாய்க்குள்ளே போடுங்கன்னா. அவர் உடனே எழுதிட்டு எங்கள் கிட்டே காட்டினார், லாங் டைம் லீஸ் ஃபார் 99 இயர்ஸ், ரெண்ட் ₹1 பர் இயர், உப்பவும் அது அமுல்ல இருக்குது. நான் ஃப்ரீயாக என் நண்பர்களையும் வைத்து கொண்டு கேஸ் கனெக்ஷன், 40 குடும்பத்துக்கு 40 சிலிண்டர், 40 அடுப்பு, ரெகுலேட்டர், ரப்பர் டியூப் அனைத்தும் கொடுத்தேன். அவங்க காலனியில் இக்பால் காலனின்னு இருக்குது, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிளாட் அலாட் பண்ணி அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் சுமார் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபா பொறுமானம் உள்ள வீடுகளுங்க. அதுக்கு அவங்க ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டாம்ப் டியூட்டிலிருந்து விலக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அவர் அதற்கு பின்னால் அம்மா ஜெயலலிதா அவரிடத்திலாம் நாங்கள் நேரடியாகவே தொடர்பு கொண்டு எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஸ்டாம்ப் டியூட்டி, அந்த விழி எழுந்தோருக்கு நான் பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்டாம்ப் டியூட்டி 8% + 1% 9% அந்த கணக்கு போட்டால் சுமார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 30,000த்திலிருந்து 45,000 ரூபா வரைக்கும் சலுகை கிடைத்தது. இதை நான் பண்ணி கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட ஃபாரின்லேருந்து ஒரு பெரிய மிஷன், அது வந்து 20 லட்சம் ரூபா இருக்கும். அந்த மிஷினை
கிறிஸ்டபர் பிளைண்டட் மிஷன் மூலமாக

0: இனாமாக வரவழைத்து கொடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் உபயோகத்தில் இருக்கிறது. அவங்கெல்லாம் காலமாகிவிட்டாங்க. உப்பு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் உப்பு இருக்கிறவங்களையும் அந்த காலனிக்குள்ளே போய் எப்போ ஒரு வக்கீல் ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ செஞ்சாரமா, ஆமாம் ஆமாம்பாங்க, அந்த அளவுக்கு நானும் தொடர்பை அதோடு துண்டித்து கொண்டேன். உப்புவும் பொதுநலம் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சியா 90 வயதான வானொலியை 91 வயதான நீங்க வாழ்த்தி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. உங்க அனுமதியோட உங்களுடைய கைபேசின நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா உங்களை தொடர்பு கொண்டு அவங்க பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள், முத்துநாராயணன் ஐயாவுடைய கைபேசி எண் 99-52-77-42-12. மீண்டும் ஒரு முறை முத்துநாராயணன் ஐயாவுடைய கைபேசி 99-52-77-42-12. உங்ககிட்ட ஒரு உறுதிமொழியை சொல்லணுங்க ஐயா, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஏற்ற வகையில வானொலி தொடர்ந்து தன்னுடைய சேவையை தொடரும், அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நிச்சயமா என்னை

0: 42 12. மீண்டும் ஒரு முறை முத்துநாராயணன் ஐயாவுடைய கைபேசி 99 52 77 42 12. உங்ககிட்ட ஒரு உறுதிமொழியை சொல்லணுங்க ஐயா. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஏற்ற வகையில வானொலி தொடர்ந்து தன்னுடைய சேவையை தொடரும், அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம் ஐயா.
1: நிச்சயமா. என்னை மதித்து மரியாதை கொடுத்து அழைத்து வந்து பேச வைத்த அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டதுதான் இந்த நிலையம். அனைத்தையும் கூற பல நாள்கள் ஆகும். அங்கொன்று இங்கொன்றுமாக தொட்டு வைத்திருக்கிறேன். மீதியை வாய்ப்பிருந்தால் மறுபடியும் ஒரு நாள் உங்களோடு சந்தித்து பேசுகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்கள் வானொலியுடனான தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
4: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: ஒவ்வொரு இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொரு உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி, உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில். எங்கள் இணையதளம்
0: akashvani.gov.in. புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: ஆம் நேயர்களே, ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் akashvani.gov.in என்ற இணையதளம் வாயிலாகவும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 8:59:45. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
4: Good evening. This is Akashvani and I'm Sahira Mujtaba with the news at 9. The headlines. President Draupadi Murmu presents gallantry awards to armed forces and police personnel at Defence Investiture Ceremony at Rashtrapati Bhavan. Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana achieves nationwide coverage with West Bengal joining the scheme. A major fire at Vishakhapatnam steel plant in Andhra Pradesh claims 8 lives. India secures continued market access to export aquaculture products, honey and eggs to European Union beyond September this year. New Delhi calls for immediate de-escalation of tensions as Israel and Iran exchange fresh strikes. And India records biggest ever

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:15.

வருடங்களாய் வளம் வந்த மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இதே நிறைவு பெற்றது. இனி அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

பிரணோபதேசம் இசை பேருரை நிகழ்த்தி இருப்பவர் நீடாமங்கலம் வி அலமேலு அவர்கள், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

ஞானமே வடிவாகிய முருகப்பெருமானின் புகழை பாடக்கூடிய பெரிய பாக்கியம். முருகப்பெருமானின் அவதார நோக்கமே அசுரன் சூர பத்மனை அழித்து அவனது சேனைகளையும் அழித்து அப்படி சம்ஹாரம் பண்ண வேண்டிய மூர்த்தி அந்த சூரனை சம்ஹாரம் பண்ணலை, வேலும் மயிலுமாக்கி சேவலும் மயிலுமாக்கி சேவலை கொடியாக வைத்து அந்த மயிலை வாகனமாக வச்சுட்டான். அசுரனுக்கே அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தினா நமக்கெல்லாம் அவருடைய அனுகிரகத்தை எப்படி பண்ணுவார்னு ஆயுதம் நாவு படைத்த ஆதிசேஷன் வந்தான்னு சொல்லி முடிய. முருகப்பெருமானுடைய அவதாரமே ஒரு உலகத்துக்கு குருங்கிறது எப்படி முக்கியம் என்று காண்பிக்கக்கூடிய வைபவம் இந்த பிரணவோபதேசங்கிறது. எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் ஒரு சத்குருநாதனை அடைஞ்சாதான் பெருமையே தவிர,

நானே கற்றுக்கொண்டேன் நானே கற்றுக்கொண்டேன்னா அந்த வித்தைக்கு பெருமை கிடையாது. குரு இல்லைன்னா இந்த சம்சார சாகரத்திலிருந்து மீண்டு பிறவியில்லாத பெரிய வாழ்வை அடையணும், பகவானுடைய தர்சனம் கிடைக்கணும்னா குரு அனுகிரகம் வேணும். தனுவு சுத்த தன தார தாயாதி பாந்தவளு ஜெயின் செதிர் ஜாலி கருணத்தோ, மனைவி மக்கள் உற்றார் உறவினர் புத்திரன் எல்லாரும் இருந்தாலும் திரும்பி திரும்பி நமக்கு இந்த கஷ்டங்கள் தான் வருமே தவிர, நம்ம கையிலாகு கொடுத்து உஜ்ஜீவனம் பண்ணக்கூடிய சக்தி குருநாதனுக்கு தான் இருக்கு. அதனால குருவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய வைபவம் இந்த பிரணவோபதேசம். ஆலடியில் ஈரிருவர்காயமர வந்து அருமறையின் பொருளுரைத்த அறமே போற்றி. இந்த உலகத்துக்கு முதல் குரு யாருன்னா சிவபெருமான். கல்லால மரத்தடியிலே அமர்ந்து சனக சனந்தன சனத் சுஜாத சனத்குமாராளுக்கு உபதேசம் மௌனமா பண்ணினாராம் சுவாமி, வாய திறந்து பண்ணல. ஒருத்தருக்கு குரு பக்தி அதிகமா இருக்குன்னா அந்த குருவனுடைய அசைவை வச்சுட்டே என்ன பேச போறா என்ன உபதேசம் பண்ண போறான்னு தெரிஞ்சிடும். மௌன குருவாக சிவபெருமான் சின்முத்ராதானத்தை காட்டுற, சின்ன சின்முத்ராதானத்துக்கு மூணு விரலை பிரித்து இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேகரிப்பது. இந்த விரல்களுக்கு என்ன பொருள்? சுண்டு விரல் ஆணவம், காமியம், மாயை, ஜீவன், இது பரம்னு பேர். ஆள்காட்டி விரலுக்கு ஜீவன்னு பேர், கட்டை விரலுக்கு பரம்னு பேர். இந்த ஆணவம் காமியம் மாயை மூன்றும் உலகத்தில் இருந்து நம்மை ஆட்டி வைக்கக்கூடியதுனால கஷ்டம்தான் வரும். அந்த ஆணவத்தை தொலைச்சாச்சுன்னா நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும். மாயைக்கு முக்கியமான வேலை உலகத்தில் நம்மை ஒரு சத்காரியத்துக்கு விடாமல் மாயையில் அகப்படக்கூடிய வேலை தான், ஆட்படுத்தக்கூடிய வேலை மாயைக்கு. அதனால தான் சிவபெருமான் இந்த மாதிரி சின்முத்ராதானத்தை வச்சிருக்க. அதை சொல்லக்கூடிய நேரத்தில் மகான்கள் என்ன விளக்கத்தை சொல்கிறாள்? இன்னைக்கு ஆதி தாளம்னு ஒரு தாளம் இருக்கு, அந்த தாளத்தை முதலிலே சொன்னவர் நம்முடைய சிவபெருமான். ஒரு தட்டு தட்டி ஆணவமே காமியமே மாயையே இனி என்னை விட்டு நீங்கிவிட

என்கிட்ட வரக்கூடாதுன்னு ஓங்கி தலையில ஒரு அடி அடிச்சு அப்படி வெளியில தள்ளுறாரு. இருந்தாலும் மாயை நம்ம கிட்ட திரும்ப வந்துடுமா, அதனால ரெண்டாவது தடவை தலையில தட்டி தள்ளுற.

நமக்கு ரொம்ப எளிமையாக விளக்கிற அந்த மாதிரி ஆலடியில் ஈரிருவர்க்காய மர வந்து அருமறையின் பொருள் உரைத்த அறமே போற்றி. அதுவும் அந்த மாணவர்கள் யார்? பிரம்மதேவனுடைய இடது கை பெரும் விரல் நுனியிலிருந்து பிறந்தவர்களாம். சனக சனந்தன சனத் சுஜாத சனத்குமாராள். அப்படிப்பட்ட ஞானவான்களுக்கு சின்முத்ரா தானத்தின் மூலம் உலகத்துக்கு முதல் குருவாக இருந்து சிவபெருமான்.

ரெண்டாவது குரு முருகப்பெருமான்னு சொன்னான். அவர் யாருக்கு குருவா இருந்தார்? தந்தைக்கே குருவா இருந்தார். சிவபெருமானுக்கு தெரியாத ஞானத்தை புதுச்சா சொல்லித்தரப்போறாரா? இல்லை, முருகப்பெருமானையும் அவதாரம் பண்ணினான்னு சொல்கிறார். அவர் எப்படி அவதாரம்

சிவபெருமானும் அம்பிகையும் கைலாயத்தில் லீலா வினோதம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்றைக்குமே லீலா வினோதம் பண்ணணும்னா, ஒன்று காமம் இருக்கிற இடத்துல ஞானம் இருக்காது, ஞானம் இருக்குன்னு தான் காமம் இருக்காது. அதனால் அம்பிகையோடு லீலா வினோதம் பண்ணும் பொருட்டு தன்னுடைய ஞானத்தை சிவபெருமான் ஒரு அழகான குழந்தையாக உட்காத்தி வச்சு அம்பிகையோடு லீலா வினோதம் பண்ண கைலாச தாழ்வரைக்கு வந்தார். வந்த நேரத்தில் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சு, அப்படி ஓரமாக ஒதுங்கினார். அம்பிகை கூட போனால் அழகான குழந்தை இருக்கிறத பார்த்தார், ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. சுவாமி இந்த குழந்தையை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சுவாமி குழந்தைக்கு ஏதாவது வரத்தை கொடுங்கள்னு கணவன்கிட்ட சொன்னான். சிவபெருமான் குழந்தையை பார்த்து, குழந்தாய் உனக்கு நான் எதாம் வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அம்பிகையும் ஆசைப்படுறேன். குழந்தை சிரிச்சுது, சுவாமி எனக்கு ஒரு வரமும் வேண்டாம், நீங்கள் வேணால் வரம் கேளுங்க, உங்களுக்கு நான் தரேன்னு. உடனே அம்பிகை சொன்னாள், சுவாமி அந்த குழந்தையை கேளுங்கள், உங்களுக்கு புத்திரன் நான் பிறக்கணும்னு கேளுங்கள் வரத்தேன்னு. சிவபெருமான, அப்பா குழந்தாய் நீ எனக்கு புத்திரன் நான் பிறக்கணும்னு தந்தேன்னு சொல்லிட்டு குழந்தை. உடனே அம்பிகை ஆனவள் சந்தோஷத்தினால குதிக்க ஆரம்பிச்சா. குழந்தை கேட்டது, தாயா நீங்கள் ஏன் இந்த மாதிரி குதிக்கிறீர்கள்? இல்லப்பா குழந்தாய், ஒன்று அற்புதமாக புத்திரனை அடையணும்னா சந்தோஷப்பட வேண்டாமா? நீங்கள் எதுக்கு சந்தோஷப்படுகிறீர்? சிவபெருமான் அல்லவா கேட்டார். அப்பா குழந்தாய், அவருக்கு புத்திரன்னா என்னுடைய வயிற்றில் அல்லவா நீ உதிக்கணும். தாயே, நான் ஒரு பெரிய ஞானவானாக இருந்தா உங்களுடைய வயிற்று இல்லாமல் நேரடியாக அவருக்கு புத்திரனாக பிறக்கிறேன்னு சொல்லி, அப்படி புத்திரனாக நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக பிறந்தார். பகவானுடைய தபஸ்னால நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளாக வர அக்னி தேவனும் வாயு தேவனும் பெற்றுக்கொண்டு அதை கொண்டு போய் சரவண பொய்கையிலே விட்டார்னு சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தாயாருடைய சம்பந்தம் வேணும். அப்ப அந்த சரவண பொய்கையை பற்றி மகான்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பூர்வத்தில் தக்ஷயாகம் நடந்த நேரத்தில் சிவபெருமானை தக்ஷனானவன் அவமானப்படுத்தி சிவதூஷனை செய்த நேரத்தில் தாயாரானவள் மனம் பொறுக்காமல் தன்னுடைய தகப்பன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறார். தக்ஷனுடைய மகளாக பிறந்து சிவபெருமானை மணந்தவள், தக்ஷனுக்கு சிவபெருமானிடம் கோபம், அதனால் சிவதூஷனை செய்த நேரத்தில் தன்னுடைய தேகத்தை அப்படியே எரித்தாள். எரிந்தது நெருப்பா பறக்கலை, எரிஞ்சு அப்படியே தண்ணீரா ஓட ஆரம்பிச்சுதான். எந்த இடத்துல நாணல் காடு

அங்க போய் சேர்ந்ததுனால சரவண பொய்கைன்னு பேர் வர, அந்த அற்புதமான தாயார் சரவண பொய்கையாக இருக்க, அதில் இந்த அக்னி தேவனும் வாயு தேவனும் அந்த பொறிகளை விட ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டு அம்பிகையினுடைய கைகளினாலே அணைக்கப்பட்டு ஆறு முருகனாக

இரண்டாவது குரு முருகப்பெருமான். வாழடியில் அடவி பொடி காண நின்றோன் வானாடு கொடி நிழலும் காணாதென்று. மூணாவது குருவாக ஸ்ரீ கிருஷ்ணன் யுத்த பூமியிலே அர்ஜுனனுக்கு உபதேசித்த மூணாவது குருன்னு காலடியில் வந்து சொன்ன கருணை போற்றி. அதே மாதிரி சிவபெருமானே ஆதிசங்கரராக காலடி க்ஷேத்திரத்திலே அவதரித்து உலகத்துக்கு அனுகிரகத்தை பண்ணினார், சண்மக ஸ்தாபனம் பண்ணினார். அப்படி குருங்கிறது உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி விஷயத்தை உபதேசிப்பதற்காக பகவான் முருகப்பெருமான் அவதாரத்தை பண்ண, குழந்தை வளர ஆரம்பிக்கிறான். குழந்தைன்னா ரொம்ப அழகுதானே. சிவபெருமான் அம்பிகையை அந்த குழந்தையை வச்சுட்டு லாலனம் பண்ணுறான், எல்லாரும் விளையாடுறாளாம்.

ஆடக்கூடிய நேரம் சிவபெருமான் ஆடினாராம். அப்படி பந்தை போட்டு விளையாடக்கூடிய நேரம், சிவபெருமான் பந்தை தூக்கி போடக்கூடிய நேரம், அந்த பந்தானது எங்கோ மறைய பக்கத்தில் இருக்க குழந்தை முழுக பெருமார் அப்படி பந்தை பிடிக்க தாவினானா. ஆனால் பந்தை காணும் பதிலாக சூரியன் கிடச்சி விட்டான். அப்படி சூரியனை பிடிக்கிற நேரம் சிவபெருமான் தலையில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பயமாயிடுத்தான். சூரியனுக்கே இந்த கதினா நம்முடைய கத்தி என்ன ஆக போகிறதோன்னு. அந்த மாதிரி குழந்தைகளோடு குழந்தையாக அம்பிகையும் சிவபெருமானும் ஆட

தேவர்கள், எம்பெருமான், சக்தி தேவி எல்லாரும் விளையாடக்கூடிய நேரம். ஆனை என்ற ஐமுகத்துளான அழைத்து வானவில் நிலை வளைந்து போடுமா. அண்ணாவை கூப்பிடுறார், அண்ணா அது அந்த வானவில்லை எனக்கு எடுத்து கொடுங்க. வானவில்லை எடுத்து வில்லா வளைச்ச உடனே இதுக்கு அம்பு வேணுமே. வானவில் நினை வளைத்து மோதி மின்னலை சரத்துளாக்கவும் இலக்கு வென்று. இதுக்கு அம்பு வைக்கணும், மின்னலை பிடிச்சு கொடுங்கிறார். ஆடலம்பலத்திலங்கு தோட கட்டி தூய நெற்றி ஆறு ரெண்டு தோடு கெட்டி நெய்யுமா. தந்தையை பார்த்து கேட்கிறார், அப்பா நீங்க எப்பவோ குழைநக்கும் பிங்ககந்தன் கூத்துன்னு சொல்லி தோட்ட கழட்டி நீரே, இவ நானும் அப்படி விளையாட போறேன், என்னோடக்கு 12 தோடு வேணும்னு கேட்க. தோட கட்டு மாயவிந்த தூய நத்தனை திரத்தி தோரணையும் தான் உணர்த்தி செய்யும். இப்படி குழந்தை பலவிதமான

சிவபெருமான பார்த்து நீங்க நாகத்தை அணிஞ்சிருக்கிறீரே, சந்திரன் அணிஞ்சிருக்கிறீரே, எனக்கும் வேணும்னு குழந்தை கேட்குமா. அடுத்த நேரத்தில் இந்திரன் ஒரு பெரிய யானையை கொண்டு வரான்.

உனக்குத்தான்டா அந்த யானையை ஐராவதத்தை கொண்டு வந்திருக்கேன், ஏறுடா முருகாங்கிற. இந்திரா, உனக்கு ஏதாவது மூளை இருக்கா, மரியாதை இருக்கா? எங்க அண்ணனும் ஆணை முகத்தவன், நான் இந்திரன். நான் ஐராவதத்து மேல ஏறினா எனக்கு என்னுடைய சகோதரனை அவமானப்படுத்துவது மாதிரி ஆயிடுமே. நாரதர் கொணர்ந்த வீடை நல்லதா இணற்றி கூவி ஞானமே இல்லாத நீ விழுமா. நாரதருடைய வீணையை கையில வாங்கி ஸ்ருதியே சேரலையே, உங்களுக்கு சரியா வாசிக்க தெரியலையேன்னு முருகப்பெருமான் வாசிக்கிறான். நந்தியும் கொணர்ந்த நாதமான மத்தளம் பிரித்து நாத்ருதாக தொம் வெள்ளடிக்குமா. நாத்ருதாக தொம்னு குழந்தை வாசிக்கிறான். இந்த மாதிரி கைலாசத்தில் பலவிதமாக விளையாட்டுக்கள். அந்த நேரம் சிவபெருமான் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்ல, தேவாதி தேவர்கள் சிவபெருமானை காண செல்ல,

படைச்சதுனாலே வேதத்துக்கு தலைவன், உலகத்தை படைக்கக்கூட சக்தி எனக்கு தான் இருக்கு, நான் இல்லைன்னா உலகம் இல்லை. அந்த மாதிரி ஆணவத்தோடு குழந்தைகளை அலட்சியப்படுத்தி அப்படி ஏறக்கூடிய நேரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தியை பார்த்தான் முருகப்பெருமான். நந்திகேஸ்வரரே, அதோ செல்கிறாரே, அவரை இங்கே அழைச்சின்னுவார் பிரம்மதேவ். நாடியையும் இங்கழைத்து

சண்டிகேஸ்வரரே, நாணம் இல்லாத கர்ப்பத்தோடு சொல்லக்கூடிய அந்த பிரம்மதேவரை இங்க அழைச்சின்வார். எந்தையும் மாமனும் இந்திரனும் இருடிகள் யாவரும் வணங்கும் இபவா முகத்தண்ணல் கணபதி தெய்வம் இங்கே எழுந்துள்ள கண்டு விநாயக பெருமான் இருக்கார், மகரிஷிகள் இருக்கா, பணிவே இல்லாமல் இப்படி செய்யக்கூடிய செல்லக்கூடிய பிரம்மனை இங்கே அழைத்துடுவார்.

எப்பொழுதுமே நாம் குழந்தைகளை ரொம்ப அலட்சியம் பண்ணிடக்கூடாது. எந்த குழந்தைகள் எப்படி ஞானத்தோடு இருப்பா, சின்ன குழந்தைகள்னு விட்டு வைக்க முடியாது. நம்ம கர்ப்பத்தெல்லாம் அவள்கிட்ட வச்சுக்க முடியாது. கம்ப நாட்டாழ்வார் ஒரு தடவை நாகப்பட்டினம் வந்தார். அங்கே நிறையா மாடு ஓட்டக்கூடிய குழந்தைகளை பார்த்த. குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி அறிவு இருக்காது, சுத்த தமிழ் தெரியாது, அவருக்கும் தாகம் எடுக்கிறது, பசிக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு புரியக்கூடிய வகையில் தமிழை ரொம்ப எளிமையாக பேசுகிற. அப்பா குழந்தைகளா, சின்ன பசங்களா, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சோறு எங்கடா விற்கும்னு.

குழந்தைங்க ஐயா என்னன்னு கேட்கல, சோறு எங்க அது தொண்டையில் விற்கும். ஏன்னா சோறுன்னா சாப்பாடுன்னு அர்த்தமாக இருந்தாலும் எங்கே விற்கும்னா நெஞ்சல் விக்கல் வருது பாருங்க. அந்த குழந்தைகள் சோறு தொண்டையில் விற்கும்னு சொல்லிட்டேன். அடுத்தது கம்பன் என்ன நினச்சார், என்னடா அது இந்த குழந்தைகள் இப்படி சொல்கிறாளே, அப்போ குழந்தைகளா அவங்களுக்கு படிக்க தெரியுமா எழுத தெரியுமான்னு. ஐயா ஒரு வார்த்தையை சொல்ல தெரியும் எழுத தெரியாது, ஒரு வார்த்தையை எழுத தெரியும் படிக்க தெரியாதுன்னு. சரி ஏதோ வார்த்தை சொல்ல தெரியும் எழுத தெரியாதுன்னு சொன்னையே சொல்லுப்பான்னு. அந்த பையன் சொல்கிறான், இவர் எழுதுற கோபாலன் மாடுகளை மேய்த்தான், மாடுகளை மேய்த்தானே, மாடு இடத்தை விட்டு நகர மறுத்தது, அதையும் எழுதினார். கையில் இருக்கக்கூடிய தார் குச்சியை வைத்து அந்த மாட்டை அடித்து அப்படி என்று ஒலியை கொடுத்தான். இந்த ஒலியை எழுத முடியுமா? எங்கேயாவது மாட்டை விரட்டக்கூடியங்கிற ஒலியை எழுத முடியாது. கம்ப நாட்டாழ்வார் அப்படியே ஸ்தம்பிச்சுட்டார். சரிப்பா குழந்தைகளா, ஏதோ எழுத தெரியும் படி

வார்த்தையை சொல்ல தெரியும், எழுத தெரியாது. ஒரு வார்த்தையை எழுத தெரியும், படிக்க தெரியாது. சரி, ஏதோ வார்த்தை சொல்ல தெரியும், எழுத தெரியாதுன்னு சொன்னையே சொல்லுப்பான்னு அந்த பையன் சொல்கிறான். இவர் எழுதுற கோபாலன் மாடுகளை மேய்த்தான், மாடுகளை மேய்த்தானே. மாடு இடத்தை விட்டு நகர மறுத்தது, அதையும் எழுதினர். கையில் இருக்கக்கூடிய தார் குச்சியை வைத்து அந்த மாட்டை அடித்து அப்படி என்று ஒலியை கொடுத்தான். இந்த ஒலியை எழுத முடியுமா? எங்கேயாவது மாட்டை விரட்டக்கூடியங்கிற ஒலியை எழுத முடியாது. கம்ப நாட்டாழ்வார் அப்படியே ஸ்தம்பிச்சுட்டார். சரிப்பா, குழந்தைகளா ஏதோ எழுத தெரியும் படிக்க தெரியாதுன்னு அதை எழுதுங்கோப்பார். அந்த குழந்தைகள் கையில் இருக்கக்கூடிய தார் குச்சியினால் அப்படி எழுத ஆரம்பித்தார். கம்ப நாட்டாழ்வார் அதை யோசிச்சு யோசிச்சு பார்க்குறார். தமிழா, தெலுங்கா, கன்னடமா, என்ன மொழினே தெரியல. நேரம் ஆயிடுச்சு. அப்பா, குழந்தைகளா எனக்கு இந்த மொழி தெரியலப்பா, படிக்க முடியலன்னு. ஐயா, பெரியவரே, இது என்ன பெரிய விஷயமா? கையால் எழுதினா கையெழுத்து, கோலால் எழுதினா கோல் எழுத்து. கம்பன் தலையில் ஓங்கி அடிச்சுனாராம். கையெழுத்து இல்லை, கோல் எழுத்துல என் தலை எழுத்தப்பா. ஏன்னா எந்த பேர்கிட்ட எப்படி ஞானம் இருக்குன்னு தெரியாது நம்ம. அந்த மாதிரி பிரம்மதேவன் குழந்தைகளை அலட்சியம் பண்ண, நந்தியும் சென்று நான்முகனை அழைத்து வந்து நிற்க, விநாயகரும் முருகப்பெருமானும் அப்படி கவனிக்காதது மாதிரி இருந்த நேரம் நந்திகேஸ்வரன் சொன்னார். அப்பா, முருகப்பெருமானே, இதோ பிரம்மதேவன் வந்திருக்கார். உடனே இவன் சொன்னான், முருகப்பெருமான் பார்த்தான், வாரும் வாரும் பிரம்மதேவரே,

என்ன தத்துவம் சுவாமி? முருகா, தலை போகும் காரியம் போல் இது கேட்க அழைத்தாயோ, தனி விளையாட்டோ வடிவேல. தலை பார்த்து மாதிரி இந்த காரியத்தை கேட்பதற்காக என்ன அழைத்த? என்ன உன்னுடைய விளையாட்டெல்லாம் என்கிட்ட வைத்திருக்காய்? முருகன் சிரிச்சான்.

உள்ள பிறந்தேன், தொழில் சிருஷ்டி, நான் இருக்கக்கூடிய இடம் சத்தியலோகம், அதையும் தவிர உனக்கு நான் மாமன் மகனடா முருகான். ஏதுகொள் வேலை தன்மை இயல் குலம் பெருமையாவும் இதெல்லாம் சொன்னது போறும். நான்கு தலை தலைன்னு தலையை பற்றி பெய்திரியே பேசுகிறீரே. பிரம்மதேவன் போராத்துக்கு தீன் சொல்கிறான், அப்பா முருகா இந்த நாலு தலையை கேட்கிற, எனக்கும் அஞ்சு தலை இருந்தது, உங்கள் அப்பா ஒரு தலையை கிள்ளினது போக நான்கு தலை, ரிக்கு யஜம் சாமம் அதர்வம் நாலு வேதமும் நாலு தலையாக இருக்குது. ஓஹோ அப்படியா தலை தலைன்னு சொல்கிறீரே, எனக்கும் ஆறு தலை இருக்குது சுவாமி, ராவணனுக்கு பத்து தலை இருக்குது. எவ்வளவு தலைகள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த தலைக்குள்ளே என்ன இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.

எனக்கு 12 செவிகள் இருக்கு பிரம்மதேவரே. ஒரு நாளையாவது நீங்கள் வேதம் சொல்லி கேட்கல, அதை கேட்கணுங்கிற ஆசை அதிகமா இருக்கு. ஓ, அதை கேட்கிறாயா? அதற்கென்ன இப்பவே சொல்றேன் நேன்னு.

கணபதி என்ன, முருகப்பெருமான் என்ன, தேவாதி தேவர்கள் என்ன, ரிஷிகள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல பிரம்ம தேவன் அமர்ந்து அருகி ஓம்னு ஆரம்பிச்சு. உடனே முருகப்பெருமான் என்ன சொன்னா, அருகி ஓம்னு ஆரம்பிச்ச உடனே

பிரம்மதேவரே அத்துணை போதும் ஐயா, இந்த அருகி போமே போறோம். வேதத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் யாவும் இந்த சின்ன வார்த்தையில் அடங்கிடுச்சு. விரிமறை ஆழிதன்னில் மின்னிடும் இந்த சொல்லுக்கு பொருளுரை செய்க. இப்பதான் பிரம்மதேவன் யோசிக்கிறான், இவ்வளவு படிச்சிருக்கோம், இந்த சின்ன வார்த்தைக்கு பொருளை கேட்கவில்லையே.

யோசிச்சு பாக்குற. நாற்றலை தொட்டு பின்னும் நாற்கரம் மீண்டு மீண்டு நாற்கரம் நின்று இன்னும் நாவிலில் உடை மடக்கி நோற்பதாய் நடித்து நின்று நொந்தன நொந்ததாக. இவ்வளவு வேதங்களை தெளிவர படிச்சிருக்கேன், இந்த ஒரு வார்த்தைக்கு பொருள் படிக்கவில்லையேன்னு தன்னுடைய எட்டு கைகளினாலும் தலைய மாறி மாறி தொட்டுன்று. அன்புலாய் நாளை சொல்வேன் அப்பா முருகா, நான் இந்த வார்த்தைய சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா நாளைக்கு நான் சொல்றேனே. முருகன் கேக்குறான், பிரம்மதேவரே உங்களுக்கு நான் கேள்வி கேட்டு சொல்லறதுக்கு இஷ்டம் இல்லையா, இல்லைன்னா பொருள் தெரியவில்லையா? அன்புலாய் நாளை

ஆகவே விடும் என்று நன்றுகான் வையகத்திற்கு நாளதோ உன் வையத்தில் சிரிக்கிறானா முருகன். பிரம்மதேவரே பேஷ் பேஷ், நீங்க நாளைய தினம் சொல்றீங்கிற உங்க உலகத்து நாளையா இந்த உலகத்து நாளையா? நாம பூலோகத்துல இருக்கு. உங்க உலகத்துக்கு நாளைங்கிறது இங்க கல்ப கோடி யுகம் ஆயிடும் பூமியில. அதனால உங்கள் நாளை வேண்டாம், இன்றினே இப்பவே சொல்லும்.

உங்களுக்கு இஷ்டம் இல்லையா, சொல்ல பிடிக்கலையா, இப்பொழுதே சொல்லும். நெருப்பு சுடும்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்தது மாதிரி இருக்கும். ஜலம் கீழ் நோக்கி போகும்னு அதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இமைப்பொழுதில் நம்முடைய மனசு மாதிரி தெரியலேன்னு சொல்வதை ஒத்துக்கொள்ளணுமே தவிர தெரிஞ்சது மாதிரி நடிக்கக்கூட. அதனால் திருப்பி திருப்பி உங்கள் தலையினுடைய பெருமை என்ன, வேதம் பெருமை என்ன,

என்றான். உடம்புக்கு சிரசே பிரதானம். தலை மட்டும் இல்லை, உடம்பு மட்டும் இருந்தால் அதுக்கு முண்டம்னா பேரு. அந்த மாதிரி வேதத்தின் முக்கிய பொருளான பிரணவத்தின் பொருளை உணராமல் தாங்கள் படித்தது வீணாயிற்றே. சரி, நின் பெயர் வேதன், அந்த பெயரை எடுங்க. நல்லதின்றி நேமாற்றிக்கொள்ளும் உன் தொழில் தோற்றம் உலகத்தை படைக்கக்கூடிய தொழில். சிரிச்சார் பிரம்மன். அப்பா முருகா, நீ குழந்தைன்னு சரியா இருக்கு. இந்த உலகத்துல நல்லது கெட்டது எல்லாம் என்னாலதான் நடக்கும். என் தொழில மாற்றிக்க சொல்லுகிறாய். ஓவோ ஒழித்திடும் அக்தே என்ன மின்னினை குமரா என்று விதவித நகைத்திருந்து. நான் சிருஷ்டி பண்ணலைன்னா உலகமே இல்லப்பா. இந்த விவரம் தெரியாமல் இந்த மாதிரி பேசுகிறாயேன்னு சொல்லிண்டே இருக்கிறச்ச. முருகப்பெருமானுக்கு கோபம் வந்துடுச்சு. சொல்லியும் முடிக்கு முன்னம் தூய வன்சினமே காட்டி மல்வினை கூட்டி நின்ற வழக்குளோய் உன்னை யாமே பொல்லன செய்யாதானா. பிரம்மதேவரே, எனக்கு தெரியலன்னா நானே நல்ல விதமா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எல்லாம் தெரிஞ்சும் தாங்கள் பலவிதமாக கர்வத்தினால பேசக்கூடிய பேச்சு எனக்கு கோபத்தை தருகின்றது. நல்லது நாம் செய்வோம் என்றால் நானெனும் அகமே கொண்டாய். உங்க கர்வத்தினால எல்லாவற்றையும் மறந்து பேசுகிறீர். அப்படி சொன்ன நேரம் உங்களுடைய கர்வத்தை விட்டால்தான் உங்களுக்கு வாழ்க்கைன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனை அழைத்து ஆள் விலங்கு விலங்கை கொண்டு வரும்.

அந்த எட்டு கைக்கும் மாற்றி மாற்றி விலங்கை போட்டு கந்தகிரின்னு சொல்லக்கூடிய அந்த மலையில் சிறையில் கொண்டு வச்சான். பல காலம் ஆயிடுச்சு. சிவபெருமான எல்லாரும் வந்து தர்சனம் பண்ணுறாளே தவிர பிரம்மதேவனையே காணும். சுருதி மாமுடியான் மெத்த தொலையனும் கற்பமாக கருதியும் செய்வான் தோற்ற கடமையை அன்றி மற்றும் பிரம்மதேவனை காணுமே வரக்காணுமேனு சிவபெருமான் நந்திகேஸ்வரர்கிட்ட கேட்க. அந்த நேரத்தில் ஆச்சரியம், உலகத்தை சிருஷ்டிக்கணுமே

பாருங்க, நினைச்சு பாருங்க, திடீர்னு சிறையில் போட்டாச்சுன்னா பிரம்மதேவன் என்ன, அந்த ஆணவம் இருக்கிறதுனால தான் கஷ்டம். ஆணவத்தை என்ன

விட்டாதான் எல்லாம் சௌக்கியம். சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்திமானுடைய லட்சணத்தை ரொம்ப அழகா சொல்ற. திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணனா அமானினா மானதேன கீர்த்தனிய சதாஹரிகி. நமக்கு பெருமை பெருமை பக்தி வர வர வினயமா இருக்கணுமே தருவ கர்வப்படக்கூடாது. அந்த மாதிரி முருகப்பெருமானிடம் கர்வப்பட சிறுவன செய்தல் ஒவ்வும் ஆயின் திருவினை தருவான் அந்த நறுமறை வாயான் தன்னை நடுக்குறச் செய்யின் அங்கு. அந்த மாதிரி கோபத்தோடு தன்னை சிறையில் போட்டானேன்னு கஷ்டப்படக்கூடிய நேரம் இந்த உலகத்தை பிரம்மதேவன் படைப்பு தொழில் செய்யக்கூடியவன் சிறையிலே இருக்க முருகப்பெருமானும் விநாயகரும் அற்புதமான சிருஷ்டியை பண்ண ஆரம்பிச்சு. ஐங்கரனிட்ட கூடும் அந்த கண் உலகம் எல்லாம் வெங்கடம் ஈதலற்று வாழ்மழு பாசம் சுற்று கைங்கிட கதையும் ஈட்டி. அந்த நேரத்தில் யமதர்மராஜனுடைய அந்த ஆயுதங்கள் எல்லாம் துருப்பிடிச்சு போயிடுத்தான். சூரனுக்கு உற்சாகமே இல்லையாம். வட்டி கடை விடக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே இல்லையா. நவகிரகம் எல்லாம் தன்னுடைய வேலையை விட்டு தன் தொழிலை செய்ய முடியலையேன்னு கவலைப்படக்கூடிய நேரம். 12 ஆதித்யர்கள் முருகப்பெருமானிடம் வந்து பன்னிரு கதிரோன்

சூரியன் வந்து சரணாகதியை பண்றான், நவகிரகங்கள் சரணாகதி பண்றது, மயன் கட்டக்கூடிய அந்த மண்டபங்கள் கட்ட முடியாமல் இருக்கு. ஏன்னா அவனுடைய வேலைக்கு இடமே இல்லை அங்க. மாமாயன் எண்ணி செய்த மாளிகை பாளியாற்றும் யாமுரை இதுகான் எண்ணல் அறுமுகம் பாதம் தொட்டார். இந்த உலகமெல்லாம் சௌக்கியமா ஆயிடுத்து, துஷ்டாளுக்கு வேலை இல்லை. யாரும் கஷ்டப்படாமல் ஓம்னு சொன்னா அவளுக்கு ஞானம் வந்துடுறது. புத்தகத்தை எடுத்து படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், எந்த கவலையும் இல்லை. ஓமென சொன்ன பெயர்கள் உள்ளொளியுடனே கண்டார். இதெல்லாம் பார்த்த சிவபெருமான் மனசுல என்ன ஆச்சு, இந்த உலகமே மாயமாக இருக்கிறதே. நந்திகேஸ்வரனை கேட்ட, அப்பா நந்தி என்ன ஆச்சுங்கிறச்சு. இத்துணை கண்டான் நந்தி இயைந்த நன் வியனின் ஆழ. மனசுல தெரியறது முருகப்பெருமான் பிரம்மனை சிறையில வைத்திருக்கான், அந்த சிறைச்சாலை கிட்ட யாரும் போகவே முடியாது, கந்தகிரியில ரகசியமா வச்சிருக்கான். குமர பெருமான் குழந்தையாக இருந்த நேரம் மேருமலையை அங்க அங்க உடைச்சு தனித்தனி மலைகளாக இருக்க ஸ்கந்தகிரின்னு தனக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்கு. அந்த இடத்துல பிரம்மதேவனை சிறைப்படுத்தி வைக்க சிவபெருமான் கேட்க அந்த நந்தியானவன் பயந்து பயந்து பேசுறான், என்ன ஆச்சுன்னு தெரியல. சிவபெருமான் கேட்கிறார், அப்பா நந்தி காரணம் என்னங்க, தங்களுடைய அன்பு புத்திரன் அழகு புத்திரன் ஞான ஸ்கந்தன் பிரம்ம தேவனை சிறையில வச்சிருக்க. சிறையில வச்சான்னு சொல்றாளே தவிர பிரம்ம தேவன் என்ன தவறு பண்ணினான்னு யாருமே கேட்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் சிறையில வச்சது தவறான காரியம், குழந்தைகளுடைய விளையாட்டு. அப்ப சிவபெருமான் சொன்னார், நந்திகேஸ்வரனே நான் சொன்னேன் என்று முருகப்பெருமானிடம் சென்று பிரம்மனை சிறையிலிருந்து விடுவிக்க சொல்லும். உன்னொரு தாதை என்றார் உத்தமன் நெறியை கண்டு கண்ணன குரலும் மந்தம்

சக்தி வடிவேலா சண்முகா சரவணா விடுத்திரன்றது சொன் முன்னம் விழியில் பன்னிரண்டால் மெல்ல சொல்லி சொல்லி, அப்பா முருகா உங்களுடைய தகப்பனாருடைய ஆணை, தாங்கள் பிரம்மதேவனை சிறையிலே இட்டது பெரிய குற்றம். இந்த க்ஷணமே தாங்கள் பிரம்மதேவனை விடுவிக்கணும்னு உங்கள் தகப்பனாருடைய ஆணை.

வேதம் தொட்ட உடுமுறை எழுத்தி நிற்கும் உற்றதோர் பொருளை சொல்லி. சடார்ந்து முருகப்பெருமானுக்கு கோபம். அப்பா நந்திகேஸ்வரரே, யாராக இருந்தாலும் உற்றதோர் பொருளை சொன்னார் உள்வர வந்து கண்டு. இந்த பிரணவத்துக்கு யாரா இருந்தாலும் பொருளை சொல்லி பிரம்மதேவனை சிறையிலிருந்து விடுவிக்க சொல்லும். உங்க அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த மகர்ஷிகளாக இருந்தாலும் சரி, இதற்கு பொருளை சொல்லி பிரம்மதேவனை சிறையிலிருந்து விடுவிக்க செய்யும். அப்படி இல்லைன்னா அவரோட இவரையும் சேர்த்து துணையா போட்டுடுவேன். கந்தமா வேளே பன்னீர் கரத்தழிக்கோவே நன்று, இந்த போர்க்கணமே சென்று இறைவனின் செவிப்பார் சொல்வோம். நந்திகேஸ்வரனுக்கும் பயந்தான். சிவபெருமான் சொல்லி அமிச்சா முருகன்ட்ட சொல்ல முடியல, முருகன் சொன்னா சிவபெருமானிடம் சொல்ல முடியல. பயந்து பயந்து நேர போறான். இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளை பிரணவத்தின் பொருளை சொல்லி பிரம்மதேவரை விடுவிக்க சொல்லும்னு சொல்லிட்ட அந்த நேரத்தில் சிவபெருமான் சபை அத்திரி மைத்திரேய துர்வார சகரத்தியர் அங்கிர ராருணி சனக சனந்தன சனத்குமார சனாதனாள் அப்படி சபையில் அமர்ந்தான். சிவபெருமான் அப்படி எல்லாரையும் பார்த்து முதல்ல சனக்கரை அழையும்னா, ஏன்னா பெரிய ஞானவான், நீங்கள் சென்று அந்த பிரணவத்தின் பொருளை சொல்லி பிரம்மதேவனை விடுவிக்க செய்யும். அவர் எம்பெருமானே எனக்கு நீங்கள் ஒரு தடவை சொன்னால் ஞாபகப்படுத்தின்னு சொல்கிறேன். சரி, அடுத்தது நாராயணனை அழைச்சி, நாராயணனே நீர் சென்று பிரம்மதேவனை விடுவீங்க. எம்பெருமானே நான் இந்த வேதத்து விஷயத்திலலாம் நான் தலையே இடறதில்லை. அவரை ஆதிசேஷனை கொடுத்தார். ஆயிரம் நாவு படைத்தான் ஆதிசேஷன் என்ன சொன்னா, சுவாமி நான் வேதத்தை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் படிச்சிருக்கேன், அறிகுமோம்னு ஆரம்பிச்சாச்சுன்னா ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு முடிப்பேன், நான் நடுவில் ஏதாவது பொருளை கேட்டால் மறந்து போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மறுக்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரியாதா, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த முருகப்பெருமானுடைய பெருமை உலகத்துக்கு விளங்குவதற்காக தெரிந்தவர்கள் கூட சொல்வதற்கு அஞ்சு அப்படி மௌனமா இருக்கு. கடைசியில் சிவபெருமானே கிளம்பினார். நாமே அந்த விஷயத்தை சொல்லி பிரம்மதேவனை சிறையிலிருந்து விடுவிக்க வேணும்னு தாயாரையும் கூட அழிச்சுட்டு போனோம். தாயா, உன் குழந்தை இருக்கான், அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி இந்த பிரம்மதேவனை விடுவிக்க சொல். அந்த மாதிரி அம்பிகையோடு சிவபெருமான் முருகப்பெருமானுடைய இடத்திற்கு வந்தார்.

பலவிதமா தாயார் பேசுறார். அப்பா, குழந்தாய், நானும் தகப்பனும் வந்திருக்கோம். நமக்கு ஒருத்தருக்கு ஒரு பொருள் தெரியலன்னா அன்புனால சொல்லி புரிய வைக்கணும். அதை தவிர அவளை கடுமையா பாதிக்க கூடாது, கடுமையா தண்டனையை கொடுக்க கூடாது. அதனால உங்க தகப்பனார்னு ஆரம்பிச்சா உடனேயே முருகப்பெருமான் நகர்ந்தான். தாயே, நீங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் உதவியா பேசக்கூடாது. தகப்பனாரா இருந்தானே, யாரா இருந்தானே, அந்த பொருளை சொல்லி பிரம்மதேவனை விடுவிக்க செய்யுங்கிறச்ச. அப்ப சிவபெருமான் சொன்னார், அப்பா முருகா, நீ பேசுவது சரியா இல்லை. சமாதானமா உபதேசத்தை அவருக்கு பண்ணியிருக்கணுமே தவிர இந்த மாதிரி கடுமையாக பிரம்மதேவனை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ற நேரம். அப்ப முருகப்பெருமான் சொன்னான்,

எம்பெருமானே, அப்படி தாங்கள் ரொம்ப அக்கறையா இருந்தா தாங்களே அந்த பொருளை சொல்லி பிரம்மதேவனை விடுவியுங்கள்னு சொல்ல. இல்லப்பா முருகா, எனக்கு தெரியாதுன்னு தான் வச்சுக்கோயே, நீ சொல்லேன்னு. அப்ப முருகப்பெருமான் சிரிச்சார். எம்பெருமானே, நான் சொல்றேன், ஆனா சொல்லக்கூடிய விஷயம் உங்க காதுக்கு மட்டும்தான் இருக்கணும். உபதேசம்ங்கிற விஷயத்தை பொதுவா பண்ணக்கூடாது, தனிப்பட்டு பண்ணணும். அதனால என்னை குருவாக வைத்து தாங்கள் மாணவனாக அமர்ந்து இந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்றச்சு மயனை கூட்டு ஒரு மேடை அமைக்க சொன்னார். அந்த மேடையில் சிவபெருமான் அமர ஏற்கனவே ஓங்கி உலகளந்த உத்தமன். சிவபெருமான் அமரக்கூடிய நேரம் மயன் அமைத்த மேடையில் முருகப்பெருமான் ஏறினார். என்னதான் உயரக்க உயரக்க மேடையை போட்டாலும் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி வளர்ந்து கொண்டே போவதை பார்த்த முருகப்பெருமான், எம்பெருமானே எனக்கு இந்த மாதிரி மேடை அவசியம் கிடையாது, எனக்கு எந்த மேடை உங்களுடைய இடது புயம் தாரும் என்றார். நான் உங்க தோளில ஏறிக்கொண்டு உங்களுக்கு உபதேசத்தை பண்ணுகிறேன். அந்த இடது தோல் கூட அம்பிகையினுடைய இடது பக்கம், அம்பிகையினுடைய தோல் தாயாருடைய மடியிலே அமர்வது மாதிரி சிவபெருமானுடைய தோளிலே அமர்ந்து

அப்படி தோளில் இருந்து பகவான் பரம ரகசியமான விஷயத்தை சிவபெருமானுக்கு சொன்னான். அதை யார் கேட்டால் சொல்லுங்க, சிவபெருமானை தவிர யாரும் கேட்டதில்லை. முருகப்பெருமான் என்ன சொல்லியிருப்பான், எம்பெருமானே உன் பொருளை உனக்கே சொன்னேன்னு. நாம் பெண்கள் எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுறதுக்கு எல்லாத்தோடும் மூக்குத்தி நகை நட்டெல்லாம் கழற்றி வைத்து விட்டு ஸ்நானத்தை முடித்து சாயங்காலம் சாவகாசமாக நகைகளை அணிந்து கொள்வோம். அந்த மாதிரி ஏற்கனவே கழற்றி வைத்த ஞானமானது ஞான குழந்தை முருகனாக பிறக்க அந்த ஞானத்தை திரும்பவும் சிவபெருமான் அணிந்து கொண்டார். பிரணவத்துக்கு பொருளை சொல்கிறச்ச, தாயும் தகப்பனுமாகிய நீயே பிரணவ பொருள் தான். ஓங்காரம் இல்லாத உலகமே கிடையாது, உலகமே ஓங்காரமயம். பிரம்மா விஷ்ணு சிவன் அகர உகர மகரம் இணைப்பே ஓம்ங்கிற வார்த்தை. நாம் இன்னைக்கு மனது அமைதி வேணும்னா கண்ணை மூடி தியானம் பண்ணி ஓம்னு அந்த பிரணவத்தை சொல்லிகிட்டே இருந்தால் மனசு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிப்படும். ஓம் இல்லாத இடமே இருக்காது பாருங்கோ. கடல் அலையிலுடைய சத்தத்தை கேட்டால் ஓம்னு இருக்கும். நம்முடைய காதெல்லாம் மூடி கண்ணை மூடி தியானம் பண்ணினா நம்முடைய தேகத்திலேயே ஓம்ங்கிற ஓசை கேட்கும். ஓசையும் ஒலியும் ஆனாய் நீயேன்னு சிவபெருமான பக்தாலெல்லாம் பாடுவது மாதிரி எம்பெருமானே உன்னுடைய பொருளை உனக்கே சொன்னேன்னு காதல ஓதினான். அந்த நேரத்தில் பிரணவத்தை சிவபெருமானுக்கு உபதேசித்து விட்டு அந்த நந்தியை பார்த்து பிரம்மதேவன் அழைச்சின்னு வர சொன்னார். அந்த நேரத்தில் பிரம்மதேவன் நமஸ்காரத்தை பண்ணி எம்பெருமானே ஞான பண்டிதா நந்தியை அழைத்து

அரவிந்த மேல் மெய்யோன் வந்தான். நமஸ்காரத்தை பண்ணி எம்பெருமானே, முருகா என்னுடைய ஆணவத்தினால இந்த மாதிரி கதி அடைஞ்சேன். இருந்தாலும் இந்த உலகத்துக்கு ஒரு குரு வேணுங்கிறதுக்காக முருகப்பெருமான அவதாரம் பண்ணி சிவபெருமானே குருவாக அடைஞ்சார். இருந்தாலும் நம்முடைய ஆணவத்தை விட்டால்தான் இந்த உலகம்

முடியும். தெய்வங்களே குற்றம் பண்ணினாலும் அவளுக்கு தண்டனைன்னு ஒண்ணு பகவான் வச்சிருக்கார். ஏன்னா பிரம்மதேவன் இப்படி செய்வது சிவபெருமானுக்கு தெரியும். இருந்தாலும் அதற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய தகுதி முருகப்பெருமானுக்கு இருக்கு. பிரம்மதேவனுக்காக முருகன் அவதாரம் பண்ணினானா, உலகத்துக்கு குருதான் முக்கியம்னு சொல்வதற்காக அவதாரம் பண்ணினானான்னு தெரியல. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய

பிரணவ உபதேசம் இசை பெருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் நீடாமங்கலம் வி. அலமேலு அவர்கள், டாக்டர் எம். நர்மதா அவர்கள் வயலின், எம். குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் நட்சத்திர நாதங்கள்.

தாத்தா ஜொல்லு தரக்கடை தரக்கடை தான்.

அடி ராக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை. அடி என்னடி ராக்கம்மா, பல்லாக்கு நெடுத்து என் நெஞ்சு குலுங்குதடி.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளை ஒளிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாக நேர்களை நாளை காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இடம்பெறும். டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். இதனை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. காலை 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமியா பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உதவி பேராசிரியர் அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். காலை 7:00 அறிவும் ஆயிரும். 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ. இதில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள். நாளை காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 மதுரை தென்றலில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். நாளை காலை 8:02 மதுரை தென்றல் தொடர்ந்து 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. காலை 8:30 மதுரை தென்றல் 9:00 அரங்கிசை. இதில் ரஞ்சினி சிவ

ராஜ்குமார் அவர்களின் பாட்டிசை கேட்கலாம். மேலக்கவிரி கே தியாகராஜன் அவர்களின் வயலின் இசை, கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்களின் மிருதங்க இசை, எம்ஜி சுமந்தா அவர்களின் மோர்சிங் இசை இடம்பெறும். நாளை காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 11:02 மதுரை தென்றல் கேட்கலாம். நாளை மதியம் 12:10 இசை மேடை, இதில் உடையலூர் கல்யாணராமன் அவர்களின் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சீனஞ்சலாக இடம்பெறும். 12:50 மில்லிசை கேட்கலாம். 1 மணிக்கு 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக. 1:10 எண்ணுயிர் தோழி சீனஞ்சலாக கேட்கலாம். நாளை மதியம் 1:55 மில்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக இடம்பெறும். 2:15 மதுரை தென்றல். 2:40 சான்ஸ்கிரிட் புரோகிராம், விஷ்ணு துலக சம்ஹிதத்தில் ஆகமா. 5:30 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 6:10 ஒருபட பாடல்களாக முகவரி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் இடம்பெறும். 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தியை தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும், இதில் எலுமிச்சையை தாக்கக்கூடிய நோய்களும் அதன் மேலாண்மையும் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவீரல் துறை பயிர் நோயியல் இணை பேராசிரியர் ஏ விஜயசாமுண்டீஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து மண்ணும் மணியில் மெல்லிசை வேளாண் தகவல் விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். தொடர்ந்து 8:05 மதுரை தென்றல் திரைசை பாடல்கள். இசைக்கு 8:30 இதுவரை நான், இதில் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எம் சுமதி நடராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். 9:30 அறிவியல் நேரம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேர்மமாக. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.